இது உங்கள் கோடை பண்பலை 100.5 அருள் மாலை. ஆத்ம திருப்தியுடன் ஒரு செயலை செய்யும் போது தெளிந்த நீரோடையில் சலசலத்து ஓடும் நீர் போல மகிழ்ச்சி ஊற்று பெருகும் என்கிறார் ரூமி.

இணைந்திருக்கிறோம் அருள் மாலையில். நாம் இப்போது இருக்கும் நிலைக்கு நாமே பொறுப்பாளிகள். நாம் எப்படி இருக்க விரும்புகிறோமோ அதை அடையும் ஆற்றலும் நம்மிடமே உள்ளது என்கிறார் சுவாமி விவேகானந்தர்.

இனி உங்கள் செவிவசம் சேரும் கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள். காலை 6:30 மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் வசந்த விடியல், 6:20 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸின் ஆலய உலா, 6:30 அனில் பாஸ்தா புதிய அனுபவம், எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மகிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வசந்த விடியல் நிகழ்ச்சியில் கோவில் விழா தகவல்கள், கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் கேட்கலாம். காலை 7 உற்சாகமான சுகமான காலை கொண்டு வரும் வேளாண் தகவல்கள், பாட்டும் பதமும், புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார், பிருத்வி விமன்ஸ் இனர்வியரின் இன்று அன்று. காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம், இன்று திண்டுக்கல் மாவட்ட நேயர்களுக்காக 8:10 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கலின் மனதோடு ராகம், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா, மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வானவில் நிகழ்ச்சி, இன்று பொறியியல் படிப்பும் வருங்கால வாய்ப்பும். சிறப்பு விருந்தினராக நம்மோடு மகேந்திரா தொழில்நுட்ப கல்லூரி இயந்திர பொறியியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் நரசிம்மராஜன் அவர்கள். காலை 10 பண்பலை வானவில் இந்தியா புதிய அனுபவம், எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நேற்றைய நிமிடங்கள். 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய, முற்பகல் 11 கல்லூரி கலாட்டா, நண்பகல் 12 புதிய அனுபவம், எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் மகளிர் நேரம் இன்று ஆட்ட நாயகியாக வலம் வரும். 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலகுண்டின் இனிய வாழ்க்கை, 12:50 ஜிம் கேன்சர் சென்டரின் மாய வலை மீள வழி, பகல் 1 தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, 2 டோல் தமாக்கா தூள், 3 நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடலும் பொழிப்புரையும் இணைந்து வரும் உயிரெழுத்து நிகழ்ச்சி இன்று தென்காசி சுப்புலாபுரம் ஜெபாமணி தெரிவில். மாலை 4 காத்திருக்கிறது நேர்களே, அனில் பாஸ்தா, தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வனத்தூரிகை இன்று பாட்டுக்குள் பதிலாக, 4:30 பொமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறியின் வனத்தூரிகை, 5 மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் சித்திரச்சவானம், 5:10 பந்தாடும் பந்தாட்டம், உலகக்கோப்பை கால் பந்தாட்ட கொண்டாட்டம், 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திரச்சவானம், 5:40 நாவல் நேரம், 6 ஆலய தரிசனத்தை தொடர்ந்து கதம்ப மலர்கள் மலரும், 6:10 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை கேட்கலாம், 6:40 பொன்னியின் செல்வங்கள், 7:00 காத்திருக்க

கிருதிகளே, ஆசையில் ஒரு குக்கு 7:30 சொந்த பந்தம் நிகழ்ச்சி. 8 மணிக்கு இளமை பேசுகிறது கோடைவன்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சியில் சொல்லுக்குள் சொல் கக்கப்போ எனும் விளையாட்டுகள் காத்திருக்கிறது. 9 மணிக்கு கொடைத்தென்றல். 10:00 நினைவே சுகம் இன்று திருப்பூர் மாவட்ட நேயர்களுக்காக. 11:00 இரவு சிறகு. இணைந்தே ரசித்திருங்கள் நள்ளிரவு 12 வரை உங்கள் கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சிகளை எப்போதும்.

இதுவரை இறைப்புகள் பாடி நிறைவுக்கு வருகிறது இன்றைய அருள் மாலை. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு இனி கோடை பண்பலை 100.5 மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயிலின் வசந்த விடியல் முன்பாய் வருகிறது செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. காங்கிரஸ் இடம்பெற்றுள்ள எந்த கூட்டணியிலும் திமுக இடம்பெறாது என்று அக்கட்சியின் மக்களவை குழு தலைவர் திரு டி ஆர் பாலு தெரிவித்துள்ளார். சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். முந்தைய அரசுகள் செயல்படுத்திய நலத்திட்டங்கள் ஒருபோதும் நிறுத்தப்படாது என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இஸ்லாமியர்களுக்கு கூடுதல் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசிடம்

0: அட்டில்லை காளியின் சன்னதிக்கு அருகில் அகோர வீரபத்திரர், துர்க்கை சண்டீஸ்வரர், பைரவர் அருள் செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, 5 அடி உயரமும் 5 அடி சுற்றளவும் கொண்ட மிகப்பெரிய நாகதேவர் சிலை உள்ளது. பிரகாரத்தில் நின்ற கோலத்தில் வீண வித்யாம்பிகை என்ற திருநாமத்தோடு சரஸ்வதி அருள் செய்கிறாள். கடம்பவன தட்சர ரூபிணி என்ற திருநாமத்தோடு பின்னாக இங்கு தட்சிணாமூர்த்தி அருள் செய்வது சிறப்பு. ஆலயத்தில் உள்ள காளி சிலை விஸ்வாமித்திர மகரிஷியால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. தில்லை காளியம்மனுக்கு தினமும் நல்லெண்ணெய் அபிஷேகம் மட்டுமே நடைபெறுகிறது. திருமேனி முழுவதும் குங்குமம் காப்பிட்டு வெள்ளை புடவையால் மறைப்பார்கள். கண்கள் மட்டும் கருமை தீட்டப்பட்டு காட்சி தருகிறாள். காளியின் கண்களை நேருக்கு நேர் பார்த்து மனமுருகி வேண்டிக் கொண்டால் அந்த உருண்டகோர வெளிகளிலிருந்து நமக்கு ஏற்படும் மாற்றங்கள் மனதை பலப்படுத்தும். ஞாயிற்றுக்கிழமைகளில் கட்டுக்கணங்காத பக்தர்கள் கூட்டம். எந்த ஒரு நல்ல காரியம் தொடங்கினாலும் தில்லை காளியை வழிபட்டு சென்றால் தடைகள் தவிடுபடியாகும் என்பது நம்பிக்கை. ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்றும் 9 மணிக்கு மேல் சிறப்பான நல்லெண்ணெய் அபிஷேகம் காண்கிறாள் தில்லை காளி. 10 நாட்கள் நடக்கும் பிரம்மோற்சவமும் ஆடி மாதம் முழுவதும் சிறப்பு பூஜைகளும் வெகு சிறப்பாக நடைபெறும். சூரியனும் சந்திரனும் வழிபடும் அரிதினும் அரிதான திருத்தலம் தில்லை காளி. எப்படி தெரியுமா? ஒவ்வொரு வருடமும் மாசி மாத பௌர்ணமியில் காலை 6 மணிக்கு சந்திர கதிர்களும், 2 நாட்கள் கழித்து மாலை 6 மணிக்கு சூரிய கதிர்களும் அம்பிகையை அபிஷேகம் செய்யும் அற்புத காட்சியை இங்கு பார்க்கலாம். தீராத வினைகள் தீர்க்கும் தில்லை காளியின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். கடலூர் மாவட்டம் சிதம்பரம், தில்லை காளி.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை. இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
4: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: இதுவரை நம் கோடை பண்பலை 100.5 கேட்டு சுவைத்தோம். மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில்,
1: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில், எல்லா மிஸ்டர்

0: இன்னைக்கு பூந்தளிர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு சின்ன தம்பி வந்திருக்காரு, அவரை சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: என் பேர் சசிதரன்.
0: சசிதரன், கண்ணத்துல என்ன குழி உழுகுது? அந்த குழி பக்கமா ஒரு குச்சி வச்சு குத்திடுவோமா? வேண்டாமா? ஏன்? சரி சரி, நீங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: ஊராட்சி ஒன்றியா நாட்டாவட்டி.
0: ஓ, நாட்டாம்பட்டியில் படிக்கிறீங்களா? ஊராட்சி ஒன்றிய ஸ்கூலில். உங்கள் ஸ்கூலுக்கு நீங்கள் எப்படி நடந்து வருவீங்களா, பஸ்ஸில் வருவீங்களா?
1: பஸ்ஸில் வருவோம்.
0: யார் யார் வருவா?
1: நிறைய பேர் வருவாங்க.
0: சரி, எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்கள் பூந்தளி நேரத்தில்? அப்படியா? சரி, உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க?
1: நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க.
0: எல்லாம் சேர்ந்து என்ன விளையாடுவீங்க?
1: ஓடி பிடிச்சி விளையாடுவோம்.
0: சரி, இந்த அண்ணிங்க கூட எல்லாம் விளையாடுவியா? அவங்களெல்லாம் தெரியுமா? கபடி விளையாடுவீங்களா? கபடி எப்படி விளையாடணும் சொல்லுங்க.
1: கபடி கபடின்னு.
0: ஓ, கபடி கபடின்னு விளையாடுவீங்களா?
1: மிலிட்டரி.
0: சிரிச்சிடுவீங்களா? என்ன பேசுறீங்க நீங்க, தமிழ் தான் பேசுறீங்களா? ஆஹா, அழகா இருக்கு உங்க மழலை மொழி கேட்கறதுக்கு. சரி சரி, நீங்க இந்தியாவுக்காக போய் மிலிட்டரியில நல்லா நாட்டு மக்களை எல்லாம் பாதுகாங்க. நீங்க படிச்சு மேலும் மேலும் சிறக்க. கொடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
2: கொஞ்சம் மழலையரின் சிங்கார மொழி கேட்டு மகிழ்ந்தோம். கோடை பண்பலை 100.5 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: இன்று பிறந்த நாள் மனநாள் காணும் அனைவரையும் வாழ்த்துகிறது கோடி பண்பலை நூறு புள்ளி ஐந்து.
1: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
3: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
4: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
5: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
4: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
5: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
4: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
5: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
4: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
7: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
8: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
9: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்கள் பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
10: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
11: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
12: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
11: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
12: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
11: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
13: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
14: கவுன்சிலிங் கோட் 2610.
15: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
16: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
15: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. July 1 to August 15 வரை
17: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து விளங்குவோர்
18: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
15: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. எல்லாருக்கும் தெரியும் குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை
17: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
19: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5
8: அனில் பாஸ்தா, புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்,
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
19: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.

0: கோடை பண்பலை 100.5 மலரவிருக்கும் இன்றைய நிகழ்ச்சிகள். முற்பகல் 11 மணிக்கு கல்லூரி கலாட்டா, கரூர் கொங்கு கலை அறிவியல் கல்லூரி வளாகத்தில் இருந்து. நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரத்தில் ஆட்டநாயகி. பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து, தென்காசி மாவட்டம் சுப்புலாபுரம் ஜெபாமணி அவர்களின் தெருவில் இருந்து. மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகையில் பாட்டுக்குள் பதில். 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு, கட்சவி வழியாக நேயர் விருப்ப பாடல் நேயர்களின் குரலோடு. 8 மணிக்கு இளமை பேசுகிறது, பள்ளி கல்லூரி மாணவ கண்மணிகளின் பங்களிப்பில் சொல்லுக்குள் சொல் கக்கப்போ என்ற 2 விளையாட்டுகள். 10 மணிக்கு நினைவே சுகம் திருப்பூர் மாவட்ட நேயர்களுக்காக. இவை யாவும் நமது பண்பலையில் மலரவிருக்கும் இன்றைய நிகழ்ச்சிகள்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: கோடைப்பண்பலை 100.5 இன்று காலை 7:30 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து விளங்குவோர்
4: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
1: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
3: கவுன்சிலிங் கோட் 2610
1: வழங்கிய வசந்த விடியல்.
4: பல நூறு சாதனையாளர்களின் பயணம் தொடங்கியது முயற்சி எனும் முதல் படியில்தான். உங்களையும் வெற்றியாளராக அழைக்கிறது இனிய திங்கள், இயங்குங்கள் என்று சொல்லி நிறைவுக்கு வருகிறது இன்றைய வசந்த விடியல். இனி கோடை பண்பலை 100.5 சுகமான காலை.

நீங்க யாருக்காக என்ன வேணா செய்யுங்க, உங்க நண்பருக்காக நடராத்திரியில கூட நடனமாடுங்க, சொந்த பந்தங்களுக்காக சொர்க்கத்துல கூட காட்டுங்க, வானத்து நிலவெடுத்து வாசல்ல கூட வச்சு கோலம் போடுங்க. ஆனா யாரு என்ன சொன்னாலும் எவ்வளவு தடுத்தாலும் உங்களுக்கு பிடிச்ச வேலையை மட்டும் செய்யுங்க. ஏன்னா அதுல கிடைக்கிற மன நிம்மதி வேற எதுலயுமே கிடைக்காதுங்க. அடுத்தவங்க சந்தோஷத்துக்காக உங்க விருப்பத்தை அடகு வைக்கிறது அப்படின்றது பால் பாத்திரத்துல பக்கோடா செய்யறதுக்கு சமம். ஆக பாத்திரமும் மொம்பா போயிடும், பாலும் கெட்டு போயிடும், பக்கோடாவும் டேஸ்ட் இல்லாம ஆயிடும். ஆக நல்லா யோசிங்க, தெளிவா முடிவிடுங்க, ஃபைனலா உங்களுக்கு பிடிச்ச வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பிடிச்ச பாடலோட பிடிச்ச தகவல்களோட சேர்த்து தர சுகமான காலை நிகழ்ச்சியில் இணைகிறேன் நான் சுகன்யா மார்த்தாண்டபூபதி. உற்சாகமான சந்தோஷமான காலை வணக்கம் நேர்களே.

0: இந்த ஊத்த தண்ணி ஆத்தோட ஆத்து தண்ணி மேட்டோட அப்படியே வேளாண் தகவல்களை கேட்டுட்டு வந்துருவோமா? விவசாய மக்களுக்காக 7:15 இணைந்திருக்கிறோம் கோடி பண்பலை இன்னொரு புள்ளியின் சுகமான காலை நிகழ்ச்சியில்.
1: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: காப்பீடு அறிவிப்பு செய்யப்பட்ட பகுதிகளில் சாகுபடி செய்துள்ள நெல் ஒன்று, மக்காச்சோளம் ஒன்று, பருத்தி ஒன்று, நிலக்கடலை மற்றும் பச்சை பயிறு ஆகிய பயிர்களுக்கு பயிர் காப்பீடு செய்யலாம். விவசாயிகள் தாங்கள் சாகுபடி செய்துள்ள பயிர்கள் இயற்கை இடர்பாடுகளினால் ஏற்படும் மகசூல் இழப்பிற்கு ஈடு செய்து வாழ்வாதாரத்தை மீட்கும் வகையில் பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மதுரை மாவட்டத்தில் இவ்வாண்டில் காரிப் பருவத்தில் அறிவிப்பு செய்யப்பட்ட பகுதிகளில் நெற்பயிருக்கு ஜூலை 31 வரை, நிலக்கடலைக்கு வரும் செப்டம்பர் 16 வரை மற்றும் மக்காச்சோளம் ஒன்று, பருத்தி ஒன்று, பச்சை பயிறு ஆகிய பயிர்களுக்கு வரும் செப்டம்பர் 30 வரையில் விவசாயிகள் தங்கள் பயிருக்கு காப்பீடு செய்து கொள்ளலாம். விவசாயியின் பெயர், முகவரி, நிலப்பரப்பு, சர்வே எண் மற்றும் உட்பிரிவு, பயிரிடப்பட்டுள்ள நிலம் இருக்கும் கிராமம் மற்றும் வங்கி கணக்கு எண் ஆகிய விவரங்களை முறையாக பதிவு செய்து அனைத்து விவசாயிகளும் இத்திட்டத்தில் பயன்பெறுமாறு மதுரை வேளாண்மை இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார்.
1: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

ஒரு வழியா சீசன் டைமும் முடிஞ்சிருச்சுங்க, அந்த வெயில் காலமும் போயிடுச்சு. சரி இப்பயாவது இந்த கொடைக்கானல் பக்கம் போயிட்டு வரலாம். அப்படின்னா ஒரே வாந்தி வருங்க, தலை சுத்து வருங்க. எப்படிங்க காலையில எந்திரிச்சு பஸ்ல கிளம்பி ஐயோயோயோயான கொடைக்கானல் போன ஆசையா இருங்க அப்படின்னு நீங்களா நினைச்சிட்டு இருக்க நேரத்துல இந்த ஊருக்காரங்க மட்டும் பொசுக்கு பொசுக்குன்னு போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஊருக்குள்ள தாங்க இந்த கொடைக்கானலே இருக்கு. திண்டுக்கல் மாவட்ட நேயர்களை தாங்க இன்னைக்கு காலையில வந்து கொடைக்கானலுக்கு மட்டும் இல்லைங்க கோடை பன்மலைக்கு வந்துருங்க அப்படின்னு மனதோடு ராகம் நிகழ்ச்சிக்காக கூப்பிடுறோம். அதனால வந்துருங்க கொடைக்கானலின் முன்னினிப்பான 0452 இணைச்சிட்டு அறிமுக நேயர்லாம் வாங்க 24 24 24 அப்படின்ற எண்ணில், மகளிர் அனைவரும் வாங்க 24 24 29 அப்படின்ற எண்ணில், பொதுவான நேர்கள்லாம் வந்துருங்க 24 24 26 290 333 அப்படின்ற எண்கள்லையும் வந்து என்னங்க பண்ணணும் அப்படின்னு கேட்காதீங்க. விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இன்று காலை 8 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம் நிகழ்ச்சியில தவறாம கேளுங்க.

0: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
1: சிச்சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
5: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: 7:20 ஆயிடுச்சுங்க. அப்புறம் என்ன பாட்டும் பதமும் தான். என்ன பாட்டுல என்ன வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கேட்கலாம் உங்கள் கூட பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியில.
8: நம் கோடை பண்பலை 100.5 பாட்டும் பதமும்
9: அடிச்சா பொறிகள் அங்கோ மறச்சா வெறிகள் அங்கோ

0: கோதா
1: மல்கட்டு களம்
0: அல்லது
1: மல்யுத்த களம்
0: அல்லது
1: களம்
0: அல்லது
1: களரி
0: அல்லது
1: உடும்பு
0: கோதா
1: மல்கட்டும் கலம்.

உங்க சவுடால் தனமும் சண்டியர் தனமும் நல்லா தாண்டா இருக்கு பகுமானக்காரங்களா, ஆனா பாட்டு தாண்டா உப்பு இல்லாத ஊருக்கு அங்கனக்க சப்புன்னு போய்கிட்டு இருக்கு. அடிக்க சொல்றாங்க நெய்யாண்டி மேலத்தை.

0: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
1: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624101.
0: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.

0: பாகம்.
1: கவிதை படைப்பவர்களுக்காகவும்
2: படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
3: பண்பலை படைப்பாளிகள்.
4: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
2: பண்பலை படைப்பாளிகள்.
1: சனிக்கிழமைகளில்
2: நண்பகல் 12 மணிக்கு
1: பண்பலை படைப்பாளிகள்.
5: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் வேகம்.
2: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
3: கோடை பண்பலை 100.5
1: பண்பலை படைப்பாளிகள்.
2: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி
3: நிலைய

0: மத்திய அரசின் மிக முக்கியமான மற்றும் நாட்டின் வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதற்கட்ட பணிகள் விறுவிறுப்பாக தொடங்கியது. பொதுமக்கள் தங்களின் விவரங்களை தாங்களாகவே இணைய வழியில் எளிதாக பதிவு செய்யும் சுய கணக்கெடுப்பு வரும் 31 வரை நடைபெற உள்ளது. இந்த கணக்கெடுப்பில் கேட்கப்படும் 33 வகையான கேள்விகளுக்கு பொதுமக்கள் ஒவ்வொருவரும் பதிலளிக்க வேண்டும். இந்த சுய கணக்கெடுப்பு பணியை இணைய வழியில் நிறைவு செய்துள்ள ஒவ்வொருவருக்கும் சுய கணக்கெடுப்பு எண் செல்ஃப் எனாமரேஷன் ஐடி அவரவர் செல்போனிற்கு வரும். அதனை மக்கள் இணைய வழியில் பதிவு செய்திருப்பவர்கள் வைத்திருக்க வேண்டும். வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபடக்கூடிய அலுவலர்களிடம் அந்த சுய கணக்கெடுப்பு எண்ணை தெரிவித்தால் அவர்கள் அந்த விவரங்களை சரிபார்த்து கணக்கெடுப்பை நிறைவு செய்து செல்வார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை பெற 1855 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். அல்லது திண்டுக்கல் மாவட்ட கட்டுப்பாட்டு அறையின் தொலைபேசி எண்ணான 7806-8076-02 தொடர்பு கொண்டும் விளக்கத்தினை பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தகவல் தெரிவித்துள்ளார்.
1: இனியும் தொடர்ந்து கேட்க நம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோ
0: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

கொடிப்பண்பலை 100.5 உயிர் எழுத்து நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு நமக்காக என்ன தெரிவில பாடல்கள் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு நான் ரொம்ப ஆவலா இருக்கேங்க. நீங்களும் ஆவலா இருக்கீங்களா? அவர்கிட்ட கால் பண்ணி கேட்க முடியாது, ஆனா ரேடியோல கேட்கலாம்ல. ஆமாங்க, தென்காசி மாவட்டம் சுப்பலாபுரம் ஜபாமணி அவங்களுடைய தெருவில் தாங்க இன்னைக்கு 3 மணிக்கு கோடி பந்தலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி வளம்பெற காத்திருக்கு. என்ன தெருவில் பாடல்கள்லாம் எழுதியிருக்காங்க, கவிதைகள்லாம் ஓகேவா சுமாரா இல்லை சூப்பராக எழுதியிருக்காங்களா அப்படின்னு நம்ம கேட்கணும். நம்மளும் இதே மாதிரி எழுதணும் அப்படின்னா தவறாம நிகழ்ச்சி கேளுங்க. இன்னைக்கு 3 மணிக்கு உங்கள் கோடி பந்தலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில் 7:32 ஆயிடுச்சு. வாங்க ஒரு அட்டகாசமான பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். கோடி பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியில்.

0: இனிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
4: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: வணக்கம், நான் உங்கள் பாடகர் நடிகர் யுகேந்திரன் பேசுறேன். கோடை FM சேவை தொடர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.

0: பெண்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
1: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
0: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா இல்ல? ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.

0: வெற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
1: கவுன்சிலிங் கோட் 4959.
2: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
3: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
4: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP College of Engineering and Technology, Autonomous, நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
5: PGP College of Engineering and Technology, Autonomous, நாமக்கல்.
6: கவுன்சிலிங் கோட் 2612.
7: இனிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
8: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
9: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
10: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
9: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
11: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
12: தொடர்புக்கு 8985712345.
13: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
7: இனிசை சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
8: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
9: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
10: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
9: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
11: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
12: தொடர்புக்கு 8985712345.
14: காலையில படபடபடபட பாடல்களோட இணைஞ்சிருக்கிற கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியில இன்றிரவு 10 மணிக்கு திருப்பூர் மாவட்ட நேர்களா வந்துருங்க. உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்க நினைவே சுகம் நிகழ்ச்சியில 7:42 ஆயிடுச்சுங்க. இந்த அமைச்சர் மன்னர் எங்க அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த வந்துட்டாங்க, வாங்க கேட்கலாம்.
9: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள்.
15: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
16: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
15: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
16: புமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
15: எனக்கும் புமக்ஸ்ல இருக்காப்பா.
16: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. புமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
17: வணக்கம் அண்ணா.
18: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். அமைச்சரே, உங்கள் மீது நான் கோபமாக இருக்கிறேன்.
17: ஏன் ஏன் என்னானதுண்ணா?
18: ஏன் அமைச்சரே, நேற்றைக்கு உங்கள் வீட்டில் வெண்டைக்காய் குழம்பு வைத்தீர்களாம், எனக்கு கொண்டு வரவே இல்லையே.
17: ஏன் மன்னா, கிடா வெட்டியா குழம்பு வைத்தோம்? வெறும் வெண்டைக்காய் வெட்டிதானே குழம்பு வைத்தோம், அதற்கேன் மன்னா இப்படி கோபித்துக் கொள்கிறீர்கள்?
18: இல்லை அமைச்சரே, வெண்டைக்காய் சாப்பிட்டால் மூளைக்கு நல்லது என்று சொல்லுவார்கள், அதனால் தான்.
17: ஆமாம் ஆமாம் மன்னா, மூளை இருப்பவர்களுக்கு அது நல்ல பயன் தரும் தான் மன்னா. ஆனால் மூளை இல்லாதவர்கள் எதை சாப்பிட்டு என்ன பயன் வெண்டைக்காயை தவிர வேறு செய்தி இருந்தால் சொல்லுங்கள்.
18: இருக்கிறதே, இன்று உலக சதுரங்க தினம்.
17: ஓ, வேர்ல்ட் செஸ் டேவா மன்னா?
18: ஆமாம் அமைச்சரே. இந்த சதுரங்க விளையாட்டு எங்கு தோன்றியது என்பதில் பல்வேறு கருத்துக்கள் இருந்தாலும், 7ஆம் நூற்றாண்டு அளவில் இந்தியாவில் விளையாடப்பட்டு வந்த
12: சதுரங்கம் என்னும் விளையாட்டின் வளர்ச்சியே தற்போதைய சதுரங்க விளையாட்டு என்பது பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்தாக இருந்திருக்கிறது. அமைச்சரே, இந்த விளையாட்டு மன்னர்களின் காலத்தில் அரசர்களின் விளையாட்டு என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் இருந்து பல நாடுகளுக்கும் பரவிய இந்த விளையாட்டு ஒவ்வொரு

0: ஆறுதல்களாக சந்தித்து தற்போதைய விதிமுறைகளை எட்டி இருக்கிறது அமைச்சரே. எது எப்படியோ
1: சதுரங்க விளையாட்டு பற்றி நம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் சதுரங்கம் விளையாடுவதனால் என்னென்ன நன்மைகள் ஏற்படுகின்றன என்று தெரியுமா?
2: என்னமென்ன சொல்லுகிறீர்கள்
1: அமைச்சரே? சதுரங்கம் விளையாடுவதனால் பல நன்மைகள் இருக்கின்றன. கேளுங்களேன், சதுரங்கம் விளையாடுபவர்கள் எதற்கெடுத்தாலும் மற்றவர்கள் மேல் பழி போட்டு தப்பிக்காமல் என்னுடைய வெற்றி தோல்விக்கு நானே காரணம் என்கிற மன முதிர்ச்சி உள்ளவர்களாக இருக்கிறார்களாம். மேலும் சதுரங்கம் விளையாடுவது மூளைக்கு சிறந்த பயிற்சி அளிக்கிறதாம். நினைவாற்றலை அதிகரிக்குமா? காட்சிகள் மூலம் ஏற்படக்கூடிய மூளை பதிவு திறனையும் அதிகப்படுத்துகிறதாம்.
2: ஓ அப்படியாமண்ணா?
1: அது மட்டுமா, ஒரு செயலை செய்வதற்கு முன் இருமுறை அல்ல பலமுறை யோசிக்கும் தன்மை, எதிராளிக்கு சம வாய்ப்பு அளிப்பது, எதிராளியின் நடவடிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, வீழ்ந்தாலும் எழுந்தாலும் மற்றொரு ஆட்டம் இருக்கிறது என்கிற மன தைரியம், அடுத்த முறை கொஞ்சம் முயற்சி செய்து பார்க்கலாம் என்கிற மன தெளிவு என சதுரங்கம் இத்தனை குணங்களை நமக்குள் வளர்க்கிறது.
2: ஆச்சரியமாக இருக்கிறதே மன்னா.
1: அதே போல் சதுரங்கம் விளையாடும் போது கண்களை சதுரங்க பலகையை விட்டு அகலாமல் வைத்திருக்கிற பழக்கம் இருப்பதனால் அது புத்தகம் படிக்கும் போது கண்களை புத்தகத்தை விட்டு வெளியே செல்ல விடாமல் ஈடுபாட்டுடன் படிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்துகிறதா.
2: ஓஹோ, படிப்பில் கவனத்தை செலுத்தவும் உதவுகிறதா?
1: இன்னும் கேளுங்கள் அமைச்சரே, அழுத்தமான சூழ்நிலைகளிலும் மனதில் எச்சரிக்கையுடன் விழித்திருப்பது, எளிதில் தோல்வியை ஏற்று சோர்ந்து போகாத தன்மை, எதிர்காலத்திற்கு திட்டமிடும் பழக்கம், இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து தப்பிக்க நிதானமாக மாற்று முறையில் வழி தேடுவது, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் திறமை, முகத்திலோ உடல் மொழியிலோ என்ன ஓட்டங்களை வெளிப்படுத்தாமல் கட்டுக்குள் வைத்திருக்கும் திறமை, சில நேரங்களில் முன்வைத்த காலை பின்வைக்கவும் வேண்டும் என்கிற நெகிழ்வுத்தன்மை, வாழ்ந்தாக வேண்டும் என்றால் வளைந்தாடத்தான் வேண்டும் என்கிற பக்குவம், இப்படி பலவற்றை சதுரங்கம் நமக்கு கற்றுத்தருகிறது அமைச்சரே.
2: சிறப்பு சிறப்பு மன்னா, அருமையாக சொன்னீர்கள். செஸ் விளையாட்டை வெறும் விளையாட்டு என்றுதான் நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அதில் இவ்வளவு நன்மைகள் இருக்கின்றன என்று எனக்கு இப்போதுதான் தெரிகிறது. இனிமேல் நம் வீட்டு பிள்ளைகளையும் செஸ் விளையாடுவதற்கு ஊக்கப்படுத்துவோம்.
1: மிகச்சரியாக சொன்னீர் அமைச்சரே. சரி அமைச்சரே, அந்த வெண்டைக்காய் குழம்பு
2: ஆரம்பித்து விட்டார் மன்னா. வெண்டைக்காய் கிடக்கிறது வெண்டைக்காய், நான் ஒரு ஹைக்கு கவிதை எழுதியிருக்கிறேன், அதை சொல்கிறேன், கேளுங்கள்
1: அமைச்சரே. அந்த வெண்டைக்காய்
2: மன்னா, இந்த கவிதையை கேளுங்கள் மன்னா.
1: சரி சொல்லுங்கள்.
2: நம் மாமன்னர் ஒரு தண்டக்காய், அவருக்கு எதற்காக தர வேண்டும் வெண்டைக்காய்?
1: என்ன
3: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
4: பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிக் கொண்டிருப்போர்
5: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
6: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
7: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
6: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1-August 15 வரை.
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
8: 1000 பேர் என்ன சொன்னாலும் சரி, எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, நான் ஒரு பொறியியல் பட்டதாரியா ஆகியே தீருவேன் அப்படி நிற்கவங்களா நீங்க? அதுல எப்படி வருங்கால வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கு, வேலை வாய்ப்புலாம் எப்படி இருக்கு, எப்படி ஜாயின் பண்ணணும், எங்க ஜாயின் பண்ணணும், எப்படி எப்படி எப்படி பல குழப்பங்கள் இருக்கா? அதெல்லாம் தீக்கிறதுக்கு தாங்க இன்று காலை 9 உங்கள் கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி தர காத்திருக்குது. பொறியியல் படிப்பும் வருங்கால வாய்ப்பும் அப்படின்ற தலைப்புல சிறப்பு விருந்தினரா பங்கேற்க காத்திருக்கிறாங்க. மகேந்திரா தொழில்நுட்ப கல்லூரி இயந்திர பொறியியல் துறை பேராசிரியர் முனைவர் நரசிம்ஹராஜன் வராங்க. அவங்களுடைய கேள்விகளுக்கும் விளக்கங்களுக்கும் அவர் வந்து பதில் சொல்ல காத்திருக்கிறாங்க. தவறாம இன்று காலை 9 வானவில் நிகழ்ச்சி கேளுங்க. 7:48 ஆயிடுச்சுங்க. சின்னதா ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாமா? வாங்க.

0: பொருட்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
1: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
0: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. July 1 to August 15 வரை
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
3: இனிசிச்சாரல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
7: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
8: தொடர்புக்கு 8985712345.

0: கோடை பண்பலை 100.5 பிரித்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிரித்வி விமென்ஸ் இனவர்
1: பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி
0: இன்று
2: ஜூலை 20
0: இவர் மின் பொறியாளர்
2: இயற்பியலுக்கான நோபல் பரிசை
0: 1909 கார்ல் பெர்டினாண்ட் பிரவுன் உடன்

0: இணைந்து பெற்றவர்.
1: வாழ்வுகளுள்ள வானொலியை கண்டுபிடித்தவர்.
0: கம்பியற்ற தகவல் தொடர்பு முறை,
1: மார்கோனி விதி ஆகியவற்றை உருவாக்கியவர்.
0: கற்றலில் கொண்டார் தேட்டம்,
1: அதனால் மின்சார இயலில் கொண்டார் நாட்டம்.
0: பின்னர் கண்டார் எப்பொருளின் மூலமாக வேண்டுமானாலும்
1: மின்காந்த அலைகள் பாயும் என்ற கருத்தை
0: 1897
1: இங்கிலாந்தில் உருவாக்கினார் மார்கோனி நிறுவனம்.
0: கரையில் இருந்து கப்பலுக்கு 18 மைல் தூரம் தொடர்பு அமைத்து காட்டினார்.
1: 1899 ஆங்கில கால்வாயை தாண்டி
0: இங்கிலாந்துக்கும் பிரான்சுக்கும் எந்தவித காலநிலையிலும் இயங்கும் கம்பியில்லா தொடர்பை
1: 200 மைல் சுற்றளவுக்கு உண்டாக்கியவர்.
0: நீண்ட தூரம் ஒலிபரப்பப்படும் வானொலியின் தந்தை என போற்றப்படும்
1: மார்கோனியின் நினைவு நாள் இன்று
0: ஆண்டு 1937. மூளைக்கு வேலி கொடுக்கும் விளையாட்டு,
1: மதியூகமும் தந்திரமும் நிறைந்த விளையாட்டு,
0: கலையாகவும் அறிவியலாகவும் வர்ணிக்கப்படும் விளையாட்டு,
1: இருவர் மட்டும் ஆடும் விளையாட்டு.
0: விளையாட்டில் தனது அரசனை பாதுகாக்க
1: எதிரியின் அரசனை வீழ்த்துவது எதிர்பார்ப்பு,
0: நிறைவில் தனது அரசனை காப்பாற்றுபவரே
1: வெற்றியாளர் என தீர்மானிப்பு.
0: கருப்பு வெள்ளை கட்டங்களில் கவனமாய் விளையாடும் விளையாட்டு
1: சதுரங்கம்.
0: அதற்காக
1: 1924
0: பாரிஸில் துவங்கப்பட்டது ஓர் கூட்டமைப்பு அன்று,
1: அது உலக சதுரங்க கூட்டமைப்பு.
0: அனைத்துலக சதுரங்க நாள் இன்று
1: அறிவித்த ஆண்டு
0: 1966.
1: நான் தத்துவத்தை பாடமாக படித்திருக்கிறேன்.
0: வாய்ப்புகள் தாமே வராது, நாம் தான் உருவாக்க வேண்டும் என்பதை
1: பேச்சோடு நிறுத்தாமல் நிகழ்த்திய போதுதான்
0: தொலைக்காட்சி நடிகராக இருந்தவரை
1: உலக புகழ் பெற வைத்தது
0: புரூஸ்லியை.
1: பிறந்தது அமெரிக்காவின்
0: சான் பிரான்சிஸ்கோவில்.
1: தந்தை லீ ஹோய் ஸ்வன்.
0: குங்ஃபுவிலும் இச்சாச்சா நடனத்திலும் கற்று தேர்ந்தது 18 வயதில்.
1: பாக்ஸிங்கில் சாம்பியன் பட்டம் வென்றார்.
0: உணவகத்தில் வேலை செய்து கொண்டே உயர்நிலை படிப்பை முடித்த லீ
1: வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தில் தத்துவ படிப்பை முடித்தார்.
0: 1971
1: The Big Boss
0: படம் உலகையே திரும்பி பார்க்க வைத்தது புரூஸ்லியை.
1: இவரின் வேகத்தினை கேமராவுக்குள் கொண்டு வர
0: 24 என இருந்த பிரேமை
1: 34 மாற்றிய ஹாலிவுட் வரலாறும் உண்டு.
0: தற்காப்பு கலை நிபுணரும் ஹாலிவுட் நடிகர் புரூஸ்லி நினைவு நாள் இன்று. மாமேதை அரிஸ்டாட்டிலிடம் கல்வி கற்றார்.
1: அனைத்து திசைகளிலுள்ள நாடுகளை அறிவது போன்ற
0: பாடங்களில் மேம்பட்டிருந்தார்.
1: அந்த அறிவே பின்னாளில்
0: உலகம் வெற்றி பெற வழியாய் மாற்றினார்.
1: அதனால் மகா அலெக்சாண்டர் என்ற பட்டம் பெற்றார். மகா அலெக்சாண்டர்
0: பிறந்த நாள் இன்று. இயற்கை மீது கொண்டார் நாட்டம்,
1: அதனால் தாவரங்களின் மரபியல் பண்புகளை கண்டறிய கொண்டார் தேட்டம்.
0: தன் தோட்டத்தின் பட்டாணி செடிகளில் செய்தார்
1: முறைப்படுத்தப்பட்ட மகரந்த சேர்க்கை.
0: ஆய்வில் கண்டார் மரபு பண்புகள் சில குறிப்பிட்ட விதிகளுக்கு உட்பட்டே
1: ஒரு சந்ததியில் இருந்து
0: அடுத்த சந்ததிக்கு கடத்தப்படுகிறது என்று.
1: பிற்காலத்தில் ஆகின இவ்விதிகள் மெண்டலின் விதிகள் என்று.
0: பின்னாள்களில் மெண்டல் வரையறுத்த கோட்பாடுகள்
1: மரபியலின் அடிப்படையாக விளங்கின.
0: எனவே அழைக்கப்பட்டார் மரபியலின் தந்தை என்று.
1: 1822
0: ஜூலை 20
1: மரபியலின் தந்தை
0: கிரிகோர் யோவான் மெண்டல் பிறந்த நாள்
1: என்று.
0: கல்கத்தாவில் ஜெயராம்பாடி சிற்றூரில்
1: ராமச்சந்திர முகர்ஜிக்கும்
0: ஷியாமா சாஸ்திரி தேவிக்கும்
1: முதல் குழந்தையாக பிறந்தவர்.
0: 5 வயதில் கரம் பிடித்தார் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் துணைவியாக.
1: கணவரின் ஆன்மீக வாழ்வில் தன்னையும் இணைத்துக் கொண்டார்.
0: சுவாமி விவேகானந்தரால் சங்க ஜனனி என்று அழைக்கப்பட்டவர்.
1: பெண் கல்வியை ஊக்குவித்தவர்.
0: 1919
1: உடல் நல குறைவால் பாதிக்கப்பட்டார்.
0: தன் இறுதி உபதேசமாக
1: மகளே,
0: யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ,
1: யாரெல்லாம் வரவில்லையோ,
0: இனி யாரெல்லாம் வரப்போகிறார்களோ,
1: அந்த என் பிள்ளைகளுக்கெல்லாம்
0: என் அன்பை தெரிவித்துவிடு.
1: என் நல்ல ஆசிகள் அவர்களுக்கு
0: எப்போதும் உண்டு.
1: ஆன்மீகவாதியும்
0: ராமகிருஷ்ணரின் துணைவியுமான
1: அன்னை சாரதா தேவி நினைவு நாள்
0: இன்று.
1: ஆண்டு
0: 1920. கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிரித்வி விமன்ஸ் இனவர் வழங்கிய இன்று அன்று.

0: பிருத்வி, வுமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி, பிருத்வி, வுமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.
1: இதுவரை கேட்டோம் கோடி பண்பலை உருப்பிழையை சுகமான காலை நிகழ்ச்சியின் அப்பகுதியை வழங்கியோ
2: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைனு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
5: இனிங்க பாடல்கள்லாம் கேட்டு சந்தோஷமா இருந்தீங்களா? இதே மாதிரி சந்தோஷமா இருக்க தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க கோடி பண்பலை 100.5 நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றிகளோடு விடைபெறுகிறேன். நான் சுகன்யா மார்த்தாண்ட பூபதி. இனி வரும் நிகழ்ச்சிக்கு முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு அனைத்துக் கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் இடம்பெற்றுள்ள எந்த கூட்டணியிலும் திமுக இடம்பெறாது என்று அக்கட்சியின் மக்களவை குழு தலைவர் திரு டி ஆர் பாலு தெரிவித்துள்ளார். முந்தைய அரசுகள் செயல்படுத்திய நலத்திட்டங்கள் ஒருபோதும் நிறுத்தப்படாது என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இஸ்லாமியர்களுக்கு கூடுதல் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசிடம் வலியுறுத்தியுள்ளதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கூறியுள்ளது. சர்வதேச செஸ் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1966 முதல் கொண்டாடப்படும் இந்நாளை முன்னிட்டு உலகம் முழுவதும் சிறப்பு செஸ் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. சென்னை ஆர்கே நகர் பகுதியில் வெளிமாநில லாட்டரி சீட்டுகளை விற்றதற்காக 3 பேர் கைது செய்யப்பட்டதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலையில் நடைபெற்ற கோடை விழாவில் சிறப்பாக அரங்கு அமைத்ததற்காக ஊரக வளர்ச்சித்துறைக்கு முதல் பரிசு வழங்கப்பட்டது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வருடாந்திர பராமரிப்பு பணி காரணமாக ரோப்கார் சேவை இன்று முதல் 45 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரானின் தென்மேற்கு பகுதியில் ஹுசஸ்தான் மாகாணத்தில் கட்டப்பட்டு வரும் அணுமின் நிலையத்தின் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் குறித்து சர்வதேச அணுசக்தி முகமை அறிக்கை கேட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற பரபரப்பான இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நம்ம பண்பல பேர சொன்னா சிறக்கும் சிறக்கும்.
1: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5.
2: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

0: அன்பு நேயர்களே, இந்த காலை நேரத்தில் மனதோடு ராகத்தில் சந்திக்கும் ஆவலோடு காத்திருக்கிறேன். நான் உங்கள் பனசரி யோகானந்த். நம்ம வாழ்க்கைக்கும் சதுரங்க ஆட்டத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. நிறைய விஷயம் தொடர்பு இருக்குது, ஆனால் ஒரு தொடர்பு இருக்குது. என்ன தெரியுமா? நிதானம் தவறும்போது இழக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வரிசையில் காத்திருக்கும். அது வாழ்க்கைக்கும் பொருந்தும், விளையாடுற சதுரங்க ஆட்டத்துக்கும் பொருந்தும். எங்கேயோ போயிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கொட்டுறீங்க. இது மட்டுமா அப்படின்னு கேட்டால், இன்னும் சதுரங்கத்தில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஒரு டீமாக விளையாட முடியாது இந்த விளையாட்டை. 1-1 தான், ரொம்ப சைலண்ட்டாக விளையாடுற விளையாட்டு. அடுத்த நகர்வு மட்டுமே குறியாக இருக்குங்க. இதெல்லாம் வாழ்க்கையில் பொருத்தி பார்த்தா, வாழ்க்கையில் பொருத்தி கூட இல்லை, வாழ்க்கையில் விளையாண்டு பார்த்தா நாம தாங்க வெற்றியாளர். இந்த நல்ல விஷயத்தை சர்வதேச சதுரங்க தினத்தில் நினைவுபடுத்திட்டு போலாமா மனதோடு ராகம்? இன்னைக்கு நிகழ்ச்சியில் சிறப்பிக்க போகும் மாவட்டத்தை பற்றி சொல்லணும்னா, கொடைக்கானல் அமைந்துள்ள மாவட்டம் அப்படின்னு 7 மணி நிகழ்ச்சியிலேயே சொல்லிட்டாங்க. ஆனால் அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா, மினி கொடைக்கானலும் இந்த மாவட்டத்தில் தாங்க இருக்குது. கடல் மட்டத்திலிருந்து 1600 மீட்டர் உயரத்தில், 18 கொண்ட ஊசி வளைவில் உள்ள சிறுமலை அமைஞ்சிருக்கிற மாவட்டம் திண்டுக்கல் மாவட்ட நேர்களே, உங்களை தான் அழைக்கிறோம். வாருங்கள், அறிமுக நேயர்கள் 24 24 24 திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க சகோதரிகள் 24 24 29 வரலாம். அனைத்து நேயர்களும் 24 24 26 அல்லது 290 333. கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0454 2. வாங்க முதல் நேயர், வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
1: என்ன
0: நல்லா சமைப்பீங்க? அது சாப்பிடறவங்க சொல்லணும்.
1: கேளுங்க, சேலதான் ஃபேமஸ்னு கேள்விப்பட்டிருக்கோம்.
0: இனி வந்து சின்னாலப்பட்டி கீதா மிளகா சட்னி ஃபேமஸ், அப்படிதானே? சரிங்க, என்ன பாட்டு வேணும் கீதா?
1: கருப்பு படத்துல இருந்து பாட்டு வேணுங்க.
0: சரிங்க, உங்களுக்காக கோடை பண்பலை 100.5 பளபளக்குது கருப்பு.

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
4: விலை கம்மியா இருந்துச்சுன்னு.
3: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
4: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
3: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
4: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
3: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
5: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
6: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
7: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
8: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
9: கவுன்சிலிங் கோட் 2612.
10: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
11: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
10: இணைந்து வழங்குவோர்
12: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
7: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம். கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள்.
13: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
14: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
13: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
14: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
13: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
14: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு

0: அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு.
1: பூமக் சினவாஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
2: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
3: லைஃப்ல பெரிய டெக்னிக் என்ன தெரியுங்களா, லைஃப எப்படி ஆரம்பிக்கணும் அப்படிங்கறது தெரியணும், எப்படி மேல போகணும் அப்படிங்கறது தெரியணும், அதே மாதிரி எப்ப நிறுத்தணும் அப்படிங்கறதும் முக்கியமா தெரியணும். சைக்கிள் கத்துக்க ஆரம்பிச்ச காலத்துல சில பேர் சைக்கிள் ஏறிடுவான், இறங்குறதுக்கு கீரைக்கார கழுவி எதிரில வந்தாதான் தப்சானே ஒழிய இல்லைன்னா அவனுக்கு இறங்க தெரியாது. அவன் என்ன பண்ணுவான், பாவம் படாத பாடு பட்டுக்கிட்டே இருப்பான். அதனால எதையும் ஆரம்பிக்கிறது பெரிய விஷயம் அல்ல, அதை நிறுத்துறது அப்படிங்கறது பெரிய விஷயம். எங்க முடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு அதை நிறுத்துவது பெரிய விஷயம். வாழ்க்கையிலயும் அதே மாதிரிதான், நிறைய சம்பாதிக்கணும், பாடுபடணும், போராடணும், வெறித்தனமா வேலை பார்க்கணும், உழைக்கணும், எல்லாம் செய்யணும். ஒரு லெவல் வரும்போது போதும்பா நான் நல்லா சம்பாதிச்சிட்டேன், நல்ல சௌக்கியமா இருக்கிறேன், 10 பேருக்கு உதவலாம், இன்னும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல வந்து ஒரு நிறைவு ஏற்பட்டாதான் வாழ்க்கை பூரணமா இருக்க முடியும். இல்லாட்டி நடுவுல எங்கேயோ அது பிடுங்கிட்டு போயிடும். ரொம்ப ஞானமயமா எடுத்துக்கொண்டு போவதுன்னு ஒரு நிறைய இருக்கு, தத்துவ ரீதியா பிலசாபிக்கல், ஹைலி பிலசாபிக்கல். எப்படி இந்த மனம் அப்படிங்கறதே நிறைவில்லாம இருக்கக்கூடிய ஒண்ணு, அந்த மனதிலிருந்து வெளியில் வரும்போதுதான் நிறைவே வர முடியும். இது புத்தருடைய ஆங்கிள். புத்தரை பத்தி ஒரே வார்த்தையில சொல்லணும்னு சொன்னா, இதுவரை இந்த உலகம் பார்த்த மனிதர்களிலேயே அதிகமான அறிவும் ஞானமும் உடைய ஒற்றை மனிதர் புத்தர். ஒரு பெரிய ஆச்சரியமான பர்சனாலிட்டி அவர். அவர் என்ன சொல்றாரு பாருங்களேன், மனம் அப்படின்னு ஒண்ணு இருக்கிற வரைக்குமே மனுஷன் நிம்மதியா இருக்க முடியாதுன்னு ஒரு கருத்தை முன் வைக்கிறார். இப்போ மன அமைதினு ஒரு வார்த்தை போட்டிருக்கோம் பாத்தீங்களா, நான் இப்ப மூணு வார்த்தை சொல்றேன், இந்த மூணு வார்த்தையும் போய் சூடான ஐஸ், எங்க போய் சூடான ஐஸ் வாங்குவீங்க, கொஞ்சம் வெளிச்சமான இருட்டு கொடுப்பா, வெளிச்சமான இருட்டு கொடு, சான்ஸ் கிடையாது. அதே மாதிரி வெளிச்ச இருட்டு கிடையாது, சூடான ஐஸ் கிடையாது, அது மாதிரிதான் மன அமைதிங்கிறது கிடையாது. ஏன்னா மனத்தின் இயல்பே சலித்து கொண்டிருத்தல், சலித்தல்னா அலைப்பாயுதல், ரெஸ்ட்லெஸ்னஸ். அப்ப அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கிற ஒண்ணு நீங்க எப்படி அமைதியாக ஆக்க முடியும்? அப்ப மனதிலிருந்து வெளியே வா, டோட்டலாவே மனசை டிஸ்கார்ட் பண்ணு, மனசு தூக்கி அந்தாண்டு வெளியில போடு, மனசுல இருந்து வெளியில வா, அப்பதான் மன அமைதி கிடைக்கும் அப்படிங்கறது புத்தருடைய ஆங்கிள். அப்ப மன அமைதி அப்படிங்கறத எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டா, எல்லை மீறுதல், அதாவது வாழ்க்கையில இவ்வளவு அனுபவிக்கலாம் அப்படின்னு இருக்கு, அதுக்கு மேலையும் போகணும் அப்படிங்கிற போது அது ஒரு மன அமைதியை கெடுத்துருது அப்படின்னு மனதின் குறைந்தபட்ச தவறுகளை ஒப்புக்கொள்ளுதல், குறைந்தபட்ச தவறுகளை ஒப்புக்கொள்ளுதல். மனசுல அப்படித்தான் இருக்கும். ஒரு அல்வா பார்த்தா சாப்பிடணும்னு ஆசை வராதா, யாராவது ஒரு பிடிச்சவங்களை பார்த்தா பார்க்கணும்னு ஆசை வராதா, அது மாதிரி மனசுல ஏதோ ஒரு சின்ன சின்ன தேடல்கள், சின்ன சின்ன ஆசைகள், பரவாயில்லை ஒண்ணும் தப்பு கிடையாது அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ஒரு கோணம். ஆனா மனதின் இயல்பு என்னன்னு கேட்டா, என்ன இருந்தாலும் ஒரு வார்த்தை குறிச்சுங்க, என்ன இருந்தாலும் அது இருப்பதில் ஒருபோதும் நிற்பதில்லை, எது இல்லையோ அதற்கே இயங்கும், எது இல்லையோ அதையே தேடிக்கிட்டு இருக்கும், எது இருக்கோ அதை பத்தி கவலையே படாது, என்ன இருக்கோ அது போதும்னு ஜென்மத்துக்கும் தோணாது. நம்ம இன்னும் கொஞ்சம் மேல வந்தா என்ன, இன்னும் கொஞ்சம் எல்லோருக்கும் தன் கைவசம் என்ன இருக்கிறது என்பது தெரிவதில்லை. மிகச்சிறந்த பொருள் எல்லாம் அடுத்தவன் கைவசம் இருப்பதாய் நினைக்கிறார். இல்லை, அடுத்தவன் கைவசம் இருப்பதாலேயே அது சிறந்த பொருள் என்று நினைக்கிறார். அது அடுத்தவன் கைவசம் இருப்பதாலேயே சிறந்த பொருள் என்று நினைக்கிறார். வெளியே வராதவரை மனிதன் மன அமைதி பெறுவது என்பது சாத்தியமில்லை.
2: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனின்கள் ஜெடிகள் டிராயர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
4: நேரம் காலை 8:18. இன்னைக்கு காலையில 9 உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா, மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வானவில் நிகழ்ச்சி, இன்னைக்கு பொறியியல் படிப்பும் வருங்கால வாய்ப்பும். சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளவிருக்கிறார் மகேந்திரா தொழில்நுட்ப கல்லூரி இயந்திர பொறியியல்

0: பொறியியல் துறை பேராசிரியர் முனைவர் எம். நரசிம்மராஜன் அவர்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர்,
3: ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை.
2: ரோஷன்
4: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
6: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
7: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
6: இணைந்து வழங்குவோர்
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
0: மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் மனதோடு ராகத்தில். இன்னைக்கு நிகழ்ச்சி திண்டுக்கல் மாவட்ட நேயர்களுக்காக. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம்.
9: காலை வணக்கம் மேடம். தேனசிரி காலை வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
9: நான் திண்டுக்கல் மாவட்டம் குடைப்பட்டில இருந்து ராஜா பேசுறேன் மேடம்.
0: ராஜா?
9: ஆமாங்க.
0: எந்த பட்டின்னு சொன்னீங்க? குடவரை பட்டியா?
9: குடகிப்பட்டி. குடகிப்பட்டி திண்டுக்கலுக்கு கிழக்கு பகுதியில் இருக்கு.
0: அப்படியா, குடகிப்பட்டி.
9: ஆமாங்க.
0: சரி, என்ன பண்றீங்க குடகிப்பட்டியில?
9: நான் வந்து தையல் தொழில் செய்யறேன் மேடம்.
0: அப்படியா, எப்படி போயிட்டு இருக்கு?
9: இப்ப கொஞ்சம் தொழில்லாம் கொஞ்சம் ஆயத்த ஆடைகள் வந்ததுனால கொஞ்சம் கம்மி தாங்க வேலை வாய்ப்பு.
0: அப்படியா?
9: ஆமாங்க.
0: சரிங்க. ஆடைகள் இருக்கும் வரை வந்து இந்த தொழிலுக்கு ஒரு இது இருக்கும்ல.
9: ஆமாம்.
0: நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா இல்லையா? சரிங்க சரிங்க, சமாளிச்சு தான் ஓட்ட வேண்டியதா இருக்கு. சரி, எப்படி இருக்கு திண்டுக்கல் இப்போ?
9: வெப்பம் அதிகமா இருக்கு
0: மேடம். கொடைக்கானலே எப்படி இருந்த கொடைக்கானல் இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி. உங்களுக்கு அங்கேருந்து பார்க்க இங்கே பச்சையாக தெரியுதா இல்லையா?
9: எங்கள் பகுதியே வந்து நல்லா வந்து ஒரு கூலிங்கான ஏரியா தான். சுற்றி மலைகள் இருக்குது, நிறைய மரங்கள்லாம் இருக்குது. இருந்தாலும் இந்த பகுதியில் இங்கேயெல்லாம் ஒரு நீர் ஊற்றே இருக்குங்க. அய்யனார் அருவின்னு சொல்லி ஒரு நீர் ஊற்றுலாம் இருக்குது.
0: சரி,
9: இருந்தாலும் வெப்பம் சாஸ்தியாக இருக்கு.
0: அது வரலாறு காணாத வெப்பநிலை இந்த ஜூலை மாதத்தில் அப்படின்னு செய்திகள்லாம் கேள்விப்படுறோம். சரிங்க, ஆடி மாசத்துல காத்து மழை புயல் இருக்க வேண்டிய நேரத்துல பாத்தீங்கன்னா பயங்கர வெப்பநிலை நம்மள தாக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னெச்சரிக்கையா நம்ம வேலைப்பாடுகள்லாம் செஞ்சுக்கறணும். சரி, என்ன பாடல் வேணும்?
9: எனக்கு வந்து அசுரன் படத்துல இருந்து கத்தரி பூவழகி கரையாம் பொட்டலகி அந்த பாட்டு போடுங்க.
0: சரி, அது சொல்றப்ப ஏதோ சிரிப்பு வருதே உங்களுக்கு. வந்துருச்சு. அப்ப நீங்க சொல்லியே ஆகணும். எதனால இந்த பாட்டு கேக்குறீங்க? சரிங்க, பரவாயில்லங்க. இப்ப உங்களுக்காக போடை பண்பலை 100.5 அசுரன்.

0: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில். இணைந்து வழங்குவோர்
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
0: கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.
2: உயிரெழுத்து
3: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
2: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒலித்துக் கொண்டிருக்கும்
2: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
2: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
2: உயிரெழுத்து நிகழ்ச்சியில்

0: இசை.
1: இசை பாடு நீ இளந்தன்றலே.
0: மழை.
2: மழை கவிதை கொண்டு வருது, யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
3: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
3: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
3: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்,
3: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம்,
3: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
2: சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள் இரவு பகல்.
4: இப்படிதாங்க ஒரு அறிவிப்பு விட்டோம், அதுக்கு எழுதி அனுப்பியிருக்காங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு தென்காசி மாவட்டம் சுப்புலாபுரம் ஜெபாமணி தெருவில் தான் இன்னைக்கு பாடல்கள் மணிமணியாக வர காத்திருக்கிறது. கேட்க தவறாதீர்கள் நேர்களே. தென்காசி மாவட்டம் சுப்புலாபுரம் ஜெபாமணி தெருவில் பாடல்கள் உயிரெழுத்து நிகழ்ச்சியில். கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
6: கல்யாணத்துல கவனிச்சியா?
7: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
6: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
8: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துல தான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
9: கோடைப்பண் விலை 0.5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
4: வழங்கும் மனதோடராகும்.
5: பூட்டு நகரம் என்று அழைக்கப்படும் திண்டுக்கல் மாவட்ட நேர்களோடு இன்றைய மனதோடு ராகம் வாங்க பேசலாம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
5: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
6: திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திர வட்டம் புங்கமுத்து வந்து பால்ராஜ் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
5: பால்ராஜ், நல்லா இருக்கோங்க.
6: ஆமாங்க மேடம்,
5: நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கிறேன் மேடம்.
5: சரிங்க, ஒட்டஞ்சத்திரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
6: நம்ம பண்பலை சார்பா நல்ல விசேஷம் நல்லா இருந்தீங்க மேடம், வந்துருந்தேங்க மேடம்.
5: அப்படிங்களா?
6: ஆமாங்க மேடம்.
5: சரிங்க சரிங்க.
6: வந்து பாட்டு பரிசெல்லாம் வாங்கிட்டு வந்தேனுங்க.
5: டீ காஃபி எல்லாமே குடிச்சிங்களா? சரியா வந்துச்சா?
6: டீ காஃபி சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டோம் மேடம்.
5: சாப்பிட்டீங்களாடா அப்படின்றோம்.
6: இல்லைங்க மேடம்.
5: என்னங்க?
6: எல்லாம் நல்லா பண்ணாங்க மேடம்.
5: சரிங்க.
6: கேக் கொடுத்தாங்க மேடம். 27வது ஆண்டுக்கு 27 கிலோவுல கேக் வெட்டி எல்லாருக்கும் கொடுத்தாங்க மேடம்.
5: மகிழ்ச்சியா இருந்தீங்களா நீங்க?
6: நல்லா மகிழ்ச்சியா இருந்தாங்க மேடம். திருப்திய பாட்டு வந்தவங்க.
5: சரிங்க சரிங்க. மகிழ்ச்சிங்க. என்ன பாடல் கேட்கலாம்
6: மேடம்? மல்லிப்பூ வச்சு வச்சு வாடி அந்த பாட்டு போடுங்க மேடம்.
5: சரிங்க. இப்ப கோடை பண்பலை 100.5 பாடல் கேட்கலாமா பால்ராஜ் ஐயா?
6: கேட்கலாங்க மேடம்.
5: நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
2: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
2: இணைந்து வழங்குவோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
6: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
5: இது எதுக்கு?
6: தினசரி 2 வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
5: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
7: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர்.

0: மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: என்றும் தரமே நிஜாம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: நேரம் காலை 8:40. கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம் இன்னைக்கு திண்டுக்கல் மாவட்ட நேர்களுக்காக. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
5: திண்டுக்கல் மாவட்டம் தாடி கும்பல சௌந்தர்யா பேசுறேன்.
4: சௌந்தர்யா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தாடி கும்பல?
5: நான் உடம்பு சரியில்லாம இருந்து பண்பலையில கேட்டு இருக்கேன்.
4: அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க உடம்பு சரியா இருக்கும் போது?
5: 10th வரைக்கும் படிச்சிருந்தேங்கக்கா. அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாம போய் இப்ப வீட்லயே இருந்துட்டேங்க.
4: சரிங்க, இப்ப நல்லா இருக்கா?
5: இப்ப நல்லா இருக்கு.
4: சரி, நம்ம பண்பலையை கேட்டுட்டே இருக்கீங்க.
5: ஆமாங்க.
4: அடுத்து படிக்க முயற்சி பண்றீங்களா?
5: இல்லைங்கக்கா, அது அப்பா வேணான்ட்டாருக்கா. 27 வயசு ஆச்சுனால அதுக்கு மேல போக முடியலங்கக்கா.
4: ஓ சரிங்க. சரி, முயற்சி பண்ணுங்க. ஏன்னா பின்னாடி அப்புறம் வந்து யோசிப்போம், சே படிச்சிருக்கலாமே ஒருவேளை அப்படின்னு நிறைய பேர் இப்பயும் யோசிக்கிறாங்க அந்த மாதிரி.
5: சரிங்கக்கா.
4: சரிங்க, முயற்சி பண்ணுங்க, அவ்வளோதான் அட்வைஸ். சரி, என்ன பாட்டு வேணும்? நல்லா இருக்கும் சௌந்தர்யா. சாப்பிட்டீங்களா நீங்க? சரிங்க, என்ன பாட்டு வேணுமா?
5: பாட்டு.
4: சரிங்க, கேட்கலாமா? நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்,
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடராகும்.
5: இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வானவில் தந்திருக்கிற தலைப்பு, பொறியியல் படிப்பும் வருங்கால வாய்ப்பும். பொறியியல் படிக்க வைக்கலாமா, அதுக்கு வந்து வாய்ப்பெலாம் இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்க பெற்றோர்களுக்கான நிகழ்ச்சி தாங்க. மாணவ கண்மணிகள் கூட நீங்கள் கலந்துக்கலாம். பொறியியல் படிப்பும் வருங்கால வாய்ப்பும், இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. கோடை பண்பலையில் காலை 9 மணிக்கு வானவில். இப்போ மனதோடு ராகம். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து யார் வந்திருக்கா? வாங்க. வணக்கம். வணக்கம்.
6: காலை வணக்கம்.
5: யார் பேசுறீங்க?
6: பழனியிலிருந்து கருணாநிதி.
5: பழனி கருணாநிதி.
6: ஆமாங்கம்மா.
5: எப்படி இருக்கீங்கய்யா?
6: நல்லா இருக்கேங்கம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
5: அருமையா இருக்கும். சரிங்க. வழக்கமா வந்து எப்பயுமே வந்து இந்த பாட்டு நிகழ்ச்சிக்கெல்லாம் வருவீங்க அப்படிதானே? வாய்ப்பு கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி
6: விடமாட்டோம்.
5: அப்படிதான் இருக்கணும். இன்னைக்கு உலக நிலவு தினம் கொண்டாடுறோம், எதுக்குன்னு தெரியுமா?
6: தெரியாது.
5: முதல் முதல்ல வந்து நிலவுல கால் வச்சவர் யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஆனா அவரு தான், அவரே போகல, ஆல்வின் எட்வின் தான் போயிருக்காரு. அவர் இறங்குறதுக்கு கொஞ்சம் தயங்கின உடனே கமாண்டர் அவருக்கு ஆமாம் வந்துருச்சு. அதனால வாய்ப்பை வந்து அந்த வாய்ப்புன்னு சொன்னீங்களா, அதுக்காக நினைவு வந்துச்சு. சரிங்க, என்ன பாட்டு வேணும்?
6: எனக்கு மெட்ரோ பாட்டு,
5: கனிமா பாட்டு. ரொம்ப துள்ளலான பாட்டு. இப்போ உங்களுக்காக கோடை பண்பலையில்

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர், ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை. ரோஷன்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
3: உங்கள் கோடை பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
3: இணைந்து வழங்குவோர்
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
3: கோடை பண்பலை நொறுபொழியில் சைபால்.
6: முகத்தில் வருவார் சைபால், சரியா திறங்க சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
4: சைபால்
3: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
7: மனிதர்களில் சில பேர் ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்குவாங்க, மற்றவங்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக கூட இருக்கும். அந்த ஆள் ஒரு மாதிரி, பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு கூட சொல்கிறது உண்டு. இவங்களை பார்த்து நாம் பித்து குழியும்போம். உளவியல் இவங்களை வந்து எக்ஸென்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுது. இவங்களை வந்து மனநோயாளிகள்னு தவறாக புரிஞ்சிக்க கூடாது. அவங்க வேறு, இவங்க வேறு. எக்ஸென்ட்ரிக்ஸ் பற்றின சில விவரங்கள் ஒரு புத்தகத்தில் இருக்குது. அதாவது ஸ்காட்லாந்தில் ஒரு உளவியல் மருத்துவர் அதை எழுதியிருக்கிறார். அவர் பேர் டாக்டர் டேவிட் வீக்ஸ். அவருக்கு ஒரு உதவியாளர் இருந்தாராம். அவர் பேர் கேட் உட். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கிலாந்து பூரா சுற்றி பார்த்துருக்காங்க. 3 வருஷம் சுற்றினாங்களாம்.

0: நான் சொன்னது மாதிரி ஒரு மாதிரியாக இருக்கிற ஆசாமிகள் பல பேரை சந்தித்து பேசி அவங்கள பற்றி ஆய்வெல்லாம் நடத்தியிருக்கிறாங்க. அப்படி நடத்தி அதை ஒரு புஸ்தகமாக எழுதியிருக்கிறாங்க. நிறைய பேசி பார்த்துட்டு அவங்க சொல்லியிருக்கிறத கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நாம் இவங்கள பார்த்து பித்துக்குழிங்கிறோம், எக்ஸன்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், கிண்டல் கூட பண்ணுறோம். ஆனால் அவங்களோட அறிவு வந்து ரொம்ப தெளிவானதான். இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அவங்க உடல் நலமும் ரொம்ப நல்லா இருக்குதான், உடம்புலையும் எந்த கோளாறும் இல்லையா. அவங்களுக்கு மகிழ்ச்சியும் அதிகமாக, ஆயுளும் அதிகமாக. அவங்களில் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நினைக்கிறது மாதிரி இல்லை நாங்கள், ஆனால் நாங்கள் மற்றவங்கள்லேருந்து வேறுபட்ட தன்மை உள்ளவங்க அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்களாம். இந்த உலகம் பிறந்ததுலேருந்தே இப்படிப்பட்ட வித்தியாசமான ஆசாமிகளும் பிறந்திருக்கிறாங்க. சரி, அப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? இப்போ ஒரு மகாராஜா தன்னோட நாய்க்கு லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறார். ஒரு கோடீஸ்வரர் தான் வந்து வளர்த்துக்கிட்டு இருந்த பூனைகளுக்கு தன்னோட சொத்து பூராவும் எழுதி வச்சுருக்கிறார். இது மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, நிறைய பேர் உண்டு. சில பேர் எப்படி தெரியுமா, அவங்களுக்கு வசதியில் எந்த குறையும் இருக்காது, வீடு காரு பணம் எல்லாம் தாராளமாக இருக்கும். அப்படி இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கும், யாராவது ஒரு நண்பர் வீட்டு விசேஷத்துக்கு போயிருப்பார், இல்லைன்னா ஒரு கடைக்கு போயிருப்பார். அவங்க ரொம்பவும் மரியாதையாக வரவேற்று எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் இவர் அவங்களுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு பொருளை திருடி பாக்கெட்டில் போட்டுட்டு வந்துடுவார். அப்படி வந்தால் தான் இவருக்கு திருப்தி. பல பேர் அவங்க வளர்த்த பிராணிகளுக்கு பளிங்கு கல்லால் சமாதி கட்டி வச்சுருக்கிறாங்க, இப்படிலாம் பண்ணுறாங்க. பல பேர் அவங்களுக்கு பிடித்தமான ஒருத்தர் எப்படியோ அதே மாதிரி தலைமுடி தாடி வச்சுக்கிறது, உடை உடுத்திக்கிறது, மலை குகையில் போய் குடியிருக்கிறது, இப்படி எவ்வளவோ வினோதமான நடவடிக்கைகள். இவங்களையெல்லாம் ஆய்வு பண்ணின டாக்டர் வீக்ஸ் என்ன சொல்கிறார் தெரியுமா, பொதுவாக இவங்க வந்து உயர்ந்த புத்திசாலிகளாக இருக்கிறாங்க, ஒருமைப்பட்ட மனம், கருமையுமே கண்ணான பண்பு, தனிமையை நாடுற மனப்பான்மை எல்லாம் இவங்களுக்கு உண்டு. அவங்களில் பல பேர் அவங்க பெற்றோருக்கு முதல் குழந்தை அல்லது ஒரே குழந்தை, இப்படி தான் இருக்கிறாங்க. இது மாதிரியானவங்க பெண்கள் வந்து ஒரு பங்குன்னா ஆண்கள் வந்து ரெண்டு பங்கு. இவங்கள்லாம் ஆக்கப்பூர்வமான செயல் செய்கிறாங்க, அப்படிப்பட்டவங்களாக தான் இருக்கிறாங்க. அடுத்தவங்கக்கிட்ட அன்பு காட்டுறவங்களாக இருக்கிறாங்க, உற்சாகம் ஊட்டுறவங்களாக இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு ஊக்கம் கொடுத்தா அவங்க மன சந்தோஷமும் உடல் நலமும் பெருகும், ஆயுளும் கூடும். இதெல்லாம் அந்த டாக்டருடைய கண்டுபிடிப்பு. பித்துக்குழித்தனத்துக்கும் மனநோய்க்கும் வித்தியாசம் உண்டுங்கிறத சொல்கிறது தான் இந்த தகவல். அதனால் ரெண்டும் ஒன்றுன்னு நினச்சிடக்கூடாது. ஒரு நண்பன் ஒருத்தனை பற்றி சொல்கிறோம், அவன் எந்த வகைன்னு நீங்களே முடிவு பண்ணுங்களேன். அவன் வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தோம். அவன் கூட வெளியில் வந்த உடனே ரொம்ப நேரமாக தன்னோட செருப்பை தேடிக்கிட்டு இருந்தான். என்னப்பா இன்னுமா உன் செருப்பு கிடைக்கல அப்படின்னு கேட்டோம். இல்லை இல்லை, என்னது முன்னாடியே கிடைச்சிட்டுது, அதை விட நல்லதாக ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறேன் அப்படின்னான் அவன்.
1: கோடை பந்தலை நூறு புள்ளி ஐந்தில் சைபால்
2: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.
4: வழங்கிய மனதோடராகும்.
5: இதுவரை தின

மாவட்ட நேயர்களை சந்தித்து மகிழ்ந்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய மனதோடு ராகம். மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு உங்களுக்காக காத்திருக்கும் இனி கோடை பண்பலை 100.5 பொறியியல் படிப்பும் வருங்கால வாய்ப்பும் வானவில் வருகிறது. முன்பாய் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 34 38 உயர்த்த வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் இடம்பெற்றுள்ள எந்த கூட்டணியிலும் திமுக இடம்பெறாது என்று அக்கட்சியின் மக்களவை குழு தலைவர் திரு டி ஆர் பாலு தெரிவித்துள்ளார். தலைநகர் தில்லியில் இன்று ஊர்வலங்கள் ஆர்ப்பாட்டங்களுக்கு அனுமதி இல்லை என்று காவல்துறை அறிவித்துள்ளது. முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் விளாத்திக்குளத்தில் இன்று காலை கைது செய்யப்பட்டார். முந்தைய அரசுகள் செயல்படுத்திய நலத்திட்டங்கள் ஒருபோதும் நிறுத்தப்படாது என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான பொது கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலையில் நடைபெற்ற கோடை விழா நேற்று நிறைவடைந்தது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வருடாந்திர பராமரிப்பு பணி காரணமாக ரோப்கார் சேவை இன்று முதல் 45 தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரானின் தென்மேற்கு பகுதியில் உஸ்தான் மாகாணத்தில் கட்டப்பட்டு வரும் அணுமின் நிலையத்தின் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் குறித்து சர்வதேச அணுசக்தி முகமை அறிக்கை கேட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற பரபரப்பான இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வென்றது. இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 27 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: நாம் கேட்டு ரசிக்க கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில்

0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். அனில் பாஸ்தா,
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
3: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸ் ஆடை வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
0: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை

உற்சகமான காலை வணக்கத்தோடு கூடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி தற்பொழுது வர காத்திருக்கிறது. நேர்களே, பொறியியல் படிப்பும் வருங்கால வாய்ப்பும் என்ற தலைப்பில் உறவுகள் அழைக்கலாம் கொடைக்கானலின் முன் இணைப்பான 0454 இணைத்து 24 24 24 24 24 24 26 24 24 29 மற்றும் 290 333 என்ற எண்களில் ஒவ்வொரு நாளும் நிகழும் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் நீடித்த தீர்வுகளின் மீதான கவனம் ஆகியவற்றால் வேலைவாய்ப்பு சந்தை வேகமாக வளர்ந்து வருவதால் பொறியாளராக விரும்பும் மாணவர்கள் நிரலாக்கத்திறன், மென்பொருள், அறிவியல் அறிவு, தரவு பகுப்பாய்வு மற்றும் கணினி அமைப்புகள், வலையமைப்புகள் போன்ற திறன்களை வளர்த்துக் கொள்வதில் எவ்வாறு கவனம் செலுத்த வேண்டும், பொறியியல் படிப்புகள் படிப்பதற்கான வழிகள் என்ன, இதனால் எதிர்கால வேலைவாய்ப்பு என்ன, இது போன்ற உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் விளக்கங்களுக்கும் பதில் அளிக்க வானவ நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் நம்மோடு நேரலையில் இணைய காத்திருக்கிறார் மகேந்திரா தொழில்நுட்ப கல்லூரியின் இயந்திர பொறியியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் நரசிம்ஹராஜன்.

0: 9:07 கோடை பண்பலை 100.5 வானவெளி நிகழ்ச்சியில் பொறியியல் படிப்பும் வருங்கால வாய்ப்பும் என்ற தலைப்பில் நம்மோடு இணைய காத்திருக்கிறார் மகேந்திரா தொழில்நுட்ப கல்லூரியின் இயந்திர பொறியியல் துறை பேராசிரியர் முனைவர் நரசிம்ஹராஜன். ஐயா வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்காங்க மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம், ரொம்ப மகிழ்ச்சி. முதல்ல உங்களுக்கு பெரிய நன்றி, உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய மாணவர்களுக்காகவும் நேர்களுக்காகவும் இணைப்பில் காத்திருக்கும் ரசிக பெருமக்களுக்காகவும் இணைந்ததற்காக
1: நன்றிங்க மேடம், நன்றிங்க மேடம். அதே சமயத்துல இந்த பொறியியல் கலந்தாய்வு இன்று தொடங்க இருக்கிற நேரத்துல இந்த கலந்தாய்வில் பங்கேற்க இருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரி மற்றும் மகேந்திரா கல்வி குழுமங்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மேடம்.
0: உங்களுக்கும் நன்றிகள் ஐயா. சொல்லுங்க, உங்களை பத்தின ஒரு சின்ன அறிமுகத்தோட ஆரம்பிக்கலாமே.
1: கட்டாயமாக மேடம். நான் டாக்டர் எம் நரசிம்மராஜன், மகேந்திரா கல்வி குழுமத்துல மகேந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி நாமக்கல் உதவி பேராசிரியரா பணிபுரிந்துட்டு வரேன் இயந்திரவியல் துறையில. அதே சமயத்துல இன்னைக்கு நாம பேச இருக்கிற தலைப்பு பொறியியலில் படிப்பு வருங்கால வாய்ப்புங்கிற தலைப்பு. அழகான தலைப்பு கொடுத்துருக்கீங்க நண்பர்களே. 50 வருடங்களுக்கு முன்னாடி பொறியியல் பட்டம்னா பாலம் கட்டுறது இயந்திரங்கள் வடிவமைக்கிறது மட்டும் அப்படின்னு இருந்த காலம் போய் இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற செல்போன்ல இருந்து ராக்கெட் வரைக்கும் ஆஸ்பத்திரியில இருக்கிற ஏஐ ஸ்கேன்ல இருந்து எல்லா மிஷினரிஸ்க்கும் ஃபார் எக்ஸாம்பிள் விவசாயத்துல கூட ஸ்மார்ட் இரிகேஷன் வரைக்கும் எல்லாத்துலயுமே இயந்திரவியல் துறையோட பங்கு பெரும் பங்கு இருக்கு மேடம்.
0: நிச்சயமாக, நிச்சயமாக
1: 10 வருஷத்துல பொறியியல் இன்னும் பெரிய மாற்றத்தை சந்திக்க போகுது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கிரீன் எனர்ஜி, ஸ்பேஸ் டெக்னாலஜி, அப்புறம் குவாண்டம் கம்ப்யூட்டிங், இதெல்லாம் வருங்கால படிப்புகளா மாறப்போகுது. இது எல்லா என்ஜினியர் கைக்கும் வரப்போகுதுங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு நான் இந்த என்னுடைய பேச்சை கேட்பதற்காக காத்திருக்க அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக்கிறேன்.
0: அதாவது முதல்ல வந்து அப்படி எனர்ஜெட்டிக்கா ஒரு கதாநாயகனோட ஒரு இன்ட்ரோ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த பொறியியல் துறையை பத்தி அப்படி ஒரு மாசான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க ஐயா, முதல்ல நன்றிங்க. இதே சந்தோஷத்தோட இணைப்புல காத்திருக்கிறாங்க நேர் ஒருவர், சந்திச்சிடலாம். வாங்க, வணக்கம். வணக்கம், பெயர் சொல்லுங்க.
2: மேடம், அர்போர்ட்ல இருந்து இந்திரா பேசுறேன்
0: மேம். சொல்லுங்க இந்திராமா, என்ன கேள்வி?
2: உங்களுக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் வணக்கம் மேம்.
0: வணக்கம், வணக்கம். கேளுங்க ஐயா, இணைப்புல இணைஞ்சிருக்காங்க.
2: சார், எங்க பொண்ணு வந்து சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இப்ப படிச்சுட்டு இருக்காங்க, ஃபைனல் இயர்.
1: சரிங்க மேடம்.
2: அவங்களுக்கு காலேஜ்ல இப்ப ட்ரைனிங்

0: போய்கிட்டு இருக்கு சார்.
1: சரிங்க மேடம்.
0: அதுல அவங்க கேம்பஸ் செலக்ட் ஆயிட்டா வேலை வாய்ப்புக்கு ஓகே. சப்போஸ் கிடைக்காத சூழ்நிலையில நாங்க என்ன பண்ணணும்?
1: வெரி குட் மேடம். இப்போ உங்களுடைய
0: ஒரு க்வெஸ்சன் சார். இல்ல சார், நான் க்வெஸ்சனை ஃபர்ஸ்ட் முடிச்சுக்கிறேன்.
2: சொல்லுங்க சொல்லுங்க.
0: பேரண்ட்ஸ் முறையில கேக்குறேன், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு மனநிலையில இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்க, மே கொண்டு என்ன படிக்கலாம், அது ஒரு
2: க்வெஸ்சன்.
0: ரெண்டாவது பாத்தீங்கன்னா கேட்ன்னு சொல்றாங்க, அது எண்ட்ரன்ஸ் படிக்கணும், அது சம்பந்தமா கொஞ்சம் சொல்லுங்க
1: மேடம். ஒரு சில காலேஜ்ல
2: இரண்டாவது கேள்வி சொல்லுங்கம்மா.
0: இரண்டாவது கேள்வி
2: இப்ப சொன்னீங்க இல்லையா?
0: இல்ல சார், அவங்க வந்து பிஇ முடிச்சுட்டு மே கொண்டு என்ன படிச்சா வேலை வாய்ப்பு கிடைக்கும், அது ஒரு க்வெஸ்சன். அது வந்து சிஏடி கேட்ன்னு சொல்றாங்க. அந்த எண்ட்ரன்ஸுக்கு படிக்கிறதுக்கு நாங்க என்ன பண்ணணும், அது ஒரு க்வெஸ்சன். இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன சொல்றாங்க, இப்ப இருக்கிற சூழல்ல குழப்ப நிலையில இருக்காங்க, அவங்களும் அப்படி இருக்காங்க, பெற்றோரையும் சேர்த்து கன்ஃபியூஸ் பண்றாங்க. அதுக்கு எங்களுக்கு சொல்யூஷன் வேணும்.
2: உங்களுக்கு சொல்யூஷன் இப்போ ஐயா கொடுப்பாங்க, கேளுங்கம்மா. நன்றிங்க
0: மேடம். இன்னொரு க்வெஸ்சன் மேம்,
2: சொல்லுங்க.
0: இன்டர்ன்ஷிப் பிளஸ் பிளேஸ்மெண்டும் காலேஜ்ல இருந்து நீங்க பண்ணுனா வேலை வாய்ப்பு கிடைக்கும் சொல்றாங்க, அதுக்கும் சொல்யூஷன் தீர்வு கொடுத்தா நல்லா இருக்கும்.
2: சொல்யூஷன் சொல்யூஷன்.
1: நீங்க நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க, மாணவர்கள் வந்து தங்களோட படிப்பு காலத்திலேயே இன்டர்ன்ஷிப் அப்படின்னு போகிறதுனால கட்டாயமா அவர்களுக்கான வேலை வாய்ப்பு கட்டாயமாக அமையப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப எங்களுடைய கல்லூரிகள்ல பாத்தீங்கன்னா தேர்ட் இயர்லயே மாணவர்கள் இன்டர்ன்ஷிப்க்கு போயிடுறாங்க. சாப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாம் விர்ச்சுசா, எக்ஸா, காக்னிஷன் டெக்னாலஜி, விப்ரோ, மெக்கானிக்கல் துறை மாணவர்கள் வந்து டெல்பி, டிவிஎஸ், போஸ்ட் அப்படிங்கிற கம்பெனிகள்லாம் அவங்களே என்ன பண்றாங்க, ஒரு இம்ப்ளான்ட் ட்ரைனிங், அதே சமயத்துல ஒரு 6 மாசமா அங்கேயே ஒர்க் பண்ணிடுறாங்க. ஒர்க் பண்ணும் போது அவங்களுக்கு எளிமையா எப்படி தாங்க அடுத்த காலகட்டத்தை நகர்த்த
2: போறோம்,
1: ஒரு வாய்ப்பு தான் இது. அதே மாதிரி மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு சார்? இப்போ ரெண்டு வகையான வேலை வாய்ப்புகள் இருக்கு, ஆன் கேம்பஸ் ஒன்னு இருக்கு, ஆஃப் கேம்பஸ் ஒன்னு இருக்கு. ஆன் கேம்பஸ்னா எங்களுடைய கல்லூரிகள்லயே நேரடியா வந்து மாணவர்களை தேர்வு செய்யற முறைக்கு வந்து ஆன் கேம்பஸ் பேரு. ஆஃப் கேம்பஸ்னா வெளியில இருக்கிற கல்லூரிகள்ல யாரு வேணா போய் பங்கு பெறலாம்னு இருக்கு. இப்போ ஒருவேளை உங்களுக்கு வேலை வாய்ப்பு அந்த பெற்றோர் ஆசைப்பட்ட மாதிரி ஒருவேளை நல்லபடியா வேலை வாய்ப்பு கிடைச்சிட்டோம், ஒருவேளை அதுக்கு தாமதமாச்சுன்னா ஆஃப் கேம்பஸ்ல இருக்கப்ப அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ்ல ஆஃப் கேம்பஸ்ல இருக்கிற வேலை வாய்ப்புகளை அவங்க பயன்படுத்தி வேலை பெறலாம். அது ஒரு முக்கியமான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் தன்னைத்தானே தயார்படுத்திக்கிற முறையே இருக்கு. கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் டிரைவ், மார்க் இன்டர்வியூ, இந்த இதுல இதுல எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களோட கேரியர் மாறப்போகுது. அதனால நீங்க இந்த மாணவர்கள் அதை அடிப்படையா வச்சுக்கிட்டு வரணும். அவங்க 3 முக்கியமான கேட் எக்ஸாமினேஷன் எழுதலாம், கட்டாயமா எழுதலாம். ஆனா இந்த பிஇயோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம இந்தியாங்கனாவே வளம்னா என்ன சொல்றோம்னா மனித வளம் தான் வளம்னே சொல்றோம் சார். இங்க எத்தனையோ இயற்கை வளங்கள் இருந்தா கூட இந்தியாவோட பெருமளவு என்னன்னா மனித வளம் தான் பெருமளவுல இருக்கு.
2: உண்மை.
1: இந்த பிஇ படிப்பே போதுமானது, என்னை பொறுத்த வரைக்கும் பிஇ படிப்பே போதுமானது. இதை கொண்டே நீங்கள் வந்து வெளிநாடுகள்ல வேலைக்கு போகலாம். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் படிச்சா கூட இங்க வந்து எக்ஸாம் எழுதுனா மட்டும்தான் போக முடியும், இங்க ஜாயின் பண்ண முடியும். ஆனா பிஇ படிச்சிருந்தீங்கன்னா இந்த டிகிரியை வச்சுக்கிட்டே வெளிநாடுகள்ல எந்த நாட்டுக்கு வேணா வேலைக்கு போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்களே உங்க தெருவில் பாத்தீங்கன்னா தெரியும், 10 பேர் படிச்சிருந்தாங்கன்னா ஒருத்தர் துபாயில வேலையில இருக்காரு, ஒருத்தர் ஜெர்மன்ல இருக்காரு, ஒருத்தர் ஜப்பான்ல இருக்காரு. எந்த டிகிரியை வச்சு வேலைக்கு போறாங்க? இந்த பிஇங்கிற டிகிரியை வச்சே போக முடியும். அதனால பெற்றோர்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. இந்த படிப்பு மிகச்சிறந்த படிப்பு, இதை கொண்டு நீங்க உலக அளவுல வேலை வாய்ப்பை பெற முடியுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதனால நீங்க அச்சம் கொள்ள தேவையில்லை. இந்த படிப்பை நீங்க தலை சிறந்த படிப்பை நீங்க எடுத்திருக்கீங்க, அது மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு மேல படிக்கணும்னு வாழ்த்துறேன்.
2: சிறப்புங்க, அருமையான விளக்கம் சொன்னீங்க. ஒரு இன்ஜினியரிங் துறை அப்படின்னாலே ஒரு அச்சம் இருக்கு மாணவர்கள் மத்தியிலையும் சரி, பெற்றோர்கள் மத்தியிலும் ஒரு குழப்பமான சூழல் நிலவுதுங்க. ஒரு சொல்யூஷன் கொடுங்க. சொல்யூஷன் சொல்யூஷன் வார்த்தை அதிகமாக பயன்படுத்தினாங்க. நிச்சயம் இந்த பதிலை கேட்டதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு நல்ல விளக்கம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். தொடர்ந்து பேசலாம் கூடை பண்பலை 100.5. அதற்கு முன்பாக
3: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில்,
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா, மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, ராசிபுரம், முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
3: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில். இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
6: பிளஸ் 2 முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல்

0: கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
1: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
0: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
1: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
5: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
6: வாவ்,
5: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
7: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
8: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
0: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
3: கவுன்சிலிங் கோட் 2624.
9: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேட்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
10: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
11: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே? அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
12: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
11: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
12: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
11: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
12: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
11: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
13: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
14: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
15: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
14: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
15: பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
16: கவுன்சிலிங் கோட் 4959.
14: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
17: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
18: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
17: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
18: தொடர்புக்கு 8985712345.
19: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
1: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
19: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
1: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
19: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: சக்தி காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் சக்தி ஸ்கூல் ஆஃப் நர்சிங், ஆச்சிமங்கலம், ராயனூர், கரூர். BSc நர்சிங் 4 ஆண்டுகள், DNM நர்சிங் 3 ஆண்டுகள். கவுன்சிலிங் கோட் 290. அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: GNM கவுன்சிலிங் கோட் 1100.
3: தொடர்புக்கு செல் 9487260445.
7: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, ஆஃபர் ரகம், காம்போ பேக், அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
8: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங், சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
7: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
8: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.

0: 19 கோடி பண்பலை 100.5 வானவி நிகழ்ச்சி இப்பொழுது உங்களுக்காக தந்து கொண்டிருக்கும் தலைப்பு பொறியியல் படிப்பும் வருங்கால வாய்ப்பும். மகேந்திரா தொழில்நுட்ப கல்லூரியின் இயந்திர பொறியியல் துறை பேராசிரியர் முனைவர் நரசிம்ஹராஜன் நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. ஐயா, அழகான விளக்கம் கொடுத்தீங்க இதற்கு முன்பாக ஒரு நேருக்கு. இப்ப இயந்திர பொறியியல் எடுத்து படிக்கணும் அப்படின்னா அதுல என்னென்ன பாடத்திட்டங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிற நேர்களுக்கும் மாணவர்களுக்கும் சொன்னீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு நம்புறோங்கய்யா.
1: கட்டாயம் மேடம். இயந்திரவியல் பொறியியல் துறையை பொறுத்த வரைக்கும் இது 4 ஆண்டு படிப்பு மேடம். முதலாம் ஆண்டு வந்து காமன் டு ஆல், அது அண்ணா யூனிவர்சிட்டி காமனா சிலபஸ் வச்சிருக்கிறதுனால அது அனைவரும் ஒரே படிப்பு தான் படிப்பாங்க. இரண்டாம் வருடத்துல இருந்து தான் அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள என்டர் ஆவாங்க. அப்ப இருந்து நம்ம இந்த அட்டானமஸ் கல்லூரி, இந்த மகேந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ், இந்த எல்லா கல்லூரிகளுமே அட்டானமஸ் கல்லூரிங்கிறதுனால இந்த 2 கல்லூரியிலும் இயந்திரவியல் துறை இருக்கு. இதுக்கு பொறுத்த வரைக்கும் கம்பெனிய என்ன சிலபஸ் ஃப்ரேம் பண்றாங்களோ அந்த சிலபஸை நம்ம ஃபாலோ பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் NCR, டெல்பி, TVS இந்த கம்பெனிங்கெல்லாம் நம்மளோட டைஅப்ல இருக்காங்க. அவங்க வருடம் வருடம் தங்களுக்கான தேவைகளை பொறுத்து மாத்துறாங்க. இப்போ சார், இப்போ இந்த வருடம் டிசைனுக்கான தேவை அதிகமா இருக்குன்னா அதுக்கான சிலபஸை நம்ம இன்க்ளூட் பண்றோம். இது வருடம் வருடம் மாறிக்கிட்டே இருக்கு. இந்த சிலபஸை பர்டிகுலரா இப்படிதான் சொல்ல முடியாது, கம்பெனியோட தேவைகளை பொறுத்து இது மாறுது. ஆனா அடிப்படையா நம்ம என்ன இயந்திரவியல் துறையை பொறுத்த வரைக்கும் பவர் பிளான்ட் இன்ஜினியரிங், CNC, டிசைன் அண்ட் அனாலிசிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் நிறைய கொடுக்குறோம். இதுக்கான வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால இங்க இருந்து முடிச்சுட்டு போற மாணவர்களுக்கு வெளிநாடுகள்லயும் வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக இது ரிலேட்டடா நம்ம அதிகமான சிலபஸை இன்க்ளூட் பண்றோம். அது இல்லாம காமன் சிலபஸ் ஆன மேனுபேக்சரிங் டெக்னாலஜி, மேனுபேக்சரிங் ப்ராசஸ், சப்ளை லீன் செயின், இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் சிலபஸும் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இது ஒரு வருங்கால மாணவர்களுக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு ஊக்கத்தை கொடுக்கணும். நம்ம இந்த சிலபஸை வருஷம் வருஷம் நாங்க மாத்திக்கிட்டே இருக்கோம்.
0: சிறப்புங்க. அதாவது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல போய் சேர்ந்தோம் அப்படின்னா சும்மா எடுத்தோம் கவுத்தோம்னு சேராம இதுல இத்தனை விஷயங்கள் இருக்கு அப்படின்னு வந்து அழகா சொன்னீங்க. இன்னொன்று சொல்ல காத்திருக்கிறீங்க. இப்ப இணைப்புல நே இருக்கிறாங்க, சந்திச்சலாம். வாங்க, வணக்கம். வணக்கம், பெயர் சொல்லுங்க.
2: அக்கா வணக்கம்க்கா. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில இருந்து பரமேஸ்வரி பேசுறேன்க்கா.
0: சொல்லுங்க சகோதரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கேன்க்கா.
0: சரிங்க, என்ன கேள்வி இன்னைக்கு? சிறப்பு விருந்தினர் ஐயா இணைஞ்சிருக்காங்க.
2: சரிங்கக்கா. ஐயா, விருந்தினர் ஐயாக்கு வணக்கம்யா.
1: வணக்கம்மா. வணக்கம்மா
2: ஐயா. எங்க பொண்ணு 4ஆம் ஆண்டு பொறியியல் கல்லூரியில கம்ப்யூட்டர் சயின்ஸ் 5 சேனரிங் படிக்கிறாங்க.
1: சரிங்க மேடம்.
2: அதுக்கு நான் படித்து முடித்த உடனே அடுத்து படிக்க வைக்க கொஞ்சம் வசதி இல்லை, அதனால படித்து முடித்த உடனே வேலை வாய்ப்பு எப்படிங்கய்யா இருக்கும்?
1: இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறையை பொறுத்த வரைக்கும் இப்போ நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் ஆரம்ப நிலையில இருக்கு. எப்படின்னா டீச்சிங் பொசிஷன்ஸ்க்கு நல்ல வேலை வாய்ப்பு இருக்கு. முடிஞ்சா, அதாவது நான் இந்த எல்லா பெற்றோர்கிட்டையும் நான் வேண்டுகிறது என்னன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்ச உடனே எம்இ எம்டெக் போன்ற படிப்புகளை நீங்க ஒரு வேளை உங்க குழந்தைகளை படிக்க வச்சீங்கன்னா அவர்களுக்கான டீச்சிங் பொசிஷன் எவர் கிரீன் ரிக்குயர்மெண்ட் சொல்லுவாங்க. இனி வருங்காலங்கள்ல இந்த ஆசிரியர் பணிக்கான வேலை வாய்ப்பு கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதை நீங்க மேற்கொள்ளலாம். இது வருமானம் ஒரு அடிப்படையான விஷயம் இல்ல. சில தனியார் நிறுவனங்கள் இதை எளிமையா கூட கொடுக்கறாங்க, அதை நீங்க பயன்படுத்திக்கணும். அதை பயன்படுத்திட்டீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுடைய கல்லூரியில் கூட அலுமினி அசோசியேஷன்ஸ் எல்லாம் இருக்கு, அவங்க அது மூலியமா சின்ன சின்ன உதவிகள்லாம் கூட செய்யறாங்க. அதை அடிப்படையா வச்சுக்கிட்டு நீங்க மேற்கல்விகளை மேற்கொள்ளலாம். கவர்மெண்ட் காலேஜஸ்ல இருக்க IIT NIT போல இன்ஸ்டிடியூட்ல ட்ரை பண்ணலாம். ஆனா நீங்க மாணவர்கள் அடுத்து என்ன செய்யணும்னு நினைக்கிறப்ப அவங்களுக்கு தன்னுடைய திறனை மேம்படுத்தி கொள்ளணும், அதுதான் ரொம்ப அடிப்படையான விஷயம். நீங்க இன்னைக்கு இந்த சினாரியோ எப்படி போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான தேவைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான 1-2 பயிற்சிகளை அவங்க மேற்கொள்ளணும். அப்ப எளிமையா அந்த வேலை வாய்ப்புகளை அவங்களால பெற முடியுங்கிறது தான்
0: என்னோட. சொல்லுங்க சொல்லுங்க.
1: நன்றி மேடம்.
3: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ஃபேஸ், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
7: ஐயா சார், உங்க வீடு 1970s ல

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் July 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெற உள்ளது.
3: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
2: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
3: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418887411.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
0: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
4: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடை வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ்.

நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல் கவுன்சிலிங் கோட் 2624.

0: இருபது நிமிடம் கோடை பண்பலை 100.5 வானவ நிகழ்ச்சி பொறியியல் படிப்பும் வருங்கால வாய்ப்பும் அப்படின்ற தலைப்புல நம்ம கூட சிறப்பு விருந்தினராக இணைஞ்சு நேர்களுடைய கேள்விகளுக்கும் விளக்கங்களுக்கும் அருமையா அழகா ஆழமான பதில்களை தந்துட்டு இருக்கிறாங்க மகேந்திரா தொழில்நுட்ப கல்லூரியின் இயந்திர பொறியியல் துறை பேராசிரியர் முனைவர் நரசிம்ஹராஜன். ஐயா, இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு அழகான நிறைய கேள்விகள் வந்து வச்சிருக்கிறோம். இப்போ நேயர்கள் கேட்கறதுக்கு முன்னாடி, இந்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் எத்தனையோ துறைகள் இருந்தாலும் இந்த இயந்திர பொறியியலை ஏன் தேர்ந்தெடுக்கணும், இதில் அப்படி என்ன சிறப்பம்சம் இருக்கு?
1: வெரி குட் மேடம். இது இந்த இந்த கொஸ்டின் வந்து நம்ம எங்க ஆரம்பிக்கிறோம்னா இன்டர்நேஷனல் எஜுகேஷன் சிஸ்டத்துல இருந்து ஆரம்பிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பொறியியல் துறையில இயந்திரவியல் துறையை நான் ஏன் தேர்ந்தெடுக்கணும்னா, இந்த இயந்திரவியல் துறையில் உலக அளவுல ஸ்டாண்டர்டா ஒரே மாதிரி வளர்ச்சியில இருக்கக்கூடிய ஒண்ணு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இண்டஸ்ட்ரியல் 4.0 அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா என்னன்னா, இந்த மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். 5 திட்டம்னு நம்ம இந்தியாவோட வளர்ச்சியில 5-5 வருஷத்துக்கு பசுமை புரட்சி வெண்மை புரட்சின்னு பண்ணோம் இல்லையா, அது மாதிரி இந்த கட்டுமான அமைப்புகள்லையும் இயந்திரவியல் துறை அமைப்புகள்லையும் இண்டஸ்ட்ரியல் 4.0 ஒண்ணு கொண்டு வராங்க. அப்படின்னா 1.0, 2.0, 3.0, இப்ப நாம இருக்கிறது 4.0. இந்த எறால, இந்த 4.0ங்கிற எறால என்னன்னா, மக்கள் எல்லாத்து கையிலயும் என்ன கிடைக்கணுங்கிறத முன்னாலேயே முடிவு பண்ணி அதை எடுத்துட்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரோன் டெக்னாலஜின்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கும் இயந்திரவியல் துறைக்கு என்ன சம்பந்தம் நினைப்போம். ஆனா இந்த இண்டஸ்ட்ரியல் 4.0 வந்ததுனால ட்ரோன் டெக்னாலஜி, போலீஸ்காரர் கையில கூட இன்னைக்கு ட்ரோன் வந்துருச்சு. போலீஸ்காரரோட வேலை ட்ரோன் ஓட்டுறதான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம், ஆனா அப்படி கிடையாது. போலீஸ்காரர் கையிலயும் ட்ரோன் வந்து இருந்த இடத்துல இருந்தே எல்லா இடத்துலயும் திருடர்களை கண்டுபிடிக்கிறதுக்காக பறக்க விட்டாங்க. கொரோனா காலத்துல எல்லாத்தையும் எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்கன்னு நம்ம எல்லாம் பார்த்தோம். அப்ப இந்த இண்டஸ்ட்ரியல் 4.0 என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, ஒரு ட்ரோனை வச்சு அடிப்படையா கொண்டு எப்படி அதாவது ஒரு தொழிற்சாலையை நடத்த முடியும், இருந்த இடத்துல இருந்தே தொழிற்சாலையை எப்படி நாம கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும், அதை மெயின்டைன் பண்றதுக்கான வழிமுறைகள், அப்புறம் இது எல்லாம் இன்டர்நெட் மூலமா எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற நோக்கி, வளர்ச்சியை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். அதுதான் இண்டஸ்ட்ரியல் 4.0ங்கிறது. இப்ப இத மாணவர்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் 4.0னா என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்கன்னா, அந்த தொழிற்சாலைகள், வருங்கால தொழிற்சாலைகள்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்கன்னா, அதை பொறுத்து அவங்களுடைய வேலை வாய்ப்புகளும் அமையும். சோ நம்மளுடைய மாணவர்கள் எப்படி நகரணும் அப்படிங்கறத நம்ம முக்கியமா எங்க இருந்து கத்துக்கிறோம் அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் 4.0 இருந்து கத்துக்கிறோம். இப்போ நீங்க இதுதான் அடிப்படையா கொண்டுகிட்டு தான் இயந்திரவியல் துறையை எடுத்துட்டு போகணும். மாணவர்கள் படிக்கவும் ஆரம்பிக்கணும், அவர்களுக்கு வேலை வாய்ப்பு அங்கதான் இருக்கு, இதற்கான சம்பளமும் அதை பொறுத்துதான் இருக்கு. இப்ப எனக்கு இது எல்லாத்தையும் நல்லா கத்து வச்சிருக்காங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அவர்களுக்கான சம்பளம் ஒரு உச்சபட்சமான சம்பளமா உலக அளவுல கட்டாயமா இருக்க போகுது. அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு எங்க இருக்குன்னு பார்த்து அதை அவர்கள் கண்டுபிடிச்சு அங்க போய் சேரணும். அது அது போன்ற சமயங்கள்ல அவங்களுக்கு நல்ல சம்பளமும் கிடைக்குது. இவங்க காம்படிட்டிவ் டு ஆல் த டிபார்ட்மெண்ட்ஸ், நாட் ஓன்லி ஃபார் மெக்கானிக்கல். மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் ஆர் காம்படிட்டிவ் டு ஆல் த டிபார்ட்மெண்ட்ஸ், ஸோ தே ஹாவ் அ வைட் ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்களுக்கு ஒரு உலக அளவுல ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் மேடம்.
0: அதாவது இயந்திர பொறியியல் சார்ந்து மட்டும் இல்லாம, அதை மட்டும் இல்லாம நிறைய துறையிலையும் இதுக்கான நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. மாணவர்கள் வந்து ரொம்ப அப்டேட்டடாக இருக்கணும், என்னென்ன எதாவது சொல்கிறாங்க அப்படின்னு ரொம்ப உங்களுடைய திறன்களை வளர்த்துக்கணும் அப்படின்னு அருமையாக சொல்லியிருக்கிறீங்க ஐயா. மீண்டும் ஒரு கேள்வி, இப்போ இயந்திர பொறியியலை வந்து படிக்கிறதுக்கு எந்த மாதிரியான நுழைவுத் தேர்வுகளை வந்து மாணவர்கள் எழுதணும்?
1: இப்ப இயந்திர பொறியியல் துறையை பொறுத்த வரைக்கும் நுழைவுத் தேர்வு அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் வித் அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ்ல சேர்றதுக்கு நுழைவுத் தேர்வு எதுவும் கிடையாதுங்க மேடம். நீங்க உங்களுடைய மார்க்கின் அடிப்படையிலேயே நேரடியா நீங்க தேர்வு செஞ்சுக்கலாம்.

0: அது ஒரு அடிப்படை தேர்வு, நுழைவுத் தேர்வு இன்ஜினியரிங்க்கு நம்ம இருந்தது, இப்ப எடுத்துட்டோம். அதனால அதை பத்தி ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. நீங்க உங்க மார்க்கின் அடிப்படையிலேயே தேர்வு செய்ய முடியுங்கிறது தான் இப்ப நான் சொல்றேன்.
1: சரிங்க, இப்ப வந்து தமிழ்நாட்டில் எத்தனையோ பொறியியல் கல்லூரிகள் இருந்தாலும் உங்க கல்லூரியில இந்த மாதிரியான சிறப்பம்சங்கள் இருக்குங்க, மாணவர்களுக்கு இந்த மாதிரியான சலுகைகள் இருக்கு, இந்த மாதிரியான நிறைய நடவடிக்கைகள் இருக்கு, செயல் திட்டங்கள் இருக்கு, செயல்முறை விளக்கங்கள் நாங்க சொல்லித்தரோம், மற்ற காலேஜ் சார்ந்து இல்லாம தனித்துவமா இருக்கு அப்படின்னா உங்க கல்லூரியில எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குங்கய்யா?
0: நன்றி மேடம். இந்த கேள்வி நீங்கள் கேட்கணும், நான் நானே நினச்சேன், நானே சொல்லணும்னு நினச்சேன், நீங்களே கேட்டுட்டீங்க, வெரி குட். நான் பெருமையாக சொல்லிக்க ஆசைப்பட்றேன், எங்களுடைய இந்த கல்லூரி அதிகபட்ச சம்பளமாக 24 லட்சத்துலேருந்து ஆரம்பித்து குறைஞ்சபட்ச சம்பளமாக 4 லட்சம் வரைக்கும் அவர்களுக்கு வருடம் ஒன்று பெறுவதற்கான வேலை வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி தந்திருக்கோம். ஒன்று, 2300க்கும் மேற்பட்ட மாணவர்களை இந்த வருடம் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். 200 கம்பெனிகளுக்கும் மேலே
1: சிறப்பு
0: இயந்திரவியல் துறையில் இருக்கிற கூடிய மிகச்சிறந்த கம்பெனிகளான டிவிஎஸ் கம்பெனியோட நாங்க டைஅப் வச்சிருக்கிறதுனால அவங்களே எங்களுக்கு இங்க மாணவர்களுக்கு நேரடியா எங்களுடைய கல்லூரியில இருந்தே அவங்களுக்கு தொழிற்சாலையில என்ன நடக்குங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்கற ஒரு அற்புதமான சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் நாங்க வச்சிருக்கோம். அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங்க்கு எல்என்டி போன்ற ஒரு பெரிய கம்பெனியோட டைஅப் வச்சு அவங்களுக்கான சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் நாங்க வச்சிருக்கோம். அப்புறம் கார்பரேட் டைஅப்னு சொல்லக்கூடிய ஆரக்கல், அப்புறம் ஹரிதா டிவிஎஸ், கேம்பஸ் கனெக்ட், இன்ஃபோசிஸ், இயான் கம்பெனி, அப்புறம் நிறைய கம்பெனிகளோட சென்ட்ரல் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு பாக்குறப்ப விப்ரோ, எக்ஸாவேர், டெசால்ட், இப்போ இந்த கம்பெனிகளோட நேரடியான எங்களுக்கு இருக்கிறதுனால வேலை வாய்ப்பு கட்டாயமாக இருக்குங்கிறத மட்டும் நாங்க சொல்லிக்கிறோம். ஒன்னு. ரெண்டாவது, மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டுல எப்படி நடத்துறோம்னா, இன்னைக்கு கூட எங்க கல்லூரியில ஒரு ப்ரோக்ராம் நடக்குது இயந்திரவியல் துறை சார்பா, இண்டஸ்ட்ரியல் 4.0 ஃபார் ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஒரு ஒரு ஆசிரியர்களுக்கான மேம்படுத்தக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய ஏஐசிடிஆல் அப்ரூவல் செய்யப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் கூட எங்க கல்லூரியில நடந்துட்டு இருக்கு. அப்போ ஆசிரியர்களும் தங்களை மேம்படுத்திக்கிறாங்க, அதுக்கேத்த மாணவர்களையும் மேம்படுத்துறதுக்கான வழிமுறைகளையும் வச்சிருக்கோம். ஸோ அப்புறம் டிசைனுக்கான டிசைன் அண்ட் அனாலிசிஸ்க்கான வேலைவாய்ப்பு மெக்கானிக்கல் துறையில நாங்க நல்லபடியா செஞ்சுட்டு இருக்கோம். இதுக்கான ஸோ நாங்க எப்படி வச்சிருக்கோம், முதலாம் ஆண்டு காமன் படிப்பு, 2ஆம் ஆண்டு டிசைன் மட்டும் அனாலிசிஸ், 3ஆம் ஆண்டு அவர்கள் மாணவர்கள் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் அந்த தெர்மல் இன்ஜினியரிங் ரிலேட்டட் கோர்சஸ், அப்புறம் 5ஆம் வருடம் அவங்க எந்தெந்த கம்பெனியில வேலை செய்யறாங்களோ அதுக்கான நேரடியாவே வேலை வாய்ப்புல போய் பெற்று அவங்க போயிடுறாங்க. அப்போ இந்த கல்லூரிங்கிறது ஒரு மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு மையமாவே அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத இந்த நேரத்துல நான் சொல்லிக்கிறேன்.
1: அதாவது கல்லூரி படிப்பு சார்ந்து மட்டும் இல்லாம அவங்களுடைய எதிர்காலத்தை வகுக்கக்கூடிய விஷயமா எங்களுடைய கல்லூரியில இத்தனை சிறப்பம்சங்கள் இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்கய்யா. தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக கோடை பன்மலை 100.5
2: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
4: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும், சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ், அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
6: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
7: கான்டாக்ட் 8985712345 org.
8: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
9: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
8: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
9: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
8: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.

0: வீட்டுல கிராக்கா லீக்கா ஹீட்டா இல்ல கரையானா கவலையா விடுங்க, இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ 8768786878.
1: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
2: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
1: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வர தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
5: வாவ்,
4: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
6: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
7: KMCH

0: மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் ஜூலை 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது.
1: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
0: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418887411.
2: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
3: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
2: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
3: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
2: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
3: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
2: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: நான் ஒரு என்ஜினியர்னு சொல்லிக்கிறது எவ்வளோ ஒரு கெத்தோ, ஆனால் அதுக்கு நீங்கள் பயங்கரமாக கஷ்டப்பட்டு படிக்கணும். இன்ஜினியர்னாலே அப்படியே ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றது தான் ஒரு மேம்பாக்கான சிந்தனையாக இருந்துச்சு. அதெல்லாம் மாற்றக்கூடிய அளவுக்கு இப்போ வந்து நம்ம கூட சிறப்பு விருந்தினராக இணைஞ்சு நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்ருக்குறாங்க. அப்போலாம் இல்லைங்க, வெளிநாட்டில் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது, நிறைய கம்பெனிகளோட நாங்கள் டயப் வச்சு மாணவர்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம், எக்கச்சக்கமான விஷயங்கள் இதில் இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்குறாங்க. மகேந்திரா தொழில்நுட்ப கல்லூரியின் இயந்திர பொறியியல் துறை பேராசிரியர் முனைவர் நரசிம்ஹராஜன் அவர்கள் தொடர்ந்து ஐயா கிட்ட பேசலாம். இப்ப இணைப்புல காத்திருக்கிறாங்க. வாங்க, வணக்கம். வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: வணக்கம்.
0: வணக்கம், உங்களுடைய பெயர் சொல்லுங்க.
1: வணக்கம், திருநெல்வேலியில இருந்து டவுன் கலைஞர் நடராஜன்.
0: நடராஜன் ஐயா சொல்லுங்க, சிறப்பு விருந்தினர் இணைஞ்சிருக்கிறாங்க, என்ன கேள்வி?
1: சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கு இனிய காலை வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. வணக்கம்.
1: அதாவது என்னுடைய பையன் வந்து ஈசி படிச்சுட்டு இருக்கான் சார், அதாவது வந்து அதுல வந்து வேல்யூ இருக்கா, நல்ல வேலை கிடைக்குமா சார்?
2: அதாவது ஈசிங்கிறது எவர் கிரீன் அப்படின்னு சொல்றாங்க. எவர் கிரீன் அதாவது இனி வரும் காலங்களில் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நீங்க நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய வேலை வாய்ப்பு எதை அடிப்படையாக கொண்டு இருக்குன்னு நான் முன்னாலேயே
0: சொல்லிட்டேன்.
2: ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இண்டஸ்ட்ரியல் 4.0 அப்படிங்கிறது, அதாவது நாம் எதை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய கம்பெனிகள்லாம் எதை நோக்கி பயணிக்குது அப்படின்னா, அதுங்க அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் நம்மளுடைய இது இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஈசிக்கு எப்படி இருக்குன்னா, இந்த இன்டர்நெட், இது ஈசிஇ, அப்புறம் மெக்கானிக்கல், இதெல்லாம் இன்டர்கோர்டா இப்ப மாறிக்கிட்டே இருக்கு. அதனால அனைவருக்குமான வேலை வாய்ப்பா தான் இனி வருங்காலங்கள்ல இருக்குமே தவிர, ஒரு தனிப்பட்ட படிப்புக்கு
0: மட்டும் நல்ல
2: வாய்ப்பு, ஒரு தனிப்பட்ட படிப்புக்கு வாய்ப்பு கம்மி, அப்படி இருக்காது. அதனால நீங்க அதை பண்டு அச்சப்பட தேவையில்லைங்கறத மட்டும் நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். எம்பர்டட் சிஸ்டம்னு ஒரு இது இருக்கு, அதை பத்தி மாணவர்களை நல்லா தெரிஞ்சுக்க வச்சுக்க சொல்லுங்க. அது தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்கன்னா நல்ல வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கே தெரியும், கையில இருக்கிற இன்னைக்கு செல்போன் தான் உலகத்தையே ஆளுது. அப்ப ஈசி துறை தான் இதுக்கு அடிப்படையா இருக்கு. இந்த துறை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்கணும்னு அவசியமே இல்லை. இதனோட வளர்ச்சி உச்சபட்சத்தை தொட்டுக்கிட்டு போயிட்டு இருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கணும்னு நினைக்கிறேன்.
0: நன்றிங்க, அருமையான விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இப்ப மீண்டும் இணைப்புல ஒரு நேர் இணையறாங்க, சந்திச்சிடலாம். வாங்க, வணக்கம். வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க.
3: வணக்கம். அன்பு சகோதரிக்கும் மதிப்புக்குரிய சிறப்பு விருந்தினர்களுக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது. புதுக்கோட்டை மாவட்டம் பணப்பட்டிலிருந்து பழனியாகி பேசுறேன். வணக்கங்க ஐயா.
2: வணக்கங்கம்மா. வணக்கங்க.
3: அதாவது நம்ம கோடை பண்பலை மூலியமா நான் மகேந்திரா காலேஜுக்கு கல்லூரிக்கு வந்திருக்கேங்கிறத இப்ப ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறேங்க ஐயா.
2: நன்றிங்க அம்மா. நன்றி, நன்றி.
3: அதாவது என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டா, இப்ப என் பேரை வந்து 12வது படிச்சிருக்கான்.

0: வந்து இயந்திர பொறியியல் கல்வியில வந்து மார்க்கிங் அடிப்படையில நாங்க சேர்த்துக்குவோம்னு சொன்னீங்க. இப்ப இவன் வந்து 60-70% மார்க் வாங்குறான். அந்த அந்த பொறியியல் கல்லூரியில எவ்வளவு மார்க் வாங்கினா நீங்க சேர்த்துக்குவீங்கயா?
1: ஒரு சரியான க்வெஸ்சன். இது வருடம் வருடம் மாறுதுங்க. இப்போ இந்த இந்த வருடம் வந்து இது கட் ஆஃப்ங்கிறத சொல்றதை பொறுத்து, அண்ணா யூனிவர்சிட்டியில கட் ஆஃப்னு ஒன்று இருக்கு இல்லையா, இன்ஜினியரிங் கட் ஆஃப் இருக்கு, இந்த கட் ஆஃபை பொறுத்து மாறுது. போன வருடம் மேக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் கொஞ்சம் பரீட்சை கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுனால ஒரு 10% குறையறதுக்கான வாய்ப்பு இருந்தது. அதை தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனா குறைஞ்சபட்சம் ஒரு 150 மேல இருந்தா கட்டாயமாக வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்ல. ஒரு ஆனா எங்கள்கிட்ட 4 பொறியியல் கல்லூரி, 4 அட்டானமஸ் கல்லூரியா இருக்கு. அப்போ உங்களுக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன வேணுமோ, என்ன டிபார்ட்மெண்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறைய இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள், எம்இசியை பொறுத்த வரைக்கும் மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ்ல 160 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா கூட MIT மகேந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில 140 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு 10% கம்மி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப எல்லோருக்குமான கல்வி, எங்க நிறுவனர் எப்பயுமே சொல்வார், கல்வி அனைவருக்கும் சமமானது, எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறது அடிப்படையா வச்சுட்டு தான் இது தொடங்கப்பட்டதுனால விமன்ஸ்க்குன்னு ஒரு தனி காலேஜ் இருக்கு. அந்த விமன்ஸ் காலேஜ்ல ஒரு 10% கம்மியா இருக்கும். ஏன்னா அது விமன்ஸ் மட்டுமே அது சீட் எடுக்கிறதுனால அங்க கொஞ்சம் 10% கம்மியா கிடைக்கும். அப்ப 130 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா 150 எடுத்திருந்தாங்கன்னா கட்டாயமாக அவங்களுக்கு ஒரு நல்ல துறைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு.
2: அருமை அருமையா சொன்னீங்க. அதாவது மதிப்பெண்ணை வச்சு வாழ்க்கையை மதிப்பிட்டுறாதீங்க. இப்ப மதிப்பெண் குறைஞ்சா கூட அடுத்து எங்ககிட்ட வந்து இருக்கு, வேறொரு துறை இருக்கு, நீங்க படிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சிறப்புங்கய்யா. மீண்டும் ஒரு நேர் இணையறாங்க நிகழ்ச்சியில 9:47 வாங்க. வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: ஹலோ மேடம்.
2: மேடம் வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
3: ஹலோ
2: வணக்கம், கேட்குதா உங்களுக்கு இணைப்பு? உங்களுடைய பெயர் சொல்லுங்க, எங்க இருந்து கூப்பிட்டுருக்கீங்கம்மா?
3: தேனி மாவட்டம், திருந்து மகாலட்சுமி
2: மேடம். மகாலட்சுமி சொல்லுங்க, இன்னைக்கு என்ன கேள்வி கேட்க போறீங்க? என்
3: பையன் வந்து டிப்ளமோ படிச்சிருக்காங்க மேடம். டிப்ளமோ முடிச்சுட்டு வேலை பாக்குறா மேடம், 4 வேலை பாக்குறேன். அதுக்கப்புறம் காலேஜ் போய் தான் பிஇ படிக்கணுமா இல்ல தரத்துலயே படிக்கலாமான்னு கேக்குறேன்.
2: ஐயா சொல்லுவாங்க உங்களுக்கான விளக்கம்.
1: வணக்கங்கம்மா. வணக்கங்கம்மா. டிப்ளமோ படிச்சவங்களுக்கு இப்ப நல்ல வேலை வாய்ப்பு இருக்கு. இப்போ டிப்ளமோ படிச்சிருந்த எங்களுடைய கல்லூரியில கூட பாலிடெக்னிக், மகேந்திரா பாலிடெக்னிக் காலேஜ் இருக்கு. அது முடிச்சவங்க எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்க. அப்போ வேலை வாய்ப்புங்கிறது பாலிடெக்னிக் முடிச்சவங்களுக்கு நிறைய இருக்கு. ஒன்னு, தங்களோட மேல் படிப்பை தொடரணும்னா பிஇ லேட்ரல் என்ட்ரி அப்படிங்கிற ஸ்கீம்ல அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே நேரடியா 2 வருடத்துல வந்து அவங்க சேர்ந்துக்க முடியும். இப்ப கூட நேரடியா 2 வகுப்புல வந்து சேர முடியும். ஆனா அண்ணா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மாதிரி நாம அலோவ் பண்றது கிடையாது. கட்டாயமாக அவர் மாணவர்கள் கல்லூரிக்கு வரணும். அதனால அது ஒண்ணு இருக்கு. பார்ட் டைம் கோர்சஸ் நீங்க வேற மத்த யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கு, நீங்க அந்த வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
2: சிறப்புங்க, அருமையான விளக்கத்தை கொடுத்துட்டு இருக்கீங்க. தொடர்ந்து உறவுகளை சந்திக்கலாம். முன்பாக கோடை பண்பலை 100.5.
4: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
5: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
6: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், 30 சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி 30 சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். 30 சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
8: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
9: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
10: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: மணி 50 பொறியியல் படிப்பும் வருங்கால வாய்ப்பும் அப்படின்ற தலைப்புல உண்மையிலேங்க இந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி நிகழ்ச்சி ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு. அதற்கான

0: விளக்கங்கள் வந்து வருங்கால வாய்ப்பு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பொறியியல் படிப்பை எடுத்தீங்கன்னா அப்படின்னு நம்ம கூட இணைஞ்சு அழகான விளக்கத்தை கொடுத்துட்ருக்குறாங்க மகேந்திரா தொழில்நுட்ப கல்லூரியின் இயந்திர பொறியியல் துறை பேராசிரியர் முனைவர் நரசிம்ஹராஜனையா. இப்போ 9:50 ஆயிடுச்சுங்க, இனிப்பில் ஒரு நேர் இணைஞ்சிருக்கிறாங்க, சந்திச்சிடலாம். வாங்க, வணக்கம். வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: வணக்கம், திருப்பூர் பெருமாநல்லூர் டெய்லர் குமார்.
0: சொல்லுங்க ஐயா.
1: அதாவது எங்க மகன் வந்துங்க பிஎஸ்சி ஐடில வந்து முடிச்சுட்டா அப்படிங்க, அதுல ஒரு 82% மதிப்பெண் எடுத்திருக்கிற அப்படிங்க. நீ அடுத்தது வந்து எம்சிஏ படிக்கலாங்களா அல்லது எம்பிஏ படிக்கலாங்களா, எது படிச்சா ஒரு நல்ல வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேக்குறீங்க.
0: இணைஞ்சிருங்க ஐயா, உங்களுக்கான விளக்கம் தருவாங்க.
2: ஐயா வணக்கங்க.
1: வணக்கம், வணக்கம் ஐயா.
2: வணக்கம். இது இது வந்து தனிநபர் மாணவருடைய மனோநிலையை அடிப்படையா கொண்டதுங்க. இப்போ மேல படிக்க போறதுங்கிறது அந்த மாணவரை தன்னை எப்படி தயார்படுத்திருக்காரு, எந்த துறைக்கு போகணுங்கிற நினைக்கிறாருங்கிறத கொண்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப எம்பிஏ செலக்ட் பண்றாரு அப்படின்னா அவருக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் மேல ஒரு கம்பெனியில மேலாளரா தன்னை முன்மைப்படுத்திக்கிட்டு போகணும்னு நினைக்கிறவங்க எம்பிஏ போலாம். இல்ல டெக்னிக்கலா ஐ வாண்ட் டு சவுண்ட், நான் வந்து என்ன கம்ப்யூட்டர் துறையில நல்லா எனக்கு அந்த சாஃப்ட்வேர் தெரியும், ஆரக்கல் தெரியும், டாட்நெட் தெரியும், எனக்கு எனக்கு ஏஐ ரிலேட்டட் கோர்சஸ் நிறையா பண்ணியிருக்கேன், என்ன இந்த டெக்னிக்கலே என்ன மூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தங்களோட ஹையர் எஜுகேஷனை எம்சிஏ அது மாதிரி கொண்டு போகலாம். அது மாணவருடைய தேர்வு தானே தவிர இந்த வாய் நல்லா புரிஞ்சுக்கோங்க, தனக்கான திறமை என்னன்னு ஒரு மாணவன்
0: வாங்க, வணக்கம். 9:52 வானவல் நிகழ்ச்சியில பேசலாம். ஹலோ, வணக்கம், பெயர் சொல்லுங்க.
3: மேம், நான் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு பக்கத்துல வளைய வீட்டுல இருந்து பேசுறேன் மேடம்.
0: பெயர் சொல்லுங்கம்மா.
3: பெயர் அழகு ஜோதி மேம்.
0: அழகு செல்வி, என்ன கேள்வி?
3: அழகு ஜோதி மேம்.
0: அழகு ஜோதி, சொல்லுங்கம்மா.
3: தம்பி பிஏ படிக்கிறான் மேம், தேர்ட் இயர் படிக்கிறான் அந்த வருஷம். மூணாவது வருஷத்துல வேலைக்கு போற மாதிரி இது வருது, அது 4 வருஷம் முடிச்சுட்டு போலாமா? இல்ல இப்பயே வேலைக்கு போனா பின்னாடி அந்த என்ன சொல்லி தம்பிக்கும் தெரியல எனக்கும் தெரியல.
0: சரிங்க, இந்த விளக்கம் தருவாங்க ஐயா, கேட்டு ஒரு நல்ல தெளிவான முடிவெடுங்க, சரிங்களா?
3: 26வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மேடம்.
0: நன்றிங்க, நன்றிங்கம்மா.
2: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் மேடம். நானும் வாழ்த்துக்களை
0: தெரிவிச்சுக்கிறேன். நன்றிங்கய்யா, சொல்லுங்க.
2: இப்போ அவங்களோட கேள்வி என்னம்னா, 3வது ஆண்டு முடித்து 4வது ஆண்டுலயே நான் வேலைக்கு போகலாமா அப்படிங்கறத அவங்களோட கேள்வியா இருக்கு. 3வது ஆண்டு முடித்து 4வது ஆண்டு வேலைக்கு நாம அலோ பண்றது, அது பேரு இன்டர்ன்ஷிப்னு பேரு. எந்த ஒரு நிறுவனம் இங்க இங்க நம்மளோட பயிற்சி நிறுவனங்களோட தொடர்புல இருக்கிறாங்களோ அவங்க என்ன பண்றாங்க, இங்க இருந்தே மாணவர்களை கூட்டிட்டு போய் அங்க அவர்களுக்கான பயிற்சியையும் வகுப்புகளையும் அங்கேயே நடத்துறாங்க. வேலை வாய்ப்பு கொடுக்கப்படுறது இல்ல, அவர்களுக்கான பயிற்சி தான் அங்க கொடுக்கப்படுதுங்கிறதுல அடிப்படையா நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா 4வது வருஷம் என் பையன் வேலைக்கு போயிருவானா, அப்படி வேலைக்கு போறதை பத்தி 4 வருடம் படிப்புனா 4 வருடம் படிக்கிறோம், 4வது வருடம் இன்டர்ன்ஷிப். அந்த இன்டர்ன்ஷிப்ங்கிறது மாணவர்கள் அங்க போய் தங்களுடைய கல்வியை எங்களுடைய கல்வி நிறுவனம் 4வது ஆண்டு மத்த யூனிவர்சிட்டிஸ்ல எல்லாம் கூட போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறாங்க. எம்ஓயு வித் அதர் யூனிவர்சிட்டிஸ் சொல்லிட்டு மற்ற கல்வி நிறுவனங்களோட தொடர்புல வச்சு நாங்களோட மேற்படிப்புக்கு 1 வருடம் 6 மாதம் மலேசியாவுக்கு விசிட் கூட்டு போறது, ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் சொல்லி கொடுக்கறது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பண்றாங்க. ஆனா 4 வருடம் படிப்புங்கிறது 4 வருடமும் அவர்கள் படிக்கணுங்கிறது அடிப்படையான விஷயம், அதை புரிஞ்சுக்கணும். அதனால அவங்களை இன்டர்ன்ஷிப்புக்கான அலோவ் பண்றது சரிதான்.
0: சரிங்க, யாருமே சொன்னீங்க. இப்ப எந்த பக்கம் திரும்பினாலும் ஏஐ அப்படின்னு வந்து நம்மளை ஆட்கொண்டுருச்சு அப்படின்னே சொல்லலாங்கய்யா. இந்த நிலையில எதிர்காலத்துல இந்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி இருக்குங்கய்யா, ஸ்கோப் எப்படி இருக்கும்?
2: அதாவது ஏஐ வந்து வேலை வாய்ப்பை எப்போதும் எடுக்க போறது இல்ல. ஏஐ எதற்கானதுன்னா மனிதர்களுக்கு இன்னும் கொஞ்சம் சொபிஸ்டிகேஷனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு, அதாவது எளிமையாக்கி கொடுக்கறதுக்கான ஒரு வழிமுறையை தான் ஏஐ செய்ய போதே தவிர, ஏஐ பார்த்து நாங்க பயந்துகிட்டு ஏஐ பார்த்த உடனே மெக்கானிக்கல் துறைக்கு வேலை போயிருமான்னா இல்ல. ஏஐனா ஒரு எளிமையான உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், ஏஐ எப்படி செயல்படுதுன்னா, ஒரு ஏசி எங்க வீட்டுல ஒரு ஏசி போட்டிருக்காங்க. இந்த ஏசியில 3 பேர் படுத்து தூங்கினா நல்ல ஒரு குளிர்ச்சி இருக்கு, நான்

0: நாலாவது ஒரு ஆள் வரப்போறாரு, அஞ்சாவது ஒரு ஆள் வரப்போறாருன்னா ஆட்டோமேட்டிக்கா அதோட குளிர்ச்சித்தன்மை குறையுது. அப்ப அங்க உள்ள இருக்கிற ஏஐல ஒரு எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் பிக்ஸ் பண்றேன். பிக்ஸ் பண்ணிட்டு நான்காவது ஐந்தாவது ஆட்கள் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கேத்த குளிர்ச்சித்தன்மையை கொஞ்சம் சேர்த்து கொடு அப்படின்னு நான் சொன்னேன்னா அதுதான் ஏஐ. யாரோ ஒரு ஆள் அந்த டெம்பரேச்சரை மாட்டாம அதுவே தன்னை மாத்திக்குது அப்படின்னா ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன் இன் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம்
1: அவ்வளவுதான்.
0: துறையிலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏஐ யோட வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர், முதல்ல எல்லாம் வாகனங்கள்னா மனுஷங்க டிரைவ் பண்ற மாதிரி இருந்தது. இனி வரும் காலங்கள்ல வாகனங்கள் எதுவுமே மனிதர்களால பயன்பாடு ஓட்ட போறது இல்ல, அதுவே தன்னைத்தானே ஓட்டிக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் சைனால எல்லாம் மேக்சிமம் டாக்ஸ் வழி நடத்தி கொள்ள ஒரு ஆட்டோமொபைல் துறையிலையும் கூட ஏஐயோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் இன்னும் பெரிய தாக்கங்களை ஏற்படுத்துமான வளர்ச்சியை ஏற்படுத்தும். தாக்கங்கிற வார்த்தை தவறான வார்த்தை, ஒரு வளர்ச்சி.
1: அதனால பொறியியல் துறைக்கும் அதற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க.
0: அது வந்து மாணவர்களுக்கு வாய்ப்பை தான் ஏற்படுத்தி கொடுக்கும், வாய்ப்பை பறிக்காதுங்கிறது அடிப்படையான விஷயம்.
1: சரிங்க, இப்ப மித்த பொறியியல் பிரிவுகளை காட்டிலும் இந்த இயந்திர பொறியியல் அப்படின்றது ரொம்ப கஷ்டமானதா?
0: அப்படி இல்ல, இது ஒரு ஒரு அது நான் எங்க வீட்டு பக்கத்துல ஒரு மெக்கானிக் இருப்பாரு, அவருக்கு வந்து வண்டியோட உட்காந்துட்டு ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. நான் அப்ப கேட்பேன், உங்களுக்கு இது கஷ்டமா இருக்கானா? இல்ல, இஷ்டப்பட்டு செய்யும் போது எந்த தொழிலும் கஷ்டம் கிடையாது.
1: இல்ல, பொதுவா மாணவர்களிடையே அந்த கருத்து இருக்குங்களையா?
0: மாணவர்களிடம் இருந்துதான் ஆசிரியர்களே கற்று பெறணும், அவர்களே எங்களை விட அறிவாளிகளாக இருக்கிறார்கள்.
1: சிறப்பு சிறப்பு சிறப்பு.
0: அப்ப வந்து நாங்க என்ன நினைக்கிறோம்னா, அவர்களிடம் இருந்து நாங்க அறிவை பெறுறோமே தவிர நாங்க எல்லா அறிவையும் நாங்க டிரான்ஸ்பர் பண்றோம் சொல்றது தவறான விஷயம். அப்ப கஷ்டங்கிறது மாணவர்களுடைய மனோநிலையிலதான் இருக்கே தவிர இது அது ஒரு இந்த சரியான சொல்லா இருக்காது, சொல்லாடலா இருக்காதுன்னு நினைக்கிறேன்.
1: அருமையா, 9:57 வந்து இப்ப இருக்கிறோம் நிகழ்ச்சியில, நிறைவான நேரத்தை நெருங்கிட்டோம். இவ்வளவு நேரம் பொறியியல் படிப்புல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, எவ்வளவு சலுகைகள் இருக்கு, மாணவர்களுக்கு உங்க கல்லூரியில எந்த மாதிரியான செயல்முறை திட்டங்கள் பாடத்திட்டங்கள்லாம் இருக்கு, பொறியியல் படிச்சீங்கன்னா வெளிநாட்டுல வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கேட்டுட்டு இருக்கிற நேர்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் வந்து சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா, நேர்கள் சார்பாகவும் நிலைய இயக்குநர்கள் சார்பாகவும். நிறைவா ரத்தின சுருக்கமா நீங்க வந்து பொறியியல் படிங்க, அதற்கான தேவை என்ன அப்படின்னு நீங்க சொல்லணும்னா நீங்க சொல்லலாங்க ஐயா.
0: இந்த பொறியியல் தான் இந்தியாவோட வளர்ச்சிக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஒரு உறுதுணையா இருக்கக்கூடிய கருவி. அதை அனைத்து மாணவர்களும் பயன்படுத்தி இந்தியாவோட வளர்ச்சிக்கு பெருந்துணையா இருக்கணும், ஐயா அப்துல் கலாமோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நீங்கெல்லாம் துணை நிற்கணும் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன்.
1: நன்றிங்க, நன்றிங்க ஐயா. தொடர்ந்து இது மாதிரியான கருத்துக்களை நீங்க தொடர்ந்து வானவல் நிகழ்ச்சியில மீண்டும் ஒரு முறை வரணும் அப்படின்னு கேட்டுட்டு இவ்வளவு நேரம் இணைஞ்சிருந்த உங்களுக்காக நேர்கள் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா.

0: வானவில் நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் ஆர் கே ராஜேஷ், எம் பிரேம்தாஸ். அழைப்புகள் அரங்கேற்றம் தேவி பிரியா. கணினியின் கைவண்ணம் சரஸ்வதி, சங்கர் கணேஷ். இனி உங்கள் கோடை பண்பலை 100.5 பண்பலை வானவில் இந்தியாவில் நேற்றைய நிமிடங்கள் முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்திய இளைஞர்கள் பொறுமை, தன்னம்பிக்கை மற்றும் அயராத கடின உழைப்பின் மூலம் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை அடைந்து வருகின்றனர் என்றும், இதுவே வளர்ந்து வரும் இந்தியாவின் மாபெரும் பலம் என்றும் பிரதமர்

பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 34 to 38 உயர்த்த வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கவுள்ள நிலையில் காங்கிரஸ் நாடாளுமன்ற கட்சிக் கூட்டம் இன்று காலை புதுதில்லியில் நடைபெற்றது. தலைநகர் தில்லியில் இன்று ஜந்தர் மந்தர் பகுதி தவிர மற்ற பகுதிகளில் ஊர்வலங்கள் ஆர்ப்பாட்டங்களுக்கு அனுமதி இல்லை என்று காவல்துறை அறிவித்துள்ளது. முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் விளாத்திக்குளத்தில் இன்று காலை கைது செய்யப்பட்டார். பழனி கோவிலுக்கு சொந்தமான நிலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று அஇஅதிமுக கோரிக்கை விடுத்துள்ளது. பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான பொது கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் 72 feet உள்ளது. தேனி மாவட்டம் மேகமலை அருவி பகுதியில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை நீடிக்கிறது. நீலகிரி மாவட்டம் மசினகுடியில் வாகன போக்குவரத்து கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்துள்ளன. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 rupees உயர்ந்து 1,500,200 விற்பனையாகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தியதால் அந்நாட்டில் மின் நிலையங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்றுள்ள ஸ்பெயின் அணிக்கு உலகத் தலைவர்கள் வாழ்த்துகள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவிற்கு எதிரான 3rd மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 27 run வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைனு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்
1: வழங்கும் பண்பலை வானவில் இந்தியா.

தேன் சிந்தும் இசைமுகில் கோடை பண்பலை வானொலி 100.5 வரலாற்று தகவல்களை தரும் நேற்றைய நிமிடங்கள்.

நம்முடைய நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான வரலாற்று தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இந்த வாரம் நம்ம பார்க்க போறது இந்திய வரலாற்றில் மிக மிக முக்கியமான இடம், அதுவும் நம்ம தமிழகத்தில் அமைஞ்சிருக்கு. திருச்சியிலிருந்து 62 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு குடுமியான் மலை. மலை குன்றி சுற்றி தான் ஊர் அமைஞ்சிருக்கு. குன்றினுடைய அடிவாரத்தில் சிகாநாத சுவாமி கோயிலும், அங்கே தத்ரூபமாக நுண்ணிய வேலைப்பாடு

காடுகளோடு இருக்கக்கூடிய சிற்பங்களும் ஆச்சரியத்தை கொடுக்குது. குனுமியான் மலை அப்படின்னு நம்ம சொன்ன உடனே உங்களுடைய நினைவுக்கு வர்றது இசை கல்வெட்டுகள் தான். இந்த குனுமியான் மலையில மொத்தமா 120 கல்வெட்டுகள் இருப்பதாக சொல்றாங்க. இந்தியாவிலேயே அதிக கல்வெட்டுகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த குனுமியான் மலையும் ஒன்று. இப்படியாக இந்திய வரலாற்றில் தவிர்க்க முடியாத இடமாக இருக்கக்கூடிய குனுமியான் மலையை பற்றிய செய்திகளை தான் இந்த வார நேற்றைய நம்மிடங்கள் நிகழ்ச்சியில நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வழக்கம் போலவே செவிக்கு இனிய பாடல்களும் சிந்தைக்கு விருந்தாக வரலாற்று தகவல்களும் கைவசம் இருக்கு. சரி, வாங்க நிகழ்ச்சியை தொடங்கலாம் இந்த பாடலோட. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகின்றேன் அறிவிப்பாளர் கார்த்திகேயன்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், த பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
8: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
7: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
8: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
7: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
9: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
10: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
11: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
12: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
13: கவுன்சிலிங் கோட் 2612.
14: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சியை வழங்குவோர்
15: வசந்தன்கோ.
16: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
17: மேலும் இணைந்து வழங்குவோர் கரூர் கொங்கு கலை அறிவியல் கல்லூரி.
18: 30 ஆண்டு கல்வி சேவையில் இருபாலர் பயிலும் கரூர் கொங்கு கலை அறிவியல் கல்லூரி.

0: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள். வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் இந்தியாவில் நிறைய இருக்கு, நம்ம தமிழ்நாட்டிலையும் நிறைய இருக்கு. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பழங்கால நகர அமைப்புகளில் குடுமையான் மலையும் ஒன்று. முற்கால குறிப்புகளின்படி இது திருநாளா குன்றம் அப்படின்னும், ஒரு கட்டத்தில் சிகாநல்லூர் அப்படின்னும் இந்த குடுமையான் மலை குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த ஊர் முழுவதும் ஒரு மலை குன்றை சுற்றி அமைந்திருக்கு. இந்த குன்றினுடைய அடிவாரத்தில் கிழக்கு பகுதியில் தான் புகழ்பெற்ற குடுமையான்மலை கோயில் வளாகம் அமைஞ்சிருக்கு. பல்யாக சாலை குடுமி பெருவழுதி அப்படின்ற பாண்டிய மன்னனுடைய ஆட்சியின் கீழே இந்த ஊர் இருந்திருக்கு. இந்த ஊரில் இருந்துக்கிட்டு அவர் யாகம் செய்தார் அப்படின்னும், அவரை குடுமிக்கோமான் அப்படின்னும் மக்கள் அழைத்திருக்காங்க. இதனால் இந்த ஊருக்கு இந்த பெயர் உருவாகி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மலை கோயில் இதை சுற்றி தான் ஊர் உருவாகி இருக்கு. குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் உலக அளவில் பிரசித்தி பெற்றது. இந்த கல்வெட்டுகள் குடுமையான் மலை, அதை சுற்றி இருக்கக்கூடிய வட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய ஊர்களினுடைய வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கு. இங்கிருக்கிற இசை கல்வெட்டுகளும் பிற பாண்டிய மன்னர்களுடைய கல்வெட்டுகளும் இந்த குடுமையான் மலை கோவில் கிட்டத்தட்ட 7-8 நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்லுது. இந்த குடுமையான் மலையில் இருக்கக்கூடிய குகை கோயில், ஆயிரங்கால் மண்டபம், இசை கல்வெட்டு, சமணர் படுக்கைகள் அப்படின்னு வேக வைக்கக்கூடிய விஷயங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம். அது என்னென்ன அப்படின்றத அடுத்தடுத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். செவிகள் தொடர்ந்தும் இணைந்தே இருக்கட்டும் கோடை பண்பலையோடு. இது வரலாற்று தகவல்களை தரும் நேற்றைய நிமிடங்கள்.
1: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: KMCH மருத்துவமனை நடத்தும்

0: அறுவை சிகிச்சை முகாம் ஜூலை 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது.
1: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
0: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418887411.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல இப்படி ஏதும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
5: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: வசந்தன்கோ.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
8: மேலும் இணைந்து வழங்குவோர் கரூர் கொங்கு கலை அறிவியல் கல்லூரி.
9: 30 ஆண்டு கல்வி சேவையில் இருபாலர் பயிலும் கரூர் கொங்கு கலை அறிவியல் கல்லூரி.
10: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் குடுமியான்மலை பற்றிய வரலாற்று செய்திகளை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம்.

குடுமியான் மலையில் இருக்கக்கூடிய குடைவரை கோயில் ரொம்ப ஆச்சரியமானது. குன்றின் மேலையும் அதுக்கு பக்கத்தில் நான்கு கோயில்களும் இருக்கு. அதில் ஒன்று தான் குடைவரை கோயில். கலைநயம் மிக்க சிலைகள் இங்கே நிறையவே காண கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய இசை கல்வெட்டுகள் இந்திய இசை வரலாற்றில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. இந்த கோயிலை இப்போ நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். குன்றினுடைய அடிவாரத்தில் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சிகாநாத சுவாமி கோயிலினுடைய ராஜகோபுரத்தை அடுத்து உள்ளே நம்ம போனோம் அப்படின்னா ஆயிரங்கால் மண்டபம் இருக்கு. இந்த மண்டபத்தினுடைய முகப்பு தூண்களில் அனுமன், வாலி, சுக்ரீவன் இவர்களுடைய சிலைகள் காணப்படுது. இதுக்கு அடுத்து வசந்த மண்டபத்துக்குள்ள உள்ளே போனோம் அப்படின்னா மண்டபத்தினுடைய தூண்களில் கலையழகு மிக்க பல சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. மன்மதன், ரதி சிற்பங்கள், உலகத்து அழகையெல்லாம் தன்வசப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய காட்சியளிக்கக்கூடிய மோகினி உருவத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணுவினுடைய சிலை, வினை தீர்க்கும் விநாயகருடைய சிலை, பன்னிரு கைகளோடும் ஆறு முகங்களோடும் இருக்கக்கூடிய சண்முகநாதர் சிலை, பத்து தலையுடன் இருக்கக்கூடிய ராவணன், கருடன் மீது அமர்ந்து பயணிக்கக்கூடிய விஷ்ணு அப்படின்னு தத்துருவமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த சிற்பங்கள் நம்மளை ஆச்சரியப்படுத்துது. இங்கிருக்கிற சிவபெருமான் சிகாபுரீஸ்வரன் அல்லது குடுமிநாதர் அப்படின்ற பெயரில் அழைக்கப்படுறாரு. கர்ப்பகிரகத்தில் லிங்க வடிவம் இருக்கு. பெயருக்கு ஏற்ற மாதிரியே லிங்கத்திலையும் குடுமி இருக்கிற மாதிரியான காட்சி அமைப்பு காணப்படுது. நுழைவு மண்டபத்தை தாண்டி பிரகாரத்தை சுற்றி வர்றப்போ சண்டிகேஸ்வரர் சன்னதிக்கு பக்கத்தில் ஒரு முகத்துடன் கூடிய இரு உடல் அமைப்போடு இருக்கக்கூடிய சிற்பம் ஒன்று நம்மளை ரொம்பவே வியக்க வைக்கிது. இங்கே இருக்கிற கோயிலுடைய சுற்று பிரகாரத்தில் நாயன்மார்களுடைய விக்கிரகங்கள் எதுவும் இல்லை. அதுக்கு பதிலாக சுற்று பிரகாரத்தில் நின்று பின்புறம் இருக்கக்கூடிய மலையை பார்த்தோம் அப்படின்னா 63 நாயன்மார்களுடைய வடிவங்கள், ரிஷப வாகனத்தின் மேல் இருக்கக்கூடிய சிவன், பார்வதி உருவம் மலையினுடைய பாறையிலேயே செதுக்கப்பட்டிருக்கு. இது பார்க்கும்போதே நம்மளை ரொம்பவே வியக்க வைக்குது. எல்லா கோயில்களிலும் பிரகாரத்தில் 63 நாயன்மார்களுடைய சிலையை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இங்கே மட்டும்தான் ஒரே நேரத்தில் எல்லோருடைய சிலையையும் ஒரே கன நேரத்தில் பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆச்சரியமாக இருக்குல்ல? இன்னும் ஆச்சரியப்படக்கூடிய தகவல்கள் நிறைய இருக்குது குடுமியான் மலையை பற்றி. இது வரலாற்று தகவல்களை தரும் நேற்றைய நிமிடங்கள்.

0: கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தில் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்
0: வழங்கிய பண்பலை வானவில் இந்தியா.

குடுமியான்மலை பற்றிய வரலாற்று செய்திகளை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இது கொடைக்கானல் பண்பலை வானொலி 100.5. நேற்றைய நிமிடங்கள்.

குடுமியான் மலை அப்படின்னு சொன்ன உடனே நம்முடைய எல்லோருடைய நினைவுக்கும் வரக்கூடியது இங்கு இருக்கக்கூடிய இசை கல்வெட்டுகள் தான். இங்கு இருக்கிற இசை கல்வெட்டுகள் இந்திய இசை வரலாற்றில் ரொம்பவே முக்கியமானது. இந்த இசை குறிப்புகளை வைத்து தான் அந்த காலத்தில் சங்கீதம் பயில்பவர்கள் ராகங்களை பற்றி தெரிந்து கொண்டார்கள் அப்படின்னு வரலாற்று நூல்கள் சொல்லுது. இந்த இசை கல்வெட்டு இருக்கக்கூடிய பகுதிக்கு கற்களாலேயே பந்தல் அமைச்சிருக்காங்க. கிபி 4ஆம் நூற்றாண்டை சார்ந்த பாரதருடைய நாட்டிய சாத்திரம் அப்படின்ற நூலுக்கும் சாரங்க தேவருடைய சங்கீத ரத்னகாரா அப்படின்ற நூலுக்கும் இடைப்பட்ட காலத்தில் எழுதப்பட்ட சங்கீதம் பற்றிய குறிப்புகள் இது அப்படின்னு சொல்றாங்க. இங்க நாட்டியம் சம்பந்தமான விஷயங்களும் இருப்பதாக சொல்றாங்க. மிக தெளிவாகவும் இடைவெளிகள் விட்டும் ஏற்ற இறக்கத்தோடு இல்லாம இசை குறியீடுகளோடு இருக்கக்கூடிய கல்வெட்டு ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. இந்த கல்வெட்டில் இருக்கக்கூடிய இசை அமைப்புகள் அநேகமாக பரிவாதினி அப்படின்ற யாழில் மீட்டக்கூடிய வண்ணம் எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. இந்த இசை கல்வெட்டு பகுதி மட்டும் பல நூற்றாண்டுகளை கடந்தும் இன்னைக்கும் புதுப்புலிவோட காணப்படுது. ஒவ்வொரு ஆட்சியாளர்களுடைய காலகட்டத்திலும் குடுமியான் மலை கட்டுமான பணிகளால மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. சோழ பேரரசனுடைய தொடக்க காலம் முதல்லிருந்து இந்த கோயிலினுடைய கட்டுமான நடவடிக்கைகள் பற்றிய கல்வெட்டு ஆதாரங்கள் நமக்கு கிடைக்குது. தொடக்க கால சோழ கல்வெட்டுகள், குறிப்பா 9-10ஆம் நூற்றாண்டை சார்ந்த கல்வெட்டுகள் மேல கோயிலிலோ 2ஆம் பிரகாரத்தினுடைய சுவர்களிலோ காணப்படுதே தவிர முதன்மை கோயிலில் காணப்படல. இதனால இந்த கோயில் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு அறியப்படுது. அது மட்டும் இல்லாம கட்டட கலைபாணியை கருத்தில் வச்சு பார்க்கிறப்போ 1ஆம் மாறவர்மன் சுந்தரபாண்டியனுடைய காலத்துல தான் இந்த மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்றிருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. கிபி 1215 தொடங்கி 1265 வரையிலான காலகட்டத்தில் மறுசீரமைப்பு பணிகள் நடந்திருக்கு. பழைய மண்டபங்கள் புதுப்பிக்கப்பட்டதோட புதிய கட்டுமான பணிகளும் நடந்திருக்கு. இங்க இருக்கக்கூடிய குடுமியான்மலை நந்தியை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். அது பற்றிய செய்திகளும் கைவசம் இருக்கு, தெரிஞ்சுக்கலாம். முன்னதாக ஒரு பாடல் தயாராக இருக்கு, கேட்டுட்டு வாங்க. இது கோடை பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள்.

0: ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
1: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
4: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: வசந்தன்கோ.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
7: மேலும் இணைந்து வழங்குவோர் கரூர் கொங்கு கலை அறிவியல் கல்லூரி.
8: 30 ஆண்டு கல்வி சேவையில் இருபாலர் பயிலும் கரூர் கொங்கு கலை அறிவியல் கல்லூரி.

செவிக்கு இனிய பாடல்களையும் சிந்தைக்கு விருந்தாய் வரலாற்று தகவல்களையும் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது கொடைக்கானல் பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள்.

0: குடுமியான் மலை உச்சியில் முருகன் கோயில், விநாயகர் கோயில் இருக்குது. முருகன் கோயிலுக்கு போகிறதுக்கு மலை பாதையில் கொஞ்சம் ஏறி கொஞ்சம் தூரம் உள்ளே போனோம் அப்படின்னா பாறையில் செதுக்கப்பட்டிருக்கிற படிகள் வருது. அதில் ஏறி மேலே போனோம் அப்படின்னா முருகப்பெருமானை தரிசிக்கலாம். இங்கே போகக்கூடிய பாதையில் சுனைகள் காணப்படுது. இந்த குன்றில் நின்று நம்ம திரும்பி பார்க்கும்போது இந்த ஊரினுடைய அழகை பார்த்து ரசிக்கலாம். இந்த மலையினுடைய முகப்பு பகுதியில் சமணர் படுக்கைகள் தென்படுது. இங்கேயும் நிறைய கல்வெட்டுகள் இருக்கு. இப்போ குடுமியான் மலை இசை கல்வெட்டை பற்றின கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். இசை கல்வெட்டுகள் 38வது கிடையாக அமைந்த இசை குறியீடுகளை கொண்ட வரிகளோடு காணப்படுது. இடமிருந்து வளமாக வாசிக்கக்கூடிய ஒவ்வொரு வரியிலையும் 64 எழுத்துக்கள் இருக்கு. இந்த எழுத்துக்கள் 16 குழுக்களாக அமையக்கூடிய வகையில் ஒவ்வொரு 4 எழுத்துக்களுக்கும் அடுத்து ஒரு சிறிய இடைவெளி விடப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டினுடைய வரிகள் கிடைக்கோடுகளால 7 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பிரிவிலும் 4 குறியீடுகளினுடைய இடப்பக்க நிரல் ஒன்றில் காட்டப்பட்டிருக்கு. இந்த நிரலினுடைய மேற்பகுதியில் சிவனுக்கு வணக்கம் செலுத்தும் சிறிய பகுதியும் இருக்கு. அடிப்பக்கத்தில் சமஸ்கிருதத்தில் ஒன்றும் தமிழில் ஒன்றும் 2 குறிப்புகள் காணப்படுது. இப்படி குறிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தலைப்பினுடைய பிரிவிலையும் இசை குறியீடுகளால் குறிக்கப்படக்கூடிய ராகத்தினுடைய பெயர்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டில் தரப்பட்டிருக்கிற இசை குறியீடுகளுக்கு 34 வெவ்வேறு எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. 7 ஸ்வரங்களை குறிக்கக்கூடிய மெய்யெழுத்துக்கள் காணப்படுது. இந்த குறியீடுகள் எதை பற்றி சொல்லுது அப்படின்றது ஒவ்வொரு ஆய்வாளரும் ஒவ்வொரு விதமான கருத்தை வெளிப்படுத்துகிறாங்க. எப்படி இருந்தாலும் இந்திய இசை வரலாற்றில் இந்த குடுமியான் மலை இசை கல்வெட்டு மிக முக்கியமானது அப்படின்றதுல மட்டும் மாற்று கருத்து இல்லை.
1: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் July 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெற உள்ளது.
2: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
1: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418887411.
3: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
4: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
3: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
4: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
3: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய

0: நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
2: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
0: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1-August 15 வரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வசந்தன்கோ.
5: That's right.
4: வசந்தன்கோ சரி சரி வசந்தன்கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
5: That's right.
6: மேலும் இணைந்து வழங்குவோர் கரூர் கொங்கு கலை அறிவியல் கல்லூரி.
7: 30 ஆண்டு கல்வி சேவையில் இருபாலர் பயிலும் கரூர் கொங்கு கலை அறிவியல் கல்லூரி.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: மேலும் இணைந்து வழங்குவோர் கரூர் கொங்கு கலை அறிவியல் கல்லூரி.
4: 30 ஆண்டு கல்வி சேவையில் இருபாலர் பயிலும் கரூர் கொங்கு கலை அறிவியல் கல்லூரி.
5: முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலமறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.
6: வணக்கம் நேர்களே, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஒரு ஓபி பேஷண்ட் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, டாக்டர் லேப்ரோஸ்கோப்பியில் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஏன் இதை நாங்கள் ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கான விடை பற்றி பார்க்கலாம். நம்ம லேப்ரோஸ்கோப்பி ஆப்ரேஷன் அப்படின்றத வந்து நம்ம மெஜாரிட்டி பார்க்கும் போது இந்த ஆப்ரேஷனில் அட்வான்டேஜ்னு பார்த்தா டாக்டருக்கு என்ன அட்வான்டேஜ், இன்னொன்று பேஷண்ட்க்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். டாக்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முன்னாடி காலத்தில் நம்ம டிவி பார்த்துட்டு இருப்போம், ஒரு பழைய காலத்தில் ஒரு பழைய ஒரு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி பார்த்துட்டு இருப்போம். இப்போல்லாம் என்ன பண்ணுறோம், 3D 7D அந்த மாதிரி நிறைய பார்க்கும்போது அதில் என்ன அட்வான்டேஜ்னு நினைக்கிறீங்க? அந்த அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்க்கும்போது ப்ரிஷன் கரெக்டாக இருக்காது, அதாவது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தோராயமாக இந்த கலர் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, இப்படி தான் இருக்கும் அவங்க அவங்களுடைய ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளால் ஒரு தோராயமாக சொல்ல முடியுமே தவிர அது கிளியர் கட்டாக நம்மளால் பிக்சரைஸ் பண்ண முடியாது. அதுதான் லேப்ரோஸ்கோப்பிக்கும் ஓப்பன் சர்ஜரிக்கும் உள்ள வித்தியாசமே சொல்லலாம். லேப்ரோஸ்கோப்பியை பொறுத்த வரைக்கும் அதில் 3D 4K அது மாதிரி அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. நம்மளால் ஒரு டாக்டரால் நல்லா ஜூம் பண்ணி ஒவ்வொரு ஆர்கனையும் பக்கத்தில் போய் க்ளோஸ்அப்பாக பார்த்து அதை நம்ம பியூரா நம்ம ஒரு சர்ஜரி பண்ணும்போது ஒரு கன்வீனியன்ட்டோட பண்ண முடியும். குறிப்பாக ஒரு அட்வான்ஸ்ட் ஆப்ரேஷனில் நரம்புகளை பார்க்கணும், இல்லை கர்ப்பப்பை ரிமூவல் டயத்தில் கரு அதாவது கிட்னிலேருந்து வரக்கூடிய யூரின் டியூப் யூரிட்டர்னு சொல்லுவோம், அந்த யூரிட்டர் நம்ம பார்த்து ப்ராப்பரான சர்ஜரி பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னும் போது அந்த நர்வ் டிசக்ஷன் இது எல்லாமே லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவும் ஹை ஜூமிங்கில் நம்மளால் ரொம்ப ப்ரிசைஸாகவும் சைட் எஃபெக்டே இல்லாமல் பேஷண்ட்டுக்கு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் லேப்ரோஸ்கோப்பியில் அதிகம். இதுதான் டாக்டருக்கு லேப்ரோஸ்கோப்பியில் இருக்கக்கூடிய கன்வீனியன்ட்னு சொல்லலாம். ஒரு கேன்சர் சர்ஜரிலாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நெறி கட்டுதல்கள்லாம் எடுப்பாங்க, கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணக்கப்புறம் பக்கத்தில் நெறி கட்டியிருக்கா இதெல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க. அந்த நெறி கட்டுதல்லாம் ரிமூவ் பண்ணும்போது நெறியெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா ரத்த குழாய்களுக்கு மேலே இருக்கும், நரம்புக்கு மேலே இருக்கும். லேப்ரோஸ்கோப்பி பண்ணும்போது நம்மளால் அந்த நரம்புகளை பார்த்து பார்த்து அந்த ரத்த குழாய்களை பார்த்து ப்ராப்பரான டிசக்ஷன் மூலமாக பண்ணும்போது சைட் எஃபெக்டே இல்லாமல் ஈஸியாக பேஷண்ட் ரெக்கவரி ஆக முடியும். தையல் பற்றி பார்த்தா அறுவை சிகிச்சை மூலமாக பண்ணும்போது எல்லா தையலுமே பெரிய தையலாக இருக்கும். ஒரு கட்டியை ரிமூவ் பண்ணணும்னா அந்த கட்டியை விட பெரிய சைஸில் தையல் போட்டால் தான் கிழிச்சா தான் நம்மளால் கட்டியை சைட்லேருந்து ப்ராப்பராக பார்த்து எடுக்க முடியும். ஆனால் லேப்ரோஸ்கோப்பியில் அப்படி இல்லை, சின்ன ஒரு ஓட்டையின் மூலமாகவே நம்ம ஒரு கேமரா போட்டு அந்த கேமராவின் மூலமாக நம்ம உள்ள பக்கத்திலே பார்த்து அந்த கட்டிகளை ப்ரிசைஸாக ரிமூவ் பண்ணி மார்சலேஷன் அந்த மாதிரி அட்வான்ஸ்டு மெத்தட் மூலமாக எவ்வளோ பெரிய கட்டியாக இருந்தாலும் நம்ம வயிற்றை கிழிக்காமலே எடுத்துகிட்டு வர முடியுது. அதனால் பேஷண்ட்டுக்கு ஸ்கார் குறையுது. ஸ்கார் வந்து காஸ்மெட்டிக்கலாக மட்டும்தான் இம்பார்ட்டன்ட், நமக்கு வயித்துல காஸ்மெட்டிக்கலா தான் இருக்கணுமா, பாக்குறதுக்கு அழகா இருக்கிறதுக்காக மட்டும்தான் ஸ்காரா அப்படின்னா இல்ல. ஸ்கார் அதிகமா இருக்கும்போது உள்ள

0: இருக்க ஒட்டுதல் தன்மை அதிகமாக இருக்கும். ஒட்டுதல் தன்மைனா நீங்கள் தையல் போட்டிருக்காங்க, தையலுக்குள்ளே உள்ளே இருக்கிற குடலோட ஜவ்வுகள் இல்லை ஏதோ ஒன்று வந்து தையல் ஆறும்போது ஒட்டும். சின்ன ஸ்கார் இருக்கும்போது ஒட்டுதல் தன்மை கம்மியாக இருக்கிறதுனால போஸ்ட் ஆப்ரேட்டிவாக பேஷண்ட்டுக்கு பெயின் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் குறையும். அட்கஷன் குறையிறதுனால பேஷண்ட்டுக்கு லைஃப் லாங்காக ஒரு ஆப்ரேஷன் பண்ண ஃபீலே இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது எல்லாத்த விட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஈஸியாகவே நம்ம ஒர்க்குக்கு போக முடியும். நம்ம இருக்கக்கூடிய ஒரு பிஸியான லைஃப்பில் நாலு நாள் அஞ்சு நாள் லீவ் போடணுனாலே பெரிய விஷயமா இருக்குது இல்லையா, நிறைய பேர் ஒர்க்கிங்காக இருக்கும் இல்லையா, அதனால் ஈஸியாக ஒர்க்குக்கு போக முடியும். வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே அவங்களோட பழைய ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே, அவங்க என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்களோ இது எல்லாத்தையுமே லேப்ரோஸ்கோப்பியின் மூலமாக அவங்க சிம்பிளாகவே ஈஸியாக பார்த்துக்க முடியுது. அதனால் லேப்ரோஸ்கோப்பி ஓப்பன் சர்ஜரியை விட 100% கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். இதை வந்து நம்ம எந்த சர்ஜரிக்கு பயன்படுத்துகிறோம், எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. பேஷண்ட்டோட ரெக்கவரி மட்டும் இல்லாமல் உங்களுடைய சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாமல் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்கும் ஆன சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேர்ல இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஏதேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தா எங்களை நேரடியாக வந்து சந்திக்கலாம் மற்றும் 83 58 83 58 36 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.
1: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கிய நலம் நலமறிய.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
5: அனில் சோயா சங்க்ஸ்.
6: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: வசந்தன்கோ.
8: That's right. வசந்தன்கோ.
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
8: That's right.
10: மேலும் இணைந்து வழங்குவோர் கரூர் கொங்கு கலை அறிவியல் கல்லூரி.
11: 30 ஆண்டு கல்வி சேவையில் இருபாலர் பயிலும் கரூர் கொங்கு கலை அறிவியல் கல்லூரி.

வரலாற்று சிறப்புமிக்க இடமாக சொல்லப்படக்கூடிய குடுமியான் மலையில குடைவரை கோயில், இசை கல்வெட்டுகள் அப்படின்னு சுற்றி பார்ப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. பாறைகளிலேயே செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிற்பங்கள் நம்மளை ரொம்பவே ஆச்சரியப்படுத்துது. வாய்ப்பும் நேரமும் இருந்தது அப்படின்னா கட்டாயமா ஒரு முறை குடுமியான் மலைக்கு போயிட்டு வாங்க. குடுமியான் மலை புதுக்கோட்டையிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. புதுக்கோட்டையிலிருந்து நகர பேருந்து வசதியும் செய்யப்பட்டிருக்கு. திருச்சிராப்பள்ளியிலிருந்து 62 கிலோமீட்டர் தொலைவில் இந்த குடுமியான் மலை அமைஞ்சிருக்கு. திருச்சியிலிருந்து விராலிமலை வந்து அங்கிருந்து குடுமியான் மலைக்கு போக முடியும். பெரும்பாலும் சொந்த வாகனத்தில் போகிறது நல்லது அப்படின்றது நம்மளுடைய அனுபவம். என்ன நண்பர்களே, இந்த வார நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சியில் குடுமியான் மலை பற்றிய வரலாற்று செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டோம். வரலாறையும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம் எல்லோருக்கும் இருக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். மீண்டும் வரும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு வரும் வெளியே வராத வெளிச்சங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி நண்பர்களே.

இதுவரை பயனுள்ள கருத்துக்களையும் செவிக்கு இனிய பாடல்களையும் தந்து நிறைவுக்கு வருகிறது நேற்றைய நிமிடங்கள். இனி நம் கோடை பண்பலை 100.5 நாம் ரசிக்க கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. இந்தியாவின் வளர்ச்சிப் பாதையை உறுதிப்படுத்த நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 34 38 உயர்த்த வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கியிருக்கும் நிலையில் காங்கிரஸ் நாடாளுமன்ற கட்சி கூட்டம் இன்று காலை புதுதில்லியில் நடைபெற்றது. இந்திரா காந்தி தேசிய திறந்தவெளி பல்கலைக்கழக மாணவர் சேர்க்கைக்கான கடைசி தேதி இம்மாதம் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் விளாத்திக்குளத்தில் இன்று காலை கைது செய்யப்பட்டார். பழனி கோவிலுக்கு சொந்தமான நிலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டது தொடர்பாக சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டுமென்று அஇஅதிமுக கோரிக்கை விடுத்துள்ளது.

தமிழகத்தில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு இன்று தொடங்கியது. தென்காசி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் இன்று தொடங்கி வைத்தார். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 72 அடியாக உள்ளது. தேனி மாவட்டம் மேகமலை அருவி பகுதியில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை நீடிக்கிறது. நீலகிரி மாவட்டம் மசினக்குடியில் வாகன போக்குவரத்து கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்துள்ளன. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தியதால் அந்நாட்டில் மின் நிலையங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்றுள்ள ஸ்பெயின் அணிக்கு உலகத் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொடிவாடை பண்பலை 100.5 கல்லூரி கலாட்டா.
1: நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
1: மேலும் இணைந்து வழங்குவோர் கரூர் கொங்கு கலை அறிவியல் கல்லூரி.
3: கரூர் கொங்கு கலை அறிவியல் கல்லூரி தொடர்புக்கு 944-273-57-57. 30 ஆண்டு கல்வி சேவையில் இருபாலர் பயிலும் கரூர் கொங்கு கலை அறிவியல் கல்லூரி கல்வி, விளையாட்டு மற்றும் வேலை வாய்ப்பினை பெற்றுத் தருவதில் தொடர்ந்து சாதனை படைத்து வரும் கரூர் கொங்கு கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 944-273-57-57. கரூர் கொங்கு கலை அறிவியல் கல்லூரி.
4: சீருடைகள் தீர்ந்து வண்ண ஆடைகளோடு துவங்கும் இனிய கல்லூரி வாழ்க்கை. வகுப்பறை சிரிப்புகள், மரத்தடி ரகசியங்கள், தேர்வறை படபடப்பு, நண்பர்களின் ஆரவாரம். புத்தகத்தின் பக்கங்களை விட வாழ்க்கையின் பக்கங்களை கற்றுத்தேரும் பொற்காலம் கல்லூரி காலம். அதை நமக்கு நினைவுபடுத்தும் நிகழ்ச்சி கல்லூரி கலாட்டா. இளம் தலைமுறைகளோடு ஒரு அளவலாவல். இன்று கரூர் கொங்கு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்திலிருந்து சந்திக்கிறார் உதயசூரியன்.
5: வணக்கம் நேயர்களே, கோடை பண்பலை 100.5 கல்லூரி கலாட்டா. வெளிச்சம் மலரும் பருவம், அறிவை தேடி ஓடும் துள்ளல் பருவம், ஏடுகளின் வாசனை அறியும் பருவம், வாழ்வின் இலக்கை நிர்ணயிக்கும் பருவமாக விளங்கக்கூடிய கல்லூரி மாணவர்களை சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சியாக கல்லூரி கலாட்டா. இன்னைக்கு கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி எங்கிருந்து அப்படின்னா, கரூர் கொங்கு கலை அறிவியல் கல்லூரி வளாகத்தில் இருந்து வர இருக்குங்க. கைத்தட்டல் பத்தல, கல்லூரி அரங்கமே நிறைந்திருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இன்றைக்கு முதல் 2 பாட வேலைகள் முழுமையாக நம்ம பண்பலைக்காகவே ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆசிரியர் பெருமக்களும் மாணவர்களும் படைப்புகளோடு காத்துட்டு இருக்காங்க. பண்பலை மிக தீவிரமாக கேட்போம், எல்லா நிகழ்ச்சியும் கேட்டு ரசிச்சுவோம் அப்படின்னு சொல்லி நிர்வாகமும் மாணவர்களும் தயாராக சொன்னாங்க. நிறைய மாணவர்கள் இங்க தன்னுடைய படைப்புகளை அப்படியே சொல்வதற்காக காத்துட்டு இருக்காங்க. நிறைய மாணவர்கள் வந்து தன்னுடைய படைப்புகள் இருக்காங்க. நேரம் போதாது அப்படின்றனால நேரடியாக நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிருவோம். பாடல்கள் சொல்வதற்காகவும் கவிதை வாசிப்பதற்காகவும் கழிஜோக்குகளோடும் காத்துட்டு இருக்காங்க, அவங்களை சந்திச்சிருவோம். வணக்கம்மா.
6: வணக்கம்.
5: பேர் சொல்லுங்க.
6: என் பேர் அக்ஷயா.
5: நட்புக்காகத்தான்
6: இன்னைக்கு கவிதை சொல்ல போறேன். நம்ம ஸ்கூல்ல

0: காலேஜ்ல நம்ம புதுசா என்ட்ரி ஆகும் போது யாரும் நம்ம கிட்ட பேச மாட்டாங்களோ அப்படின்னு எதிர்பார்த்திருந்தப்போ எனக்கு ஒரு சின்ன தோண கவிதை தான். அறிமுகம் இல்லாமல் வந்தோம், அடிக்கடி பேசிக்கொண்டோம், உங்களுக்கு மேலே உயிரானோம், காலங்கள் கடந்து சென்றாலும் கடைசி வரை தொடர வேண்டும் நம் நட்பு.
1: ஆமா, கல்லூரி நட்பு காலம் முழுமைக்கும் இருக்கும் அப்படின்றத பொருள் பட சொல்லிருந்தீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கமா, உங்க பேர் சொல்லுங்க.
0: எஸ், ஹரிஷ்மி.
1: ஹரிஷ்மி, எங்க படிக்கிறீங்க, என்ன படிக்கிறீங்க?
0: கொங்க காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி.
1: ஓகே, என்ன சொல்ல போறீங்க?
0: பாட்டு பாட போறோம்.
1: பாட்டு பாடுங்க.

0: அந்த தேடல் தந்த தாயின் பெயரையும் சொல்லிருங்க. நன்றிங்க உங்களுக்கு. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
1: காளீஸ்வரி.
0: என்னமா படிக்கிறீங்க?
1: உங்க காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல செகண்ட் எம்பிஏ படிக்கிறேன். இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கடிஜோக் கேட்கலாம்
0: இருக்கேன்.
1: ஒரு பையன் வந்து எப்பயுமே சாப்பிடும் போது வந்து ஃபேன் ஆஃப் பண்ணிட்டே சாப்பிட்டா
0: கரண்ட் பில்
1: குறையும்டா? அவங்க அப்பா வந்து வேர்வு சிந்தி சாப்பிடணும்னு சொல்லிருக்காங்க.
0: அப்படிங்களா? அது ரியல்ல தான சாப்பிடலாம். அழகா சொன்னீங்க, நன்றிங்க உங்களுக்கு. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
2: நல்ல சின்ன
0: சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க?
2: நான் சங்கந்த விஜய் கொங்கு காலேஜ் படிக்கிற குரூப் சாங் பாட போறோம்.
0: குரூப் சாங் யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டுவோமா?
2: சஞ்சனா செகண்ட் பிசிஏ கொங்கு காலேஜ், பல்லவி செகண்ட் பிசிஏ கொங்கு காலேஜ், சந்தியா செகண்ட் பிசிஏ கொங்கு காலேஜ், ஆனியபானு செகண்ட் பிசிஏ கொங்கு காலேஜ்.
0: என்ன பாடல் பாட போறீங்க?
2: குரூப் சாங் பாடம்.
0: ஓகே, ஆரம்பிங்க.

0: அழகான இந்த காதல் அன்பாலே நிஜமாச்சே, உயிரோடு உனதாக நம் காதல் கலந்தாச்சே. ஓ நீ தெரிச்சா போதுமே, வேற எதுவும் வேணாமே.
1: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம்,
2: என் பேர் ஹேமா வர்ணவி.
1: என்ன படிக்கிறீங்கம்மா?
2: நான் தேர்ட் இயர் பி இங்கிலீஷ் படிக்கிறேன்.
1: ஓகே, சிறப்பு. என்ன வாசிக்க போறீங்க?
2: விடுகதை.
1: விடுகதையா? கேளுங்க.
2: ஆயிரம் பேர் தவம் இருந்தாலும் ஒருவர் ஆளும் தொட முடியாத அரிய கயிறு அது என்ன?
1: ஆயிரம் பேர்
2: தவம் இருந்தாலும் ஒருவர் ஆளும் தொட முடியாத அரிய கயிறு அது என்ன?
1: தெரியலீங்களே, சொல்லுங்க பாப்போம்.
2: புகை.
1: அப்படின்றீங்களா? சந்தோஷமா? சந்தோஷம். அப்புறம் என்ன சொல்ல போறீங்க? நிறைய படிப்புகள் வச்சிருக்கீங்க இல்லைங்களா?
2: உலகத்தை சுற்றுவான் ஆனால் தன் இடத்தை விட்டு நகர மாட்டான் அவன் யார்?
1: உலகத்தையே சுத்துவான் ஆனா இருப்பிடத்தை விட்டு நகர மாட்டானா? யாருன்னு தெரியலையே.
2: தபால் தலை.
1: அப்படிங்களா? சந்தோஷம் சந்தோஷம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அம்மா வணக்கம்.
3: வணக்கம்.
1: பேர் சொல்லுங்க சத்தமா.
3: என்னோட பேரு மதுமிதா.
1: உடனே கேட்டுட்டு இருக்க, உங்க பேரு உரத்த குரலில் சொன்னதா?
3: என்னோட பேரு மதுமிதா. நான் தொங்கு காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் இயர் சிஎஸ் படிக்கிறேன்.
1: என்ன சொல்ல போறீங்கம்மா?
3: நான் பாடல் பாட போறேன் என்னோட அப்பாவுக்காக. புன்முகம் பார்த்தால் தோணுதடி, வானத்து நிலவு சின்னதடி, மேகத்தில்

0: என்று தோன்றுதடி, ஆனந்த யாழை நீற்றுகிறாயடி, நெஞ்சு வண்ணம் தீற்றுகிறாய். தர்ஷினிமா, தர்ஷினி, நான் கொங்கு காலேஜ்ல செகண்ட் இயர் பி ஏ இங்கிலீஷ்
1: படிக்கிறேன்.
0: கவிதை, அம்மாவை பத்தி கவிதை சொல்ல போறேன். கோடி வரிகளில் பிறந்தவரி என் அம்மாவுக்கு,

0: அம்மா. உயிர் கொடுப்பவர் தெய்வம் என்றால் என் தெய்வம் நீதான் அம்மா.
1: உங்களுக்கு வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் நந்தினி, நான் ஃபர்ஸ்ட் பிகாம் சிஏ படிக்கிறேன்.
1: நீங்க என்ன சொல்ல போறீங்கம்மா?
2: பாடல் பாடுறோம்.
1: பாடல் பாட போறீங்க? பாடுங்க.
2: குரூப் பாடல்.
1: குரூப் பாடலா? உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் ஓவியா, ஃபர்ஸ்ட் இயர் பிகாம் சிஏ. என் பேர் சியா, ஃபர்ஸ்ட் இயர் பிகாம்.
1: என்ன பாடல் பாட போறீங்க?
2: சிங்கினம் பாடுறீங்க. துலா சுத்தில் உன்னை வைத்து நிகர்த்தைய பொன்னை வைத்தாள், துலாபாரம் தோற்காதோ பேரழகே. முகம் பா

நிறைய பாடல்கள் பாடுறாங்க மாணவர்கள், அவங்களுக்கு வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லணும். ஒரு பாடலை உதாரணமாக பாடுறேன். நானும்

0: இப்படி நிறைய உற்சாகம் பாடுங்க, தொடர்ந்து பாடுவதற்கும் தயாரா இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்களை சொல்லிட்டு தொடர்ந்து பேசுவோம் நேர்களே. கோடைப்பண்பலை 100.5 கல்லூரி கலாட்டா இந்த கொங்கு கலை அறிவியல் கல்லூரியில் இருந்து மாணவர்களின் பங்களிப்பில் நேரலையாக
1: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
7: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
8: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ₹49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேகை எடுத்து செல்லுங்கள். 5-seater சோஃபாவுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்து செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்து செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை July 16-20 மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
9: 30 ஆண்டு கல்வி சேவையில் இரு பாலர் பயிலும் கரூர் கொங்கு கலை அறிவியல் கல்லூரி. கல்வி, விளையாட்டு மற்றும் வேலை வாய்ப்பினை பெற்றுத் தருவதில் தொடர்ந்து சாதனை படைத்து வரும் கரூர் கொங்கு கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 944-273-57-57. கரூர் கொங்கு கலை அறிவியல் கல்லூரி.
10: 1978 சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
11: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
10: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
11: தொடர்புக்கு 8985712345.
12: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
13: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
12: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
13: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
12: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
14: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
15: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
16: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
17: ரெடிமேட் ஆடைகளுக்கு ஷர்ட்.

0: சூட்டிங் ரகங்களுக்கு மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
1: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1-15 வரை.
0: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: கோடி பண்பலையில் இணைந்திருக்கிறோம் கல்லூரி கலாட்டா.
3: வழங்கிக் கொண்டே இருப்போர் வசந்தன் கோ.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ₹49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேகை எடுத்து செல்லுங்கள். 5-seater சோஃபாவுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்து செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்து செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை July 16-20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
3: மேலும் இணைந்து வழங்கிக் கொண்டே இருப்போர் கரூர் கொங்கு கலை அறிவியல் கல்லூரி.
5: 30 கல்வி சேவையில் இருபாலர் பயிலும் கரூர் கொங்கு கலை அறிவியல் கல்லூரி. கல்வி, விளையாட்டு மற்றும் வேலை வாய்ப்பினை பெற்றுத் தருவதில் தொடர்ந்து சாதனை படைத்து வரும் கரூர் கொங்கு கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 944-273-57-57. கரூர் கொங்கு கலை அறிவியல் கல்லூரி.

0: வரை நூறு பிள்ளைங்களுடைய கல்லூரி கலாட்டம். அப்ப பாடல்ல வந்த மாதிரிதான் தேட்டையெல்லாம் செய்யறது சின்ன சின்ன பருவம் என்றாலும் அவங்களுக்கு ஆஸ்தி அப்படின்னா கல்வி எனும் செல்வம் தான். அந்த செல்வத்தை வளர்ப்பதற்காக பெற்றோர்கள் தாட்டி விடுறாங்கன்னா அதை வந்து முழுமையாக நிறைவு செய்து கொடுப்பவர்கள் யாருன்னா ஆசிரியர்களும் நிர்வாகம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்படி வந்து மாணவர்களை இங்க இருக்கக்கூடிய காணொலியாக உங்களுக்கு காண்பித்தால் கல்லூரி வளாக முழுமைக்கும் மாணவர்களாக நிறைந்திருக்கிறார்கள். இந்த கொங்கு கலை அறிவியல் கல்லூரியுடைய தாளாளர் விசா சண்முகம் ஐயா நம்ம முன்னாடி இருக்காங்க. ஐயா வணக்கம்.
1: வணக்கம்.
0: நம்முடைய மாணவர்கள் கிட்டத்தட்ட நிறைய பேர் ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. எத்தனை நம்ம இந்த கல்லூரியில எத்தனை இளங்கலை முதுகலை பாடப்பிரிவுகள் இருக்கு?
1: கிட்டத்தட்ட எங்க கல்லூரி பொறுத்தவரையும் 18 இளங்கலை முதுகலை எல்லாம் நடத்திட்டு இருக்கோம். எங்க கொங்கு எஜுகேஷன் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இந்த வருஷம் 30th வருஷம் நடந்து கொண்டிருக்கின்றோம். ஆமா, கரெக்டாச்சு. மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றோம். அதே போல இங்கே சேர்ந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களும் எங்களுக்கு மிக ஆர்வத்தை கொடுத்து மிக அருமையாக இந்த கல்லூரியை நடத்தி கொண்டிருக்கின்றோம்.
0: ஆமா
1: ஆமா,
0: தலைமைக்கு கட்டுப்படுதல்
1: அப்படின்னு எங்க கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரைக்கும் தலைமைக்கும் கட்டுப்படுவாங்க, அவங்களோட நாங்களும் அவங்க என்ன சொல்லுவாங்களோ அதுக்கும் கட்டுப்படுவோம். ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. அதனால இந்த அருமையான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற கோடை பண்பலைக்கு எங்க கல்லூரியின் சார்பாகவும் எங்க மாணவ கண்மணியின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்
0: கொள்கின்றேன். மேடம் வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம்.
0: சொல்லுங்க மேடம், எந்த துறை நீங்கள்?
2: நான் ஐ ஆம் அன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஆஃப் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட். ஐ ஆம் செல்வநாயக விஜயராகவன். ஐ ஆம் கோயிங் டு டாக் அபவுட் அவர் காலேஜ் அண்ட் அவர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். We are from Kongu College of Arts and Science, and our students prove as a saying, some born great, some achieve greatness.
0: Okay.
2: Somehow greatness rests upon them. We, the professors or correspondent, our advisor, our principal and our vice principal, and all the HODs of all the department and the faculty members and our students, we are born to prove the above said. They are becoming so great, and they, my students, our students, they walk in the grand highway of academy with a lot of active participation in all the competitions, and they maintain pakka discipline and punctuality, as Japan is famous for its punctuality and discipline. I wish all my students a very best of luck with the best wishes. Thank you once again. Thank you.
0: Thank you. Thank you, madam. அடுத்ததாக பார்த்தோம், நம்முடைய கல்லூரியினுடைய கல்வி ஆலோசகர் சேதுபதி ஐயா இருக்காங்க. ஐயா வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம்
3: கல்வி அட்டம் காக்கும் கருவி என்பது வள்ளுவருடைய வாக்கு. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும் என்பது பாரதியுடைய வரிகள். அந்த வரிகள்ல கரூர் கொங்கு கலை அறிவியல் கல்லூரி மாணவர்களை மேம்படுத்துவதற்கு, அவர்களை உயர்த்துவதற்கு, அவருடைய வாழ்க்கையில் உச்சாணிக்கு செல்வதற்கு அடிப்படையாக ஏணியாக இங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள், இந்த கரூர் கலை அறிவியல் கல்லூரியுடைய தாளாளர் உட்பட அனைவரும் பாடுபடுகிறார்கள் என்பது வெள்ளடி மலை.
0: மாணவர்கள் வந்து சின்ன சின்ன குடும்பத்தனம் இருக்கும்,
3: கண்டிப்பா இருக்கும்.
0: இருந்தாலும் அவங்களை எப்படி வந்து சரி பண்ணி கொண்டு வர்றீங்க?
3: அது இந்த வயதுல 13 வயதுல அது இருக்கும், இருக்கத்தான் செய்யும். அதனால அந்த 13 வயதுல அவரால் எடுத்து சொல்லி வாழ்க்கை என்றால் என்ன, அறிவு என்றால் என்ன, வாழ்க்கையில் உச்சம் தொடர்வது எவ்வாறு என்பதை பற்றி எல்லாம் அவர்களுக்கு நாம் எடுத்துச் சொல்கிறோம். பேராசிரியர் பெருமக்கள் எடுத்துச் சொல்கிறார்கள், தாளாளர்கள் எடுத்துச் சொல்கிறார்கள், எங்களுடைய சேர்மன் அவர்கள் அட்லஸ் ராஜபுத் அவர்கள் அருமையாக எடுத்துச் சொல்வார்கள். இவரெல்லாம் இந்த எடுத்துச் சொல்லும் போது மாணவர்கள் பண்பட்டு விடுகிறார்கள் என்பதுதான் நாங்கள் நேரில் பார்க்கிறோம்.
0: சிறந்த மாணவர்களாக உருவாக்குகிறீர்கள் அப்படின்றத சொன்னீங்க.
3: நன்றி நன்றி நன்றி.
0: மாணவர்களுடைய படிப்புகள் ஐயா தம்பி வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: என்னோட பேர் பாத்தீங்கன்னா சஞ்சய். நான் பொங்கு கலை அறிவியல் கல்லூரியில படிக்கிறேன். நான் படிக்க தேர்ட் இயர் இங்கிலீஷ்.
0: என்ன சொல்ல போறீங்க?
4: சொல்ல, நீங்க பாட்டு பாடலான்
0: பாடுங்க.
4: கத்திருந்த காதலுக்கு சொல்லடின வழி, உன் காதல் நின்ன வாழ்வை செதுக்கிடும் ஓர் ஒளி. நீ இன்று எந்த வாக்கை எல்லை இல்லை எடி ஒளி, உருக்க முடியவில்லை இரு காதல் தந்த வழி. அப்பெண்ணை என்னைப்பா உன் புத்தம் ஒன்றுத்தா, உன்னை மட்டும் நினைத்தது இந்த இதயம் அல்லவா அல்லவா. சிறுகண்ணி துள்ளி எந்த கண்ணின் ஓரம், காதலித்து தோல்வியுற்றதால் நெஞ்சுக்குள் பாரம். கண்ணீரில் வாழ்வதா, நாமும் இங்கே மீன்கள் தான். இந்து தன் காதல் என்ற கரையில் போய் சேரலாம், தெரு முன் மாதம் என்ற வல்லையில் நாம் விழுந்தால், உயிர் பிரிந்தால், காதல் முடிந்தால், ஒன்றை ஒன்றை மட்டும் நினைவில் நினைத்துக் கொள். இங்கில்லை என்றால் என்ன, சொர்க்கத்தில் தான் சேரலாம். சொர்க்கத்திலும் ஜாதி மதம் என்று பிரித்தால் சொர்க்கமே தேவையில்லை, நரகத்தில் வாழலாம்.
0: எவ்வளவு கருத்தால வகைகளை வேகமா பாடுறீங்க.
5: வாழ்க்கைய பத்தி ஒரு சின்ன கவிதை. காத்தாய் வந்து செல்லும் காலம், கனவாய் மாறும் நம் வாழ்க்கை. அன்பை விதைத்த இதயங்களில் ஆயிரம் பூக்கள் பூக்கும் நாளை. தோல்வி வந்தால் துவளாதே, துணிவே உன் தோழனாகட்டும். நம்பிக்கை என்று ஒளி இருந்தால் நாளை உணரே ஆகட்டும்.
0: நன்றி.
6: வாயில்லாமல் போனால் பாட்டை இல்லை பெண்ணே, நீ இல்லாமல் போனால் வாழ்க்கை ஏது பெண்ணே, முள்ளோடுதான் முத்தங்களா சொல் சொல். காதல் ரோஜாவே
7: முதல் மற்றும் இதுவரை ஒரே சிங்கப்பெண்ணாக இந்திரா காந்தி அவர்களை பற்றி பேச விரும்புகிறேன். இந்திரா காந்தி அவர்கள் 1917 நவம்பர் 19 தேதி உத்தரப்பிரதேசத்தில் அலகாபாத் நகரில் பிறந்தார். 1966 இந்தியாவின் பிரதமராக பொறுப்பேற்றார். அவரது ஆட்சி காலத்தில் நாட்டின் முன்னேற்றத்திற்காக பல முக்கிய திட்டங்களை செயல்படுத்தினார். துணிச்சல், தன்னம்பிக்கை மற்றும் உறுதியான முடிவுகள் எடுக்கும் தலைவராக இந்திரா காந்தி அறியப்பட்டார். இந்திய அரசில் அவர் அதிகார இடத்தை பெற்றுள்ளார். 1984 அக்டோபர் 31 அவர் உயிரிழந்தார். இருப்பினும் அவர் நாட்டிற்காக ஆட்சிய சேவைகள் என்றும் நினைவு கூறப்படும். இறுதியாக, இந்திரா காந்தி அவர் வாழ்க்கையில் இருந்த துணிவு, நாட்டு பற்று மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும். நன்றி.
0: வணக்கம். என்
8: பேர் ராம். தலையே இல்லாதவன் தலையை தாங்குவான்.
0: தலையே இல்லாதவன் தலையை தாங்குவான். யார் அதுவன்?
8: தலையணி.
0: அப்படிங்களா? சரி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
9: என் பேர் மரியா. செகண்ட் எம்காம் படிக்கிறது உங்க காலேஜ்ல. உங்களுக்கு கடிதம் சொல்ல
0: போறேன்.
9: எலி என்ன செஞ்சா யானை ஆகும்னு சொல்லுங்க பாப்போம்.
0: சரியா.
9: தமிழ் செல்வி.
8: கபிலன்.

0: வாழ்த்துக்கள் நன்றிகளுமே. தொடர்ந்து பேசுவோம் நேரங்களில். கோடை பண்பலை 100.5 கல்லூரி கலாட்டா இன்னைக்கு கொங்கு கரூர் கொங்கு கலை அறிவியல் கல்லூரி வளாகத்திலிருந்து நேரலையாக நிறைய மாணவர்கள் இருந்திருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம் நேர்களே, கோடை பண்பலை 100.5 நேரலையோடு.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49 ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி OTG-ஐ எடுத்துச் செல்லுங்கள். ஃப்ரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16-20 மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
4: 30 ஆண்டு கல்வி சேவையில் இரு பாலர்பையிலும் கரூர் கொங்கு கலை அறிவியல் கல்லூரி கல்வி, விளையாட்டு மற்றும் வேலை வாய்ப்பினை பெற்றுத் தருவதில் தொடர்ந்து சாதனை படைத்து வரும் கரூர் கொங்கு கலை அறிவியல் கல்லூரி.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்,

0: இதுவரை நம் கோடை பன்மலையில் இணைந்திருந்தோம். கல்லூரி கலாட்டா
1: நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன்கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். பிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன்கோ.
1: மேலும் இணைந்து வழங்கியோர் கரூர் கொங்கு கலை அறிவியல் கல்லூரி.
3: கரூர் கொங்கு கலை அறிவியல் கல்லூரி தொடர்புக்கு 944-273-57-57. 30 ஆண்டு கல்வி சேவையில் இருபாலர் பயிலும் கரூர் கொங்கு கலை அறிவியல் கல்லூரி. கல்வி, விளையாட்டு மற்றும் வேலை வாய்ப்பினை பெற்றுத் தருவதில் தொடர்ந்து சாதனை படைத்து வரும் கரூர் கொங்கு கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 944-273-57-57. கரூர் கொங்கு கலை அறிவியல் கல்லூரி.
4: இன்னைக்கு கரூர் கொங்கு கலை அறிவியல் கல்லூரியிலிருந்து வந்துட்டு இருக்குங்க. காக்கைக்கு கரைந்துண்ணும் பழக்கத்திற்கு கற்றுக் கொடுத்தவர்கள், காக்கைக்கு முன்னோடியாக பகிர்ந்துண்ணும் பழக்கத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் யார் அப்படின்னா இந்த கல்லூரி மாணவர்கள், இளமை பருவ மாணவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். தான் வீட்டிலிருந்து என்ன உணவு எடுத்துட்டு வந்தேன்னு கடைசி வரைக்கும் தெரியாது. ஏன்னா மற்ற மாணவர்களோடு பகிர்ந்து உண்பக்கூடிய அந்த பழக்கத்தை கொண்டவர்கள், சோம்பேறித்தனத்தை கைவிட்டவர்கள், கவலையை வந்து காணாமல் போக செய்யக்கூடியவர்களான மாணவர்களை சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இன்னைக்கு வந்துட்டு இருக்குங்க. வணக்கம் தம்பி.
5: வணக்கம்.
4: பேர் சொல்லுங்க.
5: கருத்தி.
4: கருத்தி என்ன சொல்ல போறீங்க?
5: பாட்டு பாட
4: பாட்டு பாட போறீங்களா? ஆரம்பிங்க.
5: அம்மாடிவோம் அழகு சமதூளு, உன்னை கண்டா பொழுதும் திருநாளு, முன்னழகில் நீயும் சீர பின்னழகில் ஏறும் போத, பொட்ட புள்ள உன நான் பார்த்து சொட்டு சொட்டா கரைஞ்சேனு, ரக்க கட்டி பறந்த ஆளு பொட்டிக்குள்ள அணைஞ்சேனு, ஆத்தாடி நீதான் அலு பழையாத பால் நொர சேத்தோட.

0: தாமர பூக்குற என தாக்குற மாடிவாலது தமதுளு.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம், என்னோட பேர் நித்யஸ்ரீ.
1: என்ன சொல்ல போறீங்க?
2: கவிதை சொல்ல போறேன். கத்தியின் இருப்பமும் கூறென்றால் காயங்கள் உன்னை வலிமையாக்கிவிடும், அல்லது அதுவே உன்னை வளமையாக்கிவிடும்.
1: நிச்சயமாக சோகங்களை வருத்தங்களை கட்டு சோறு விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: வணக்கம், என் பேர் சித்ரா, ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி மேக்ஸ்.
1: என்ன சொல்ல போறீங்க?
3: கடி ஜோக் சொல்ல போறேன். ஏபிசிடி வேர்ட்ஸ்ல இருக்க ஃபர்ஸ்ட் ஏபியை மட்டும் தூக்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சா என்ன ஆகும் சார்?
1: என்ன தெரியலீங்களே.
3: ஜிலேபி ஆயிடும் சார்.
1: ஏ
3: ஜில் ஏபி
1: அப்படிங்களா? சரி, ஆனா இது புதுசா இருக்குமா? புதுசா இருக்கு. கை தட்டல கொடுத்துடலாம் எல்லாரும். வணக்கம், நன்றிங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
4: காவியா.
1: காவியா, என்ன சொல்ல போறீங்க?
4: அம்மா பத்தி ஒரு கவிதை சொல்ல போறேன்.
1: ஆரம்பிங்க.
4: உன்னை பற்றி என்ன கவிதை எழுதுவது? நீயே ஒரு கவி, பாரதி கம்பர் அவையால் பேசப்பட ஒரு கவினி. காதலாக இருந்தால் உன்னை கம்பர் ராமாயணத்தில் பேசியிருப்பார். கருத்தாக இருந்தால் பொதுமறையாக உலகம் போட்டிருக்கும். நீயோ ஈடு இணையிலா கடவுளாக இருக்கின்றாயோ.
1: நிச்சயமாக அம்மாவுக்கு நிகர்ல எதுவுமே இல்லன்னு சொல்லிருக்கீங்க. நன்றி உங்களுக்கு. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: தனுஷ்யா.
1: என்ன சொல்ல?
5: கவிதை சொல்ல.
1: கவிதை.
5: வலியை தங்கி உயிர் தந்தவள், வழிகாட்டி வாழ கற்று தந்தவள், உலகமே எதிர்த்தாலும் உலகமே எதிர்த்தாலும் நம் பக்கம் நிற்கும் ஒரே உறவு அம்மா. அம்மா என்ற ஒரு வார்த்தை ஆயிரம் அன்பிற்கு சமம். அம்மாவை நேசிப்போம் என்றும் மதிப்போம்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
5: காயத்ரி.
1: இருவரும் சேர்ந்து ஒரு அம்மாவை பத்தி கவிதை சொன்னீங்க. வணக்கம் தம்பி, உங்க பேர் சொல்லுங்க.
6: ஹாய் பாத்தீங்க சார். என் பேரு, நான் ஒரு காமெடி கலந்த கடி ஜோக் சொல்ல போறேன். இப்ப வந்து அவங்க வீட்டுல வந்து சக்கரை வாங்கிட்டு சொல்லிருக்காங்க. சக்கரை வாங்க சொல்றதுக்கு அந்த பையன் வந்து ஒரு பக்க வீட்டு பக்கத்துல ஒரு கடை இருக்கு, அங்கேயும் வாங்காம 3 கிலோமீட்டர் தாண்டி ஒரு கடை இருக்கு, அங்கேயும் வாங்காம 7 கிலோமீட்டர் கடந்து போய் வாங்கிட்டு வந்திருக்காங்க சக்கரைய. ஏன் சார்?
1: என்
7: பேரு ஜெயஸ்வந்த். இன்னைக்கு நான் நகைச்சுவை கலந்த ஒரு கடி ஜோக் சொல்ல
1: போறேன்.
7: ஏபிசிடில மொத்தம் 26 எழுத்து. பிக்கு மட்டும் ரொம்ப குளிர்தே இருந்தாங்க.
1: ஏன்னா
7: ஏசிக்கு நடுவுல இருக்குல்ல, அதான் பிக்கு குளிர்.
1: நன்றி.
7: நன்றி.
1: வணக்கமா, உங்க பேர் சொல்லுங்க.
8: பிரவீனா.
1: என்ன சொல்ல போறீங்க?
8: கவிதை.
1: கவிதை வாசிங்க.
8: என் அம்மாவும் அப்பாவும், என் முதல் மூச்சின் காரணங்கள் நீங்கள், என் முதல் பொன்னகையின் அர்த்தம் நீங்கள். என் அப்பா விழுந்தாலும் எழுந்து நிற்க தைரியம் கற்றுக் கொடுத்தவர். என் அம்மா வழியை கூட புன்னகையால் மறைத்து அன்பை மட்டும் புரிந்தவர். நன்றி.
1: அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
9: என் பேர் ஹரிணி. நான் கொங்கு காலேஜ்ல செகண்ட் எம்பிஏ படிச்சுட்டு இருக்கேன்.
1: நான்
9: வந்து கடி ஜோக் சொல்ல போறப்போ, டாக்டர் ஊசி போடுறப்போ ஒருத்தர் தடுத்தானா? ஒருத்தர் தடுத்தானாமா?
1: ஏன்?
9: அப்புறம் இன்னொரு சொல்றேன், ஒருத்தர் வந்து செல்லு வாங்கி வச்சுட்டு பாத்துட்டே இருந்தானாமா?
1: ஏன்னா
9: அது பார்சல் ஆகும்.
1: நகைச்சுவை உணர்வு காலந்தோறும் இருக்க வேண்டும். நன்றிங்க உங்களுக்கு. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
10: என் பேர் சந்தனா. கௌசல்யா.
11: என் பேர் கௌசல்யா.
12: என் பேர் கனிகாங் சார்.
11: அனுஷ்யா.
10: சந்தனா.
1: என்ன பண்ண போறீங்க? கவனிங்க, குரூப் சாங் பாட போறாங்க, சத்தமா பாட போறாங்க. பாருங்க, ஆரம்பிங்க.
13: ஆசையாய் பேசிட வார்த்தை மாறும், அருகிலே பார்த்ததும் மௌனம் பே

0: சிறுகதை. தொடாமல் அழுவான், தொட்டால் பேசுவான். கதவு இல்லை, ஜன்னல் இல்லை, உள்ளே வெள்ளை பொக்கிஷம். உள்ளே வெள்ளை பொக்கிஷம். கொஞ்சம் யோசிங்க. தேங்காய்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: சரி, என் பேர் கோமதி. ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். நான் விடுகதை கேட்க போறேன்.

0: நிறைய கேக்குறீங்க, சொல்லுங்க.
1: ஒரு அரண்மனையில் 32 காவலர்கள்.
0: காவலர்கள் சரியா? நான் சொல்ல மாட்டேன், சொல்லுங்க
1: சார். பற்கள் மலையும் இயற்கையும். மலைத்துளி மண்ணை தொட்டால் மகிழ்ச்சியாய் பூமி சிரிக்கும். பசுமையான மரம் தலைக்கும், பறவைகள் இனிமையாய் தாடும். ஆறுகள் எல்லாம் நிரம்பி ஓடும், வயல்கள் எல்லாம் செலுத்தி நிற்கும். மலை தருவது உயிரின் வரம், இயற்கை தருவது வாழ்வின் நலம். ஒருத்தவங்க வேகமா வண்டியில போனாங்களா, அதான் திடீர்னு பிரேக் போட்டாங்களா ஏங்க சார்? இல்லைங்க சார், அவங்க வீடு வந்துருச்சான். ஆமாங்க சார். இன்னொன்னு சொல்றேங்க சார், பறக்கவே புரியாத கிளியதுங்க சார்.
2: என்ன மதிக்காம இருந்தாலும் காசு இருக்கணும் ஒரு மாதிரியும், காசு இல்லாதன ஒரு மாதிரியும், ஆனா நம்ம பாஸ்மா இருக்க நம்மளையா மதிக்கல, நாம அப்ப நம்ம ஆட்டிடியூட மாத்திக்கணும்னு சொல்லி அவங்களோட லைஃபே வெறுத்து ஒரு மாதிரி அந்த அண்ணனோட சுச்சுவேஷன் மாறிடுச்சு. அதனால என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து யார் மேல அக்கறை கட்டுறோமோ அவங்க மேல நம்ம திருப்பி அக்கறை கட்டணும். இல்லைன்னா நம்ம மேல வந்து எல்லாரும் வெறுப்பாயிருவாங்க, நம்ம புரிஞ்சுக்கணும்.
0: தொடர்ந்து பேசுவேர்களே, கோடை பண்பலை 100.5 கல்லூரி கலாட்டா இன்னைக்கு கொங்கு கலை அறிவியல் கல்லூரியில் இருந்து சிறப்பு நேரலையாக.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org. உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
5: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
3: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1-August 15 வரை.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
6: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
7: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
6: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
7: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
6: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
7: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
6: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
8: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
9: ஆடைகளின் புதை அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
10: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
9: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
10: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
9: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
11: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
12: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: ஐந்தில் கல்லூரி கலாட்டம் கரூர் கொங்கு கலை அறிவியல் கல்லூரியிலிருந்து நேரலையாக வந்துட்டு நிறைய மாணவிகள் வந்து பாடல் ஆர்வத்தோடு காத்துட்டு இருக்காங்க. அநேகமா இந்த கட்டு ஃபுல்லாமே வந்து பாடல் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய கட்டாகத்தான் இருக்கும்னு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்கோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் நர்மதா.
0: ஓகே, என்ன பாட போறீங்க?

0: உங்க பேர் சொல்லுங்க.
1: விஜயலட்சுமி.
0: என்ன சொல்ல பாருங்க?
1: கவிதை. குழந்தை, சின்ன சின்ன குழந்தையம்மா, சித்திரம் போல் சிரிக்குதம்மா, மண்ணில் வந்த சொர்க்கம்மா, மடித்தவளும் அமுதம்மா, தென்றல் ஒன்று ஆடி வந்து தேன்மலலை சொல் பயின்று, எண்ணிறு செவிகளிலே இன்னிசையை தேக்குதம்மா. ஒரு கல்யாண வீட்டுல ஈயா முக்குது ஏங்க சார்? ஒரு கல்யாண வீட்டுல ஈயா முக்குது ஏங்க சார்? கல்யாண ஜாம் ஜாம் நடந்ததுனால.
2: என் பேர் சத்யா, நான் செகண்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன். நான் பாட்டு பாட போறேன் உங்களுக்காக. உயிரொருவாத ஒரு குணைக்காத என்னில் வந்து சேர, நீ யோசிக்காத

0: நன்றி, வாழ்த்துக்கள் தமிழர்களுக்கு. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: நவீன்குமார்.
0: நவீன்குமார், என்ன சொல்ல போறீங்க?
1: கவிதை.
0: கவிதை வாசிங்க.
1: நீ விரும்பிய ஒன்று உன்னை விட்டு விலகி சென்றால் உன் தகுதியை உயர்த்திக்கொள், விலகி சென்றது உன்னை தேடி வரும்.
0: நன்றி, நன்றி, நன்றி உங்களுக்கு. வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
2: பெனாசிர்.
0: என்ன படிக்கிறீங்க?
2: செகண்ட் இயர் மைக்ரோபயாலஜி.
0: உங்க பேர் சொல்லுங்க.
2: தர்ஷினி, செகண்ட் இயர் மைக்ரோபயாலஜி.
0: ஓகே, உங்க பேருங்க?
2: தன்யா, செகண்ட் இயர் மைக்ரோபயாலஜி.
0: உங்க பேருங்க?
2: சுமிதா, செகண்ட் இயர் மைக்ரோபயாலஜி.
0: உங்க பேருங்கம்மா?
2: தேன்மொழி, செகண்ட் இயர் மைக்ரோ.
0: மாணவர்கள் மட்டுமல்ல ஆசிரியர்கள், நாங்களும் படிப்போடு பாடலையும் கத்துக் கொடுப்போம், இல்ல எங்களுக்கும் பாட தெரியும் அப்படின்னு ஆசிரியர் இருக்காங்க. அம்மா வணக்கம்.
3: மலர்விழி, ப்ரொஃபசர், மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட். வணக்கம் சார்.
0: என்ன பாடுமா?
3: ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு.
0: சூப்பர் பாட்டு பாட போறாங்க, எல்லாம் கொஞ்சம் செவி கொடுத்து கேளுங்க.

0: கல்லூரியை இணைந்து பாடிய கானம் வந்தது. வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: பிறக்கும் போது உயரமாக இருப்பேன், போக போக குட்டையாடிவேன். நான் யார்?
0: பாடல் பாட போறீங்க?

0: நன்றி.
1: தொடர்ந்து பேசுவவர்களே, கோடைப்பண்பலை 100.5 கல்லூரி கலாட்டா கரூர் கொங்கு கலை அறிவியல் கல்லூரியிலிருந்து நேரலையாக.

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
5: இன்று பகல் 1 நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
7: கல்லூரி கலாட்டா கரூர் கொங்கு கலை அறிவியல் கல்லூரியில இருந்து வந்துட்டு இருக்கீங்க. நிறைய மாணவர்கள் வந்து எல்லாம் பங்கேற்பதற்காக இருக்காங்க. அவங்க எல்லோரிடமும் பேசுவதற்கான நேரம் குறையதான். அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
8: கீர்த்தனாங்க சார்.
7: என்ன சொல்ல போறீங்க?
8: கவிதை சொல்ல
7: போறேன்.
8: இயற்கை சூழல் என் இதயத்தில் தோன்ற, பறவையின் குரல்கள் வேத மந்திரமாய் ஒலிக்க, காட்சி என் கரம் பிடித்து நடக்க, மரங்கள் என்னை கையசைத்து அழைக்க, வானம் என்னை வசீகரிக்க, மலைகள் என்னை மண்டியிட வைக்க, மலை மேகங்கள் என்னை மகிழ்வுற வைக்க, என் மனதோ இயற்கையில் மிதக்க, இயற்கை என்னை கொள்ளையடிக்க, புரியா பந்தம் இயற்கையுடன் பிறக்க.
7: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
8: விசாலினி.
7: என்னமா படிக்கிறீங்க?
8: பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். கவிதை
7: சொல்லுங்க.
8: சிரிப்பு என்பது சிறிய வார்த்தை, ஆனால் அது தரும் மகிழ்ச்சி பெரியது. மனம் நன்றாக இருந்தால் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வசந்தமே.
7: உங்க பேர் சொல்லுங்க.
8: கார்த்திகா, 10 BCA படிக்கிறேன். விடுகதை கேட்க போறேன். உயிர் இல்லாத நீதிபதியிடம் ஒழுங்கான நியாயம் அது என்ன? தராசு. உயரத்திலிருந்து விழுந்து விடுவான், அடியப்படாது, ஆனால் தரைக்கு தான் சேதாரமாகும். அது என்ன? அருவி
7: சார்.
8: சிவசக்தி, 10 BCA படிக்கிறேன். விடுகதை. அண்ணன் தம்பி 12 பேரில்

0: தாய் பிரசவத்தில் குழந்தை அவன் யார்? இல்ல, பிப்ரவரி மாதம். முதுகை தொட்டால் மூச்சு விடுவான், பல்லை தொட்டால் பாட்டு பாடுவான், அவன் யார்? ஹார்மோனியம்.
1: வணக்கம் தம்பி, பேர் சொல்லுங்க.
2: என் பேர் சந்தோஷ், காமராஜரை பத்தி கதையை சொல்றேன். சாப்பாட்டுக்கு ஊத்துவது தயிர், காமராஜர் தான் எங்களது உயிர். ராமனின் மனைவி சீதை, காமராஜர் படிக்காத மேதை. காட்டில் இருப்பது பன்றி, என் கவிதையை கேட்டதற்கு நன்றி.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: தர்ஷினி.
1: என்னமா சொல்ல போறீங்க?
3: பாட்டு பாட போறோம், குரூப் சாங். கயல்விழி.
4: சந்தியா.
5: காவியா.
4: தர்ஷினி.
1: ஓகே, ஆரம்பிங்க. ரெண்டு வரி.
3: நீ பார்த்த விழிகள், நீ பார்த்த நொடிகள், கேட்டாலும் வரமா கேட்காத வரமா?

0: உங்களுக்கு வணக்கம் மேடம்.
1: வணக்கங்க, என் பேர் சாந்தா ஜெயலட்சுமி, தமிழ் துறை உதவி பேராசிரியர். டூ லைன்ஸ் நான் சொல்லுவேன், நீங்க அதை ரிப்பீட் பண்ணணும். ரெண்டு செட்டு சோள தோசையில ஒரு செட்டு சோள தோசை, சொத்த சோள தோசை.
0: ரெண்டு செட்டு சோள தோசையில ஒரு செட்டு தோசை, சோள தோசை,
1: சொத்த சோள தோசை. மீண்டும் சொல்லுங்க, ரெண்டு செட்டு சோள தோசையில ஒரு
0: ரெண்டு செட்டு சோள தோசையில
1: ஒரு செட்டு சோள தோசை,
0: ஒரு செட்டு சோள தோசை,
1: சொத்த சோள தோசை.
2: அட எருமைக்கு கூட ப்ளூ கிராஸ் இருக்கு எனக்கா.

0: சொல்லாம உள்ள அழுறண்டா வெள்ள மனசெல்லாம் இங்க காணிக்கலடா.
1: உங்களுக்கு வணக்கமா.
2: தாரணி வைஷ்ணவி பரணிகா மணிகா.
1: அப்படியே கல்லூரி எல்லாம் சேர்ந்து பாடுங்க ஒரு அழகான பாடல். வணக்கமா.
2: தமிழ் துறை தலைவர் சுதா, டாக்டர் எஸ் சுதா. ஆகாயம் என்னும் பூந்தோட்டத்தில் நிலவை நீ பெண்ணாக இருந்தால் ஆயிரம் கண்கள் உன்னை ரசிக்கும். ரசிப்பவர்கள் ரசிக்கட்டும், உன் மனம் மட்டும் அவர்களுக்கு, ஆனால் உன் மனமோ எனக்கு மட்டுமே.
1: ஒரு நிலவை பற்றி தன்னம்பிக்கையோட சொல்லுங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, சாங் பாடுறதுக்கு இருக்கீங்களா? ஓகே, ஆரம்பிங்க.

0: வாழ்க்க என்ன உன்னோட சேர்க்க, என்னோடு நீ உன்னோடு நான் உன்றோடு நாம் ஒன்றாகும் நாள், என்னோடு நீ உன்றோடு நான் ஒன்றாகும் நாள்.
1: அடுத்ததாக வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க தம்பி.
2: மணிகண்டன்,
3: தேன்மொழி, லன்யா, தர்ஷினி.

அருமையா பண்ணீங்க. வாழ்க்கையில் இந்த ஒரு அருமையான தருணத்துல கோடைப்பண்பலை 100.5 கல்லூரி கலாட்டா இன்னைக்கு கொங்கு கலை அறிவியல் கல்லூரி வளாகத்திலிருந்து வந்தது. மாணவ கண்மணிகளை சந்தித்த மகிழ்வில் நிலையம் திரும்புகிறேன். உதயசூரியன் நன்றி, வணக்கம் நேர்களே. ஹார்ட்டிலே பேட்டரி சார்ஜ்.

0: கலகலப்பாய் கடந்தது சென்ற 60 நிமிடங்கள். கானம், கவிதை, நகைச்சுவைகள் என கலக்கினர் மாணவ கண்மணிவுகள். கரூர் கொங்கு கலை அறிவியல் கல்லூரி வளாகத்திலிருந்து நிலையம் திரும்புகிறார் உதயசூரியன். இனி கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயிலின் மகளிர் நேரம் இன்று ஆட்ட நாயகியாக முன்பாய் வருகிறது. செய்தி சுருக்கம்.
1: நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பல்வேறு பிரச்சினைகளை முன்வைத்து அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் நண்பகல் 12 வரை ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக மக்களவையில் ஈரான் உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனி மற்றும் மறைந்த உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் மக்கள் பயன்பெறும் வகையில் ஆக்கப்பூர்வமானதாக அமைய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ஐரோப்பிய நாடான மோல்டோவா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அந்நாட்டு அதிபருடன் இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்த உள்ளார். காங்கிரஸ் நாடாளுமன்ற கட்சிக் கூட்டம் இன்று காலை புதுதில்லியில் நடைபெற்றது. இந்திரா காந்தி தேசிய திறந்தவெளி பல்கலைக்கழக மாணவர் சேர்க்கைக்கான கடைசி தேதி இம்மாதம் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜயை அவதூறாக பேசியதாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் விளாத்திக்குளத்தில் இன்று காலை கைது செய்யப்பட்டார். பழனிக்கோவிலுக்கு சொந்தமான நிலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டது தொடர்பாக சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு இன்று தொடங்கியது. தென்காசி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் இன்று தொடங்கி வைத்தார். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 72 உள்ளது. தேனி மாவட்டம் மேகமலை அருவி பகுதியில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை நீடிக்கிறது. நீலகிரி மாவட்டம் மசினக்குடியில் வாகன போக்குவரத்து கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்துள்ளன. ஈரான் மீது அமெரிக்க படைகள் தாக்குதல் மேற்கொள்வதால் அந்நாட்டில் மின் நிலையங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்றுள்ள ஸ்பெயின் அணிக்கு உலகத் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
6: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
7: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில் எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்
3: வழங்கும் மகளிர் நேரம்.
1: வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பல பொறுப்புகளை தன்னம்பிக்கையாலும் திறமையாலும் சிறப்பாக செய்கிறாங்க நம்ம மகளிர். அவர்களோடு உற்சாகமுடன் பயணிக்கும் நேரமாக நம் கோடை பண்பலை 100.5 இன்றைய மகளிர் நேரத்தில் ஆரம்பமாகிறது ஆட்டநாயகி நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் 2 விளையாட்டுகள் வலம் வர இருக்கிறது. சொலவடை 1, 2, 3, 4. நிகழ்ச்சியில் பங்கேற்க சகோதரிகள் அழைக்கலாம். அறிமுக மகளிர் 24, 24, 29 மற்றும் 290, 333 அறிமுக மகளிர் அழைக்கலாம். 24, 24, 26 இந்த எண்களில். முன் இணைப்பிற்கு 045-42 இணைத்து நிகழ்ச்சியில் முதல் நேயர் வருக. வணக்கம். வணக்கம்மா.
8: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்கம்மா.
8: திண்டுக்கல் மாவட்டம் மாலை ஒன்றன்பட்டிலிருந்து ராஜலட்சுமி பேசுறேங்க மேம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
8: நாங்க நல்லா இருக்கோம் மேம்.
1: சமையல் வேலைகள்லாம் முடிஞ்சதா?
8: சமையல் வேலை காலையில முடிச்சாச்சுங்க மேம்.
1: சரிங்கம்மா, என்ன சமைச்சீங்க?
8: காலையில ரைஸ் மேடம், இட்லி, சாம்பார்.
1: மதியம்
8: பொரலங்காய் பொரியல், எல்லாமே சேர்த்து காலையிலேயே சமைச்சிருவோம்.
1: காலையிலயே முன்னாடியே அட்வான்ஸாவே சமைச்சிட்டீங்களா?
8: ஆமா, காலைல பாப்பாங்க தந்திக்கலாம் குடிச்சு விடணும்.
1: சரிங்கம்மா, சரிங்கம்மா, சரிங்கம்மா. இன்னைக்கு உங்களுக்கான விளையாட்டு வந்து சொலவடை. சரிங்கம்மா. சொலவடைனா பழமொழி வந்து மாறி மாறி கொடுப்பேம்மா வார்த்தைகளை. நீங்க சரியா சொல்லணும். ஆமாங்கம்மா, சரியா சொல்லிட்டீங்க. சிறப்பு சென்ற இடமெல்லாம் கற்றோருக்கு.
8: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: அருமையா சொல்லிட்டீங்கம்மா, நன்றிங்கம்மா. நிகழ்ச்சி

0: அடுத்த சகோதரி வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: தூத்துக்குடி மாவட்டம்.
0: எப்படி இருக்கீங்கம்மா?
1: நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க?
0: நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். வேலைகள்லாம் முடிஞ்சதா?
1: இந்த வேலை ஓடிட்டே இருக்கு.
0: ஓடிட்டே கேட்டுட்டு இருக்கீங்க பண்பலை. சரிங்கம்மா, இப்போ உங்களுக்கு களைப்பா இருக்குன்னா நீங்க என்னமா செய்வீங்க? சொற்களை வந்து மாத்தி மாத்தி சொல்லுவேன். சொல்லிட்டு ஒரு எண்கள் கொடுத்துருவேன், அந்த வரிசையில நீங்க சொல்லணும். சரிங்கம்மா, உங்களுக்கான கேள்வி. முதல்ல சிகப்பு, இரண்டாவது மஞ்சள், மூன்றாவது பச்சை, நான்காவது வெள்ளை. சரிங்களாம்மா? சிகப்பு, மஞ்சள், பச்சை, வெள்ளை.
1: சிகப்பு, மஞ்சள், பச்சை, வெள்ளை.
0: இப்போ உங்களுக்கான கேள்வி. 3, 4, 2, 1.
1: பச்சை,
0: வெள்ளை,
1: மஞ்சள்,
0: சிகப்பு. சரிங்கம்மா, இப்போ இன்னொரு முறை கேட்கலாமா? சரிங்கம்மா. 4, 3, 2, 1. மஞ்சள், சிகப்பு. அருமையா விளையாண்டீங்கம்மா, நன்றிங்கம்மா. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்மா. நேரம் 12:09 ஆயிடுச்சு. முன்பாக கேட்கணும்.
2: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
5: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
4: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
5: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
4: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
5: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
7: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், விருதுநகர். புதுடெல்லி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அங்கீகாரம் பெற்ற தலை சிறந்த கல்லூரி.
8: 185 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன், காலேஜ் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை. 180 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை.
7: ஒவ்வொரு துறையிலும் முதன்மை மாணவர்களுக்கு தங்க மெடல்கள்.
8: 50க்கும் மேற்பட்ட வேல்யூ ஆடட் கோர்ஸ்களுடன்.
7: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, விருதுநகர். கவுன்சிலிங் கோட் 4959.
9: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள், வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
10: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
11: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
12: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
11: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
12: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
11: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
13: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
14: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
15: இன்று பகல் 1 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
16: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்
1: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில்
0: வழங்கிக் கொண்டிருக்கும் மகளிர் நேரம்.
2: நேரம் 12

0: 2:16 இணைந்திருக்கிறோம் இசை பேசும் இசைக்காற்றாய் நம் கொடைப்பண்பலை 105 மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
1: நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியிலிருந்து பாத்திமா.
0: பாத்திமாமா, எப்படி இருக்கீங்கம்மா?
1: நல்லா இருக்கோம்.
0: நாங்க நல்லா இருக்கோம்மா. வேலைகள்லாம் முடிஞ்சதா?
1: முடிஞ்சது.
0: சாப்பிட்டீங்களா?
1: அருமையான
0: வரிய சொல்லிருக்கீங்க. உங்களுக்கான விளையாட்டு சொலவடை. சரிங்கம்மா. நாள் சில கல்வி கரையில கற்பவர்.
1: நாள்
0: சில கல்வி கரையில கற்பவர்.
1: கல்வி கற்பவர் கரையில.
0: கொஞ்சம் முயற்சி பண்ணுங்களே.
1: கற்பவர் கரையில.
0: இல்லம்மா இல்லம்மா, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க.
1: கல்வி கரையில கற்பவர் நாள்சில.
0: சரியா சொல்லிட்டீங்கம்மா.
1: எனக்கு இந்த இது சொல்லுங்க. 1, 2, 3 நாள்.
0: 1, 2, 3 நாளுங்களா? சரிங்கம்மா. முதல் வந்து இரும்பு, செம்பு,
1: செம்பு,
0: வெள்ளி, தங்கம். இப்போ உங்களுக்கான கேள்வி. 3, 1, 4, 2.
2: போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
3: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: இன்று பகல் 1 மணிக்கு நம் கோடை பண்பலை 105 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
9: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
10: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
1: வணக்கம் அன்பாதினைகளே. ஒரு சில தினமும் உங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அந்த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி இருக்கும், இரவு 8 மணி இருக்கும், கேஷுவாலிட்டி வந்தாங்க, கூட யாருமே இல்லை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெளியூர் பிரயாணம் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்காரு. நம்ம ஆஸ்பத்திரி பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்து உள்ளதுனால ஸோ அவர் வந்து பஸ்ஸில் ஏறி உட்காந்தோடனே ஒரு மாதிரி மூச்சு விட கஷ்டமாக இருந்திருக்கு. உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்ன பார்த்தாங்க, இந்த மாதிரி சார் எனக்கு ஒரு மூச்சு விட கஷ்டமாக இருக்குது, நான் வந்து வெளியூர் போகணும், நான் அதாவது கொடைக்கானல் போகணும், ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு திடீர் மூச்சு விட கஷ்டமாக இருக்குது, எனக்கு வந்து மாதிரி நெஞ்சு விழுங்க. அப்போ அவர்கிட்ட கேட்டு நீங்கள் எதுக்காவது மருந்து மாத்திரை எடுத்துகிட்ருக்கேன்னா, எனக்கு சர்க்கரை இருக்குது சார், தொடர்ந்து நான் வந்து மாத்திரை வந்துட்டுருக்கேன் அப்படின்னு. அப்புறம் ஸ்மோக் பண்ணுவீங்களா, கண்டிப்பாக நான் ஸ்மோக் பண்ணுவேன், ஸோ ஒரு இசிஜி எடுத்து பார்ப்போம் அப்படின்னு பார்த்தப்போ இசிஜி எடுத்துக்கிட்டு இசிஜியில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து மாரடைப்புக்கான அந்த வித்தியாசங்கள் காமிச்சது. ப்ரெஷரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டு, துடிப்பும் கம்மியாக இருந்தது. ஸோ அவர் பேசிகிட்டு இருக்கப்போய் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அதிகமான வேர்வை இருந்தது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பேசினார் என்கிட்ட.

0: அப்போ அவர்கிட்ட வேறு யாருமே இல்லை, அவர் கூட நிற்கிறதுக்கு அவர் மட்டும்தான் இருந்தார். அவர்கிட்டயே எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்கு வந்துருச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இருதயத்தில் வந்து அடைப்பு இருக்கிறதுக்கான அறிகுறி, நீங்கள் உடனே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு உடனே நீங்கள் வந்து நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டல் போகணும், இல்லை இங்கே கூட நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம், முதலுதவி பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். இல்லை சார் எனக்கு வசதி வாய்ப்பு இல்லை, ப்ளஸ் இப்போ யாரும் என் கூட இல்லை, நான் போயிட்டு நாளைக்கு தவிர எவ்வளவோ நாங்கள் வந்து முயற்சி பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணோம், பட் ஒரு வசதி வாய்ப்பு இல்லை. இவன் அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு இப்போதைக்கு இசிஜி எடுத்ததுக்கு கூட காசு கொடுக்குற வசதி இல்லை. இப்போ நாங்கள் என்ன பண்ணோம், ஓகே பரவாயில்ல நீங்கள் எதுவும் அமௌண்ட் கொடுக்க வேண்டாம், ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கு சில மாத்திரையெல்லாம் கொடுத்து நீங்கள் உடனே கூட வந்து அவங்க அட்டெண்டருக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி நாங்கள் பேசினோம். இல்லை சார் நீங்கள் அவர் அனுப்பி விட்டுருங்க, நாங்கள் இங்கே பார்த்துக்குறோம் அப்படின்னா எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் யாருமே புரிஞ்சுக்கல. அவர் மருந்து வாங்கி அந்த மாத்திரை போட்டு கொஞ்சம் நேரத்தில் மாத்திரை போட்டுட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்கிறப்பே பார்த்தீங்கன்னா சடனாக வந்து கீழே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்து சொரணையெல்லாம் போயிட்டார். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா மோசமான நிலைக்கு போயிட்டார். மூச்சுத்திணறல் ஆயிடுச்சு, சுயநிலவை இழந்துட்டாங்க. அந்த மாதிரி டிஷு ஷாக்னு சொல்லுவாங்க, ஷாக்லாம் கொடுத்து பல வகையான மருந்துகள் கொடுத்து கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் நாங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலே நாங்கள் கூடயே இருந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஒரு சொந்தக்காரங்க பக்கத்துக்கு ரிலேட்டிவ் வந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ஓரளவுக்கு அவருக்கு 2 மணி நேரம் போராடினதுக்கப்புறம் தான் அவர் கொஞ்சமாவது ப்ரெஷர் துடிப்புகள்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு சர்க்கரை இருக்கவங்க சர்க்கரை கண்ட்ரோலாக இருக்குது அப்படின்னு அடிக்கடி மருத்துவ ஆலோசனை போய் பார்த்துக்கணும். வாய்ப்பு கிடைக்கிறப்ப முழு உடல் பரிசோதனை பண்ணி இருதயத்தில் எதுவும் தொந்தரவு இருக்கான்னு பாருங்கள். நடந்தால் மூச்சு வாங்குது, நடந்தால் எரிஞ்சி எரிச்சலாக இருக்குது, ஈஸியாக என்ன பண்ணால் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இப்போ டாக்டரை போய் பார்த்து இந்த மாதிரி தொந்தரவுகள் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து ஒரு இசிஜியோ ஒரு இருதய மருத்துவர்களுடைய ஆலோசனையை அவங்க வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அதை காட்டிலே ரொம்ப முக்கியமானது ஸ்மோக்கிங். ஆல்ரெடி சர்க்கரை இருக்குது இல்லை ஸ்மோக் அதிகமாக பண்ணுறாங்கன்னா எந்த நேரங்கள்லையும் ரத்த நாளங்களில் வந்து பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சில நேரங்களில் இருதய பாதிப்பாக இருக்கலாம், மூளை நரம்புகள் பாதிப்பாக இருக்கலாம், இல்லை கால் நரம்புகள் காலுக்கு போகிற ரத்த குழாய்களில் வந்து அடைப்போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஸ்மோக் பண்ணுறவங்களாக இருந்தால் கட்டாயமாக வந்து சர்க்கரை உள்ளவங்க தவிர்க்கணும். சர்க்கரை இல்லாதவங்களும் கண்டிப்பாக தவிர்க்கணும். சர்க்கரை உள்ளவங்க 100% அடைப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதேமாதிரி சர்க்கரை இருக்கிறவங்க வயதானவங்க ட்ராவல் பண்ணி போகிறீங்கன்னா கூட யாராவது கொண்டு போங்க. தனிமையை தனியாக போகிறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கஷ்டப்பட வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். யாருமே இல்லாதப்போ மருத்துவர்களுக்கும் கஷ்டம் யார்கிட்ட பேசுறது. ஸோ அதே நேரங்கள் பேஷண்ட்ஸ்க்கு ஏதாவது ஒரு ஆச்சுன்னா யாருக்கு எப்படி சரி பண்ணுறோம், ரொம்ப ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் உருவாயி. அதனால் தவிர்க்கணும் அப்படின்னா வந்து இது மாதிரி பிரச்சனைகள் இனிமேல் நம்ம குடும்பத்தில் யாருக்கும் வரக்கூடாதுன்னா கண்டிப்பாக வந்து சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணுங்கள், ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு வந்து உள் உறுப்புகள் எதுவும் பாதிச்சிருக்கா, இல்லை இருதயமோ மூளைகளோ கால் நரம்புகளோ பாதிச்சிருக்கா, ரத்தத்தோட அளவு எப்படி இருக்குது, கிட்னி எப்படி இருக்குது, ஸ்மோக்கிங் ட்ரிங்க்ஸ் பழக்கிறதா முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணுங்கள். இரவு தூக்குங்க, நல்ல தூங்க, ஃபிசிக்கல் ஒர்க் டெய்லி வந்து உங்களால் முடிந்த அளவிற்கு 45 நிமிஷம் 1 மணி நேரம் கையை வீசி நடங்க. மனதையும் உடலையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டோம், அதே நேரங்களில் ஆரோக்கியமாக இருக்குன்னு மருத்துவ ஆலோசனை டெஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா இந்த மாதிரி வந்து சம்பவங்கள் வராமல் பார்த்துக்கலாம் நேர்களே. மேலும் சக்தி சர்க்கரைநோய் சிறப்பு மையத்தில் சர்க்கரைநோய்க்கு தேவையான அனைத்து வகையான சிறப்பு சிகிச்சைகளும் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக எளிய முறையில் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற இதர நோய்களுக்கும் தேவையான மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக சிறப்பான உபகரணங்கள் எல்லாமே இருக்குது, சிறப்பான வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. எல்லா வசதியும் கூடிய ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்குது, எம்ஆர்ஐ சிடி அல்ட்ராசவுண்ட் கால் டாப்ளர் பார்க்கக்கூடிய எல்லா வகையான டெஸ்ட்டுகளும் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு வந்து ஸ்கேன் சென்டரும் நம்மகிட்ட இருக்குது, பயன்படுத்திக்க நேர்களே. மேலும் சர்க்கரைநோயை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தால், ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72 00 74 54 10 0. எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்களில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, வாட்ஸ்அப் மூலமாக கூட எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
1: வத்தலுக்குண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை.

0: கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
3: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில்.
4: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ்க்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்
0: வழங்கிய மகளிர் நேரம்.
5: நேரம் நண்பகல் 12:31 உற்சாகமுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நம் கொடை பண்பலை 100.5 மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
6: ஈஸ்வரி மேடம்.
5: ஈஸ்வரி.

0: எங்கிருந்து பேசுறீங்க?
1: தேனி மாவட்டம் ஓடப்பட்டி பேசுறேன் மேடம்.
0: சரிங்கம்மா, வேலைகள்லாம் முடிஞ்சதா?
1: முடிஞ்சது மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நாங்கள் நல்லா இருக்கோம்மா. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் மேடம். ரெண்டு வருஷமாக லைன் கிடைக்கல மேடம்.
0: இப்போ கிடைச்சிருக்குல்ல?
1: ஆ சரி மேடம்.
0: சரிங்கம்மா, இப்போது நீங்கள் விளையாட போகிற விளையாட்டு சொலவடை.
1: ஆ சொல்லுங்க மேடம்.
0: உங்களுக்கான கேள்விம்மா, வேண்டும் தனி எலி வலை வலையானாலும். வேண்டும் தனி எலி வலை வலையானாலும். இன்னமும் மறுபடி சரிங்கம்மா, மறுபடியும் ஒரு முறைக்கு சொல்றேம்மா உங்களுக்கு. வேண்டும் தனி எலி வலை வலையானாலும். அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
2: கரூர் ரெண்டுமேடு வீதிக்குதான் பரமேஸ்வரி சுரேஷன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கும்.
0: சாப்பிட்டீங்களா?
2: சாப்பிட்டு வேலைக்கு வந்துட்டேன்.
0: வேலைக்கு வந்துட்டீங்களா? சரிங்கம்மா, வேலையிலிருந்தே பேசுறீங்க.
2: தொடர்ந்து
0: கேளுங்க. இப்ப உங்களுக்கான விளையாட்டு 1, 2, 3, 4. சரிங்கம்மா, இப்போ நான் முதல்ல இருந்து 4 வரைக்கும் சொற்கள் சொல்றேன், அதை நல்லா கவனிங்க. பூமி, வானம், மலை, மேகம். முதல்ல பூமி, இரண்டாவது வானம், மூன்றாவது மலை, நான்காவது மேகம். ஓகேம்மா, இப்போ உங்களுக்கான கேள்வி 2, 1, 4, 3. பூமி, மேகம், மலை. சரிங்கம்மா, இப்போ இன்னொரு முறை கேட்கலாமா? சரிங்கம்மா. 4, 3, 1, 2. சரிங்கம்மா, சிறப்பா விளையாண்டீங்க. நன்றிம்மா.
3: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
5: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
6: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
7: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
8: அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
9: தொடர்புக்கு 8985712345.
10: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
11: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
10: பட்டு சேலைகளுக்கு 50% முதல் 50% வரை ஆஃபர்.
9: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
10: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும்

0: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
1: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
0: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: இன்று பகல் 1 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: இன்று பகல் 1 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: இணைந்திருக்கிறோம். கொடை பண்பலை 100.5 மகளிர் நேரம். பண்பலை சொல்லும் நேரம் 12:43. தொடர்ந்து சகோதரிகள் தங்களது சிறப்பான பங்களிப்பை வழங்கிக்கிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்க அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
1: தில்சாத் பேகம் பேசுறம்மா.
0: எப்படி இருக்கீங்கம்மா?
1: நல்லா இருக்கணும்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நாங்க எல்லாரும் நலமா இருக்கோம்.
1: கோடை பண்பலைக்கு 27 பிறந்த நல்வாழ்த்துக்கள் அம்மா சொல்ல முடியும்.
0: சரிங்கம்மா, சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. உங்களுக்கு வாழ்த்துக்கள்மா. சரிங்கம்மா, இன்னைக்கு வந்து உங்களுக்கான விளையாட்டு சொலவடை. தன் தசை தான் ஆடாவிட்டாலும் ஆடும். சரிங்கம்மா, சிறப்பா பதில் சொல்லிட்டீங்க, நன்றிங்கம்மா. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
2: கரூர்ல இருந்து சுதா.
0: சுதாம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? சுதாம்மா,
2: நல்லா இருக்கோம்.
0: நாங்க நல்லா இருக்கோம்மா. வேலைகள்லாம் முடிஞ்சதா?
2: இல்ல, தெச்சிட்டேன் மேடம். கடையில இருந்து
0: பேசுறீங்க, வேலையை பாத்துக்கிட்டேவும்.
2: ஆமா.
0: சரிங்கம்மா, பண்பலையில உங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சி இதுமா?
3: வணக்கம் நபர், உங்கள் காலை
0: இணைப்பிலிருந்து விடுபட்டுட்டாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. எப்படி இருக்கீங்கம்மா?
4: நல்லா இருக்கீங்களா?
0: வேலையெல்லாம் முடிஞ்சதா?
4: வேலை பார்த்துக்கிட்டே கிடக்கு.
0: சரிங்கம்மா, சரிங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க அப்படிதானே?
4: ஆமா மேடம், எனக்கு கிடைக்கவே தெரியல.
0: சரிங்கம்மா, இப்ப கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். சரிங்கம்மா, இப்ப உங்களுக்கான கேள்வி 1, 2, 3, 4.
4: சரிங்க மேடம்.
0: சரிங்கம்மா, இப்போ முதல்ல நெல், வாழை. ஆமாங்கம்மா, முதல்ல நெல், வாழை, கரும்பு, தென்னைம்மா. நெல், வாழை, கரும்பு, தென்னை. உங்களுக்கான கேள்விமா?
4: சொல்லுங்க மேடம்.
0: 1, 3, 2, 4.
4: நெல், கரும்பு, வாழை, தென்னை.
0: சரிங்கம்மா, இப்ப இத மற்றொரு முறை கேட்கலாமா?
4: கேளுங்க.
0: 3, 2, 4, 1.
4: கரும்பு, வாழை, தென்னை, நெல்.
0: ரொம்ப எளிமையா விளையாண்டீங்க, அப்படிதானம்மா?
4: விளையாண்டு.
0: சரிங்கம்மா, எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம், நன்றிங்கம்மா.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: இன்று பகல் ஒரு மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கோடி பண்பலை நூறு பிள்ளைந்தல் ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை மீளவழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: மாயவலை மீளவழி இணைய குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் இணைய தமிழ் ஆய்வாளரும் எழுத்தாளருமான தேனி மு. சுப்பிரமணி அவர்கள்.
3: கோடை பண்பலை வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்வில் கணினி திருட்டு குறித்து தெரிந்து கொள்ள இருக்கிறோம். கணினி அல்லது கணினியில் இணைக்கப்பட்டிருக்கும் சில பகுதிகள் அல்லது புறப்பொருட்கள் போன்றவற்றை திருடுவதை கணினி திருட்டு எனும் மின்வெளி குற்றமாக வகைப்படுத்தி இருக்கின்றனர். இதனை ஆங்கிலத்தில் கம்ப்யூட்டர் தெப்ட் என்கின்றனர். ஒரு தனி நபரின் அல்லது நிறுவனத்தின் கணினி அல்லது கணினியில் இருக்கும் உபகரணங்கள் போன்றவைகளை திருடுவதை பிசிக்கல் தெப்ட் எனும் இயல்நிலை திருட்டு என்கின்றனர். இவ்வகையான திருட்டில் லேப்டாப் எனும் மடிக்கணினி, கணினி திரைகள், CPU எனும் கணினி மையச் செயலகம் அல்லது வழங்கி போன்றவை நேரடியாக திருடப்படுகிறது. இதனை ஹார்ட்வேர் தெப்ட் எனும் வன்பொருள் திருட்டு என்றும் சொல்லலாம். இக்குற்றத்தின் கீழான திருட்டுகளில் மடிக்கணினிகள் திருட்டே அதிக அளவில் நடைபெறுகிறது. மடிக்கணினிகள் எளிதில் எடுத்துச் செல்லக்கூடியவை என்பதால் திருடப்படுவதும் எளிதாகவே நடைபெறுகிறது. தனிநபர்கள், பொது இடங்கள், நூலகங்கள் அல்லது பூட்டப்படாத வாகனங்களில் மடிக்கணினியை கவனக்குறைவாக தனியாக விட்டுச் செல்வதால் மடிக்கணினி திருடப்படுவதும் சாதாரணமாக நடக்கிறது. மேஜை கணினியில் ஹார்ட் டிஸ்க் எனும் வந்தட்டு, கணினி திரைகள், கணினி மையச் செயலகம், இணைய வசதி தரும் ரவுட்டர் எனும் திசைவி, கணினி ஒளிபரப்பி உள்ளிட்ட கணினியுடன் இணைக்கப்பட்டிருக்கும் பல்வேறு சாதனங்கள் திட்டமிட்டு திருடப்படும் செயல்களும் நடைபெறுகின்றன. இவை அனைத்தும் கணினி திருட்டு எனும் குற்றமாகவே கருதப்படுகிறது. மடிக்கணினி மற்றும் ஹார்ட்வேர் எனும் வந்தட்டு திருடப்படும் நிலையில் திருடியவர் கணினி தொழில்நுட்பம் அறிந்தவராக இருந்தால் அதில் சேமிக்கப்பட்டிருக்கும் பல்வேறு முக்கியமான தகவல்களை அறிந்து கொண்டு பல்வேறு மோசடிகளை செய்யக்கூடும். கணினி தொழில்நுட்பம் அறியாதவராக இருந்தால் அதனை குறைந்த விலைக்கு விற்பனை செய்து விடுவார். குறைந்த விலைக்கு அந்த கணினியை பெறுபவர் அதில் இருக்கும் தகவல்களை அறிந்து மோசடி செய்யக்கூடும் வாய்ப்பும் இருக்கிறது. நடைபெறாமல் இருக்க மடிக்கணினியை பொது இடங்களில் எந்நிலையிலும் கையில் எடுத்து செல்வது பாதுகாப்பானது. அலுவலகங்களில் பணிபுரிபவர்கள் மடிக்கணினியை தனியாக விட்டுச் செல்லக்கூடாது. அப்படி விட்டுச் செல்லும் வேளையில் லேப்டாப் ஆன்டி தெப்ட் கேபிள் லாக் எனும் கம்பிவட பூட்டு கொண்டு பூட்டிச் செல்வது பாதுகாப்பானது. மடிக்கணினியில் சேமிக்கப்படும் முக்கியமான தகவல்களை கிளவுட் கம்ப்யூட்டர் எனும் மேகக்கணினியில் அல்லது மற்றொரு கணினியில் பிரதி செய்து வைத்துக் கொள்வது கூடுதல் பாதுகாப்பானது. மடிக்கணினியின் மாடல் எனும் மாதிரி மற்றும் அதன் தொடர் எண் ஆகியவற்றை தனியாக குறித்து வைத்துக் கொள்வது புகார் அளிக்க வேண்டிய வேலைகளில் உதவும். மடிக்கணினி திருடப்பட்டு விட்டால் மின்னஞ்சல் கணக்கின் கடவுச்சொல், வங்கி மற்றும் சமூக ஊடக கணக்குகளின் கடவுச்சொற்கள் போன்றவற்றை உடனடியாக மாற்றிவிட வேண்டும். மடிக்கணினியில் வங்கி கடன் அட்டை அல்லது பற்று அட்டை விவரங்கள் இருந்தால் அதனை தவறாக பயன்படுத்தாதபடி வங்கியை தொடர்பு கொண்டு அதனை பயன்படுத்த முடியாதபடி முன்னெச்சரிக்கையாக தடுத்திட வேண்டும். மடிக்கணினியில் விண்டோஸ் இயங்குதளம் பயன்படுத்தப்பட்டிருந்தால் மைக்ரோசாப்ட் ஃபைண்ட் மை டிவைஸ் வழியாகவும், மேக் இயங்குதளம் பயன்படுத்தப்பட்டிருந்தால் ஆப்பிள் ஃபைண்ட் மை வழியாகவும் அதன் இருப்பிடத்தை கண்டறிந்து மீட்க முயற்சிக்கலாம் அல்லது அதனை திறக்க முடியாதபடி பூட்டச் செய்யலாம். மடிக்கணினி அல்லது கணினி பொருட்கள் திருடப்பட்டு விட்டால் தங்கள் பகுதிக்கான காவல் நிலையத்தில் மடிக்கணினியின் மாடலின் மாதிரி மற்றும் அதன் தொடர் எண் ஆகியவற்றை குறிப்பிட்டு முறையீடு செய்து நல்ல தீர்வினை பெறலாம்.
2: இதுவரை கேட்டோம் மாயவலை மீளவழி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருந்தார் இணைய தமிழ் ஆய்வாளரும் எழுத்தாளருமான தேனி மு. சுப்பிரமணி அவர்கள்.
0: கோடை பண்பலை நூறு பிள்ளைந்தில் ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை மீளவழி.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.

நிமிடங்கள். இதுவரை சகோதரிகளுடன் உற்சாகமாக பயணித்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய மகளிர் நேரம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற சகோதரிகளுக்கும் கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உணரும் வரை உண்மையும் ஒரு பொய்தான், உணரும் வரை உண்மையும் ஒரு பொய்தான், புரிகின்ற வரை வாழ்க்கையும் ஒரு புதிர்தான் என்று கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் பிரியதர்ஷினி.

0: கோடை பண்பலையில் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

இதய அறைகளை திறந்து இல்லறங்களில் நிறைந்து செவிகளில் கலந்து இன்பம் தர மடல் வழி கானங்களை மகிழ்வோடு தரும் இந்நேரம் கூடை பண்பலை நொறுப்புள்ளி ஐந்தின் நெஞ்சில் நிறைந்தவை.

ஒரு மணி இரண்டு நிமிடத்தில் ஒலிக்க வருகிறது முதல் பாடல். செல்வ மகள் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் கோவை கஞ்சப்பள்ளி மணியையர். 1967 கே வி ஸ்ரீனிவாஸ் இயக்கத்தில் வெளிவந்த இப்படத்திற்கு இசை அமைத்துள்ளார் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். பாலியின் தேனமுது வரிகளில் குயிலாக பாடும் குரல்கள் பி சுஷீலா, டி எம் சௌந்தரராஜன். மடல் எழுதி நான் இருந்தேன்னு மகிழ்விக்க இசை தர வேண்டும் என காத்திருக்கும் இதயங்களை இணைக்க தருகிறது பாடலை பண்பலை. ஒரு மணி மூன்று நிமிடத்தில் நெஞ்சில் நிறைந்தவையில்

நீங்கள் தேடும் இசை பூக்களை இடைவிடாமல் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சம் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இனி சாந்தி நிலையம் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் மதுரை வண்டியூர், சௌராஷ்டிராபுரம் சக்தி ஜனார்த்தனன், வெங்கடேஷ், சிவா, உபேந்திரன், ஸ்ரீதேவி, பவஷ்யா. நெஞ்சினில் துணிவிருந்தால் தூரம் ஓர் எல்லை.

இல்லை என வரிகளை வார்த்தவர் கவியரசர் கண்ணதாசன். மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். இசையில் பூமியில் உள்ளவரை ஒலிக்கும் குரல் டி எம் சௌந்தரராஜன். 1969 வெளிவந்த இப்படத்தை இயக்கியவர் ஜி எஸ் மணி. அவரவர் எண்ணங்களை பொறுத்தே அனைத்தும் என சொல்லி வானத்தில் வசித்த நினைவுகளோடு பறக்க பாடலோடு இணைவோமா பண்பலையில் நெஞ்சில் நிறைந்தவையில்

0: பார்க்க பாத்தீங்களா? நம்ம வீட்டு பிள்ளைங்க மாதிரி இருக்க டீச்சர் அம்மா கூட இருக்காங்க. பார்த்த என்ன இருந்தாலும் நீங்க டீச்சர் அம்மாக்கு உள்ள இடம் கொடுத்துருக்க கூடாது.
1: சரி வா போலாம்.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985

0: விற்பனை
1: ரெடிமேட் ஆடைகளுக்கு ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
2: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா இல்ல? ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.

0: சென்னை பண்பலையில் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவையில்.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
0: நான்கு நிமிடத்தில் நெஞ்சில் நிறைந்தவையில் இனி பாசவலை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க வருகிறது. பரமத்தி வேலூர் ராஜு, திலகராஜு, சிவானி, காவ்யா, அதன்யா இவர்களுக்காக. இன்ப நிலையை இதயத்தில் விதைக்கும் குரல் CS ஜெயராமன், மருத காசியின் மனம் தொடும் வரிகளில் மெல்லிசை மன்னர்கள் MS விஸ்வநாதன், TK ராமமூர்த்தியின் இசையில் 1956 வெளிவந்த இப்படத்தை இயக்கியுள்ளார் AS நாகராஜன். பண்பலையின் பாடல் அலைகளோடு இணைந்திருக்கும் பாச அலைகளுக்காக பரிசாக வருகிறது பாடல். 1:15 கோடை பண்பலையின் நெஞ்சில் நிறைந்தவையில்

வணக்கம், நான் பாடகி நித்யஸ்ரீ மகாதேவன் பேசுறேன். கலை சேவை புரிந்து கொண்டிருக்கும் கோடை பண்பலை 100.5 எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
5: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
4: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
5: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
4: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
5: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
4: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பண்ட அரசியல சமைச்சாதான் இருக்கும். சாமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
9: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அனில் பாஸ்தா. மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

இசை ஜீவன்களை இதைய வைத்துக் கொண்டிருக்கும் கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவையில் இனி காக்கும் கரங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க வருகிறது. ராமேஸ்வரம் யமனேஸ்வரம் ஜெயந்தலால் செஞ்சு லக்ஷ்மி வெங்கடாட்சலம் துளசி அம்மாள் ராஜேஸ்வர ராவ் நகலாதேவி ஸ்ரீராம் ரோஷினி. ஏசி திருலோகச்சந்தர் இயக்கத்தில் 1965 வெளிவந்த இப்படத்திற்கு சுகுமான இசை தந்தவர் ஆர் சுதர்சனம் கண்ணதாசரின் காதல் வரிகளில் செவ்வாய் திறந்து செந்தமிழை இனிக்க தரும் குரல்கள் டி எம் சௌந்தரராஜன் பி சுஷீலா. மதிய பொழுது என்றும் நினைவோடு என நெஞ்சம் நிறைக்க வருகிறது பாடல் 1:23.

ஆழமான நீரும் மனதோடு தாளாட்டி கொண்டிருக்கும் இந்நீரும் கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் கவரிமான் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் திண்டுக்கல் பாரதிபுரம், மூர்த்தி, நாகஜோதி, செந்தில், தேவிகா, பாலாஜி, சாந்தி. பஞ்ச அருணாச்சலத்தின் பாசத்தை இணைக்கும் வரிகளில் இசை ஞானி இளையராஜாவின் இசையில் பூ போல மணக்கும் குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம். 1979 வெளிவந்த இப்படத்தை இயக்கியவர் எஸ்பி முத்துராமன். காற்றலையோடு கலந்திருக்கும் உறவுகளை தாளாட்ட வருகிறது கானம் 1:27.

0: கோடை பந்தொழியில் இதுவரை ரசித்தோ தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசிதான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன், எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமா வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது, தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

மதிய வேளையை கூட இசையால் புதிய காலையாக தந்து கொண்டிருக்கும் பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நீஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இனி மன்னவன் வந்தானடி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க வருகிறது. அருப்புக்கோட்டை கோட்டை பிள்ளையார் கோவில் தெரு, ஜெய் கணேஷ், கோமதி, அபிநயா, கூச்சாலலிங்கம், தெய்வ சிகாமணி. கவியரசர் கண்ணதாசரின் அமுத வரிகளில் மல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனின் தித்திக்கும் இசையில் இதயத்தை தாளாட்டும் இனிய குரல் டி எம் சௌந்தர

இளையராஜன். 1975 வெளிவந்த இப்படத்தை இயக்கியவர் பி. மாதவன். சொர்க்கத்தில் கட்டப்பட்ட தொட்டில் சொந்தமாகிறது செவியோரம் பண்பலையின் பாடலோடு.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சர்க்கிள் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு up to 60% offer.
7: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும்.

0: முழுவதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
1: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
0: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
3: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
2: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒழித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில்

0: இசை.
1: இசை பாடு நீ
0: மழை.
2: மழை கவிதை கொண்டு வருது யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
3: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
3: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
3: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்,
3: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம்,
3: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.

7:41 இனி தாராபுரம், காமராஜபுரம், மகேஸ்வரி, கனிஷ்கா, கார்னிகா, முனியப்பன், தண்டபாணி இவர்களுக்காக ஒலிக்க வருகிறது ராணி சம்யுக்தா திரைப்படத்திலிருந்து பாடல். திரை இசை திலகம், கே வி மகாதேவனின் மனு முருகும் இசையில் டி யோகானந்த் இயக்கத்தில் படம் திரைக்கு வந்த ஆண்டு 1962. கண்ணதாசரின் காதல் வரிகளுக்கு கனியும் குரலால் இன்பம் சேர்த்தவர்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா. இசை பூச்சூடை வேளையில் இனிக்க தருகிறது பாடலை பண்பலை 1:42.

நெஞ்சில் நிறைந்தவையில் இனிமான பந்தல் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க வருகிறது. பூந்தண்டலம் புண்ணிய கோட்டி உமா தமிழினி இமை இவர்களுக்காக. மெல்லிசை மன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் டி கே ராமமூர்த்தியின் இசையில் கவிஞர் கண்ணதாசரின் வரிகளில் ரகசியம் சொல்லும் குரல் பி சுஷீலா. 1954 வெளிவந்த இப்படத்தை இயக்கியுள்ளார் வி என் ரெட்டி. பாடலை கேட்ட உங்களுக்காக மட்டுமல்ல கேட்டுக்கொண்டிருக்கும் இதயங்களுக்காகவும் ஒலிக்க வருகிறது பாடல். கோடை பண்பலையின் நெஞ்சில் நிறைந்தவையில் 1:46

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்,

50 நிமிடத்தில் நெஞ்சில் நிறைந்தவையில் இனி உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். தென்காசி சுப்பலாபுரம் குணசேகரன், மாரியம்மாள், பாரதி, ஜெய்சங்கர், சிவசந்தியா. எம் ஜி ராமச்சந்திரன் இயக்கத்தில் 1973 வெளிவந்த இப்படத்திற்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், வாலியின் வசந்த வரிகளில் தங்கமென மின்னும் குரல் தந்தவர்கள் கே ஜே யேசுதாஸ், பி சுஷீலா. இசை தோணியில் தவிழ்ந்து வந்து இள்ளம் சேர்கிறது பாடல் நெஞ்சில் நிறைந்தவையில்.

1:54 கோடி பண்பலையின் நெஞ்சில் நிறைந்தவையில் நிறைவாக நேயர் விருப்ப கானமாக ஒலிக்க வருகிறது புதிய பறவை திரைப்படத்திலிருந்து பாடல். விரும்பி கேட்டிருக்கிறார்கள் கொடைக்கானல் லேக் ரோடு செல்லையா, ஷகீலா பானு, மகபுஜான், நஜீபா, சாதிக் பாக்ஷா. 1964 வெளிவந்த இப்படத்திற்கு இயக்கம் டாடா மிராசி, மெல்லிசை மன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தியின் இசையில் கண்ணதாசரின் காதலை கூறும் வரிகளில் பாடாமல் பாடும் குரல் பி சுஷீலா. உன்னை ஒன்று கேட்பேன், பாடல் தர வேண்டும் என காத்திருக்கும் இதயங்களுக்காக கானம் வருகிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவையில் 1:55

அன்பு நெஞ்சங்களின் ஆசை கீதங்களை தந்த மகிழ்வில் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகிறேன். நான் சுகன்யா மாத்தாண்ட பூபதி. நன்றி, வணக்கம் நேர்களே. இனி உங்கள் கூட பண்பலை 100.5 தொடர்கிறது நிகழ்ச்சி. இணைந்திருங்கள் இசையோடு.

ரிப்பப்பரிபா. ஆம், இது இசையின் நீர்வீழ்ச்சி. கேட்டாலே ஈடில்லா மகிழ்ச்சி. இது நம்ம கோடை பண்பலை 100.5.

இனிய வணக்கம் நேயர்களே. நம் கோடை பண்பலையின் 100.5 ஆட்டம் போட வைக்கும் அதிரடியான கானங்களோடு டோல் தமாக்கா தூன்.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 ORG.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
3: கவுன்சிலிங் கோட் 2610.

இன்று 8 மணிக்கு நம் கோடைப்பண்பலை 100.5 இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் சொல்லுக்குள் சொல் கக்கப்போ விளையாட்டுக்களை நம்ம குழந்தை செல்வங்கள் விளையாட வரலாம்.

0: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு
1: முதலாம் ஆண்டில் இருந்து முறையான மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை. வருடந்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை. தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2,500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
3: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
6: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணித்துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
5: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
6: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
5: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
7: கோடை பண்

0: மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்தூரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: இணைந்து வழங்குவோர்
2: நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
3: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
4: எங்க செலக்சன் சரி?
5: கவுன்சிலிங் கோட் 2612.
0: இன்று மாலை 4:30 பூமாக்ஸ் வணிகங்கள் ஜெட்டிகள் ராயர்கள் வழங்கும் வண்ணத்தூரிகை.
6: பூமாக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமாக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் நம் கோடை பண்பலையின் 100.5 டோல் தமாக்கா தோல் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் அமளி. நன்றி நேர்களே. இனி நம் கோடை பண்பலையின் 100.5 உயிரெழுத்து. அதற்கு முன்பாய் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக இரு அவைகளின் நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அவையின் கண்ணியத்தை காக்கும் வகையில் பணியாற்ற வேண்டும் என்று மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் ஆக்கப்பூர்வமாக நடைபெறுவது நாட்டின் வளர்ச்சிக்கு உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். செஸ் விளையாட்டுப் போட்டியில் இளைய தலைமுறையினர் ஆர்வத்துடன் பங்கேற்று நாட்டிற்கு பெருமை சேர்த்திட வேண்டும் என்றும் இதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழக அரசு வழங்கும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழகத்தில் சிறு குறு தொழில்துறை சார்பில் வருவாயை பெருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருப்பது கண்டனத்திற்குரியது என்று அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். மின்வாரியத்தில் ஊழல் முறைகேடுகள் நடைபெறுவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. மின் கணக்கீட்டு முறையில் குறைபாடுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை களைய தேவையான நடவடிக்கைகளை மின்வாரியம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமமுக கூறியுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜோர்டனின் அம்மானில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் இரண்டு வெள்ளி நான்கு வெண்கல பதக்கங்களை வென்றது. கொழும்பில் இன்று தொடங்கிய இலங்கைக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் மூன்று விக்கெட் இழப்புக்கு 122 ரன் எடுத்திருந்த நிலையில் மழை காரணமாக ஆட்டம் தடைபட்டுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டி கனடாவில் இன்று தொடங்குகிறது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி எஸ்டோனியாவில் இன்று தொடங்கியது. ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டி மஸ்கட்டில் இன்று தொடங்கியது. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் நான்காவது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி இரண்டாவது இடத்தில் உள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேயர்களின் மனதில் ஒலிக்கும் இசையை அவர்களின் உன்னத தெரிவாலும் அவற்றின் இனிய கருத்துக்களாலும் மனதை மகிழ்விக்கும் பாடல்களை கேட்கும் நேரமாக நம் கொடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியினை தாய்மை என்ற கருப்பொருளோடு அலங்கரிக்கிறார் தென்காசி மாவட்டம் சுப்புலாபுரம் ஜெபாமணி அவர்கள். அவரின் கடிதத்தின் தொடக்கம் இவ்வாறாக: கோடை பண்பலை 100.5 அன்பு வணக்கம். என் பெயர் ஜெபாமணி.

நான் அழகு நிலையம் வைத்து நடத்தி வருகிறேன். எனது பெற்றோர் நெசவு தொழில் செய்து வருகிறார்கள். தறியில் ஓடும் நாடாப்போல் எங்கள் தறிக்கூடத்தில் கோடை பண்பலை 100.5 ஒழித்துக் கொண்டே இருக்கும். முதல் பாடலுக்கான விளக்கம் இதோ. ஆடியிலே பெருக்கெடுக்கும் காவிரி போல் அன்னை அவள் முகத்தை காணப்போகிறோம் என்ற சந்தோஷம் உலகமே உள்ளங்கையில் வந்தாற்போல் ஒரு உற்சாகம் இந்த பாடல் நாயகனுக்கு.

இணைந்திருக்கிறோம் கொடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. பண்பலை சொல்லும் நேரம் 3:08. தான் கஷ்டப்பட்டாலும் தன் மகன் மேன்மையாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு கிராமத்து தாயின் மனநிலையை கவிஞர் அழகாக கூறியிருக்கிறார்.

0: எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், ஏவிஎம் போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
5: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
8: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
7: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
8: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
7: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
9: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
10: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
11: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
12: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
11: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
10: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
13: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்தூரிகை.
14: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
13: இணைந்து வழங்குவோர்
15: நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
16: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
17: எங்க செலக்ஷன் சரி.
10: கவுன்சிலிங் கோட் 2612.
13: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் வணிகங்கள் ஜெட்டிகள் வழங்கும் வண்ணத்தூரிகை.
18: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

அன்னையின் அன்பையும் அரவணைப்பையும் பேசும் இனிய பாடலுடன் இணைந்திருக்கிறோம் நம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்த நிகழ்ச்சியில். நேரம் 3:17.

மனிதன் வாழ்க்கையில் எத்தனை உறவுகள் இருந்தாலும் அவன் வாழ்க்கையில் ஈடு செய்ய முடியாத ஒரே உறவு என்றால் அது அம்மா உறவுதான். அப்படிப்பட்ட அம்மாவை பிரிந்து வாடும் பிள்ளையின் குரல் இது.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345. கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்தூரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: இணைந்து வழங்குவோர்
6: நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
7: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
8: எங்க செலக்ஷன் சரி?
9: கவுன்சிலிங் கோட் 2612.
4: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் வணிகர் ஜெட்டிகள்
10: வழங்கும்
11: அனில் பாஸ்தா. மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, ராசிபுரம், முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

மனம் நிகிலும் தாய்மை என்ற கருப்பொருளுடன் இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரிக்கிறார் தென்காசி மாவட்டம் சுப்லாபுரம் ஜெபாமணி அவர்கள். நேரம் 3:24.

நாம் தலைவணங்கி கும்பிடுவதற்கு இந்த உலகில் 100 சாமிகள் இருக்கலாம். ஆனால் நம் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு ஒரே ஒரு தெய்வம்தான் காரணமாய் இருக்க முடியும். அவரவர் அம்மா மட்டுமே. எனது வாழ்வின் அர்த்தமாகிய என் அம்மாவிற்கும் அனைத்து அம்மாக்களுக்கும் இந்த பாடலை அர்ப்பணம் செய்கிறேன்.

இணைந்திருக்கிறோம் நம் கொடைப்பண்பலை நுறுப்புள்ளி ஐந்தில் உயிரெழுத்து. தமிழுக்கு அமுதென்று பெயர் என்றார் பாவேந்தர் பாரதிதாசன். அப்படிப்பட்ட அமுத தமிழில் குழந்தை அம்மா என்று சொல்லும்போது ஒரு தாய்க்குதான் மனதில் எத்தனை எத்தனை சந்தோஷம்!

தாயின் தியாகத்தையும் அளவற்ற பாசத்தையும் நினைவூட்டும் நேரமாக நம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியினை அலங்கரிக்கிறார் தென்காசி மாவட்டம் சுப்புலாபுரம் ஜெபாமணி அவர்கள். தாலாட்டி என்றாலே அம்மா ஆனவள் குழந்தைக்கு பாடுவது என்றுதான் பொதுவாக கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த பாடலில் ஒரு மகன் தன் அம்மாவிற்கு பாடும் தாலாட்டு என்னை மறந்து இந்த பாடலால் ஈர்க்கப்பட்டேன். நீங்களும் சற்றே மெய்மறங்கள் இந்த பாடலை கேட்டு.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
5: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணித்துளி மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
4: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
5: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
4: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
6: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்தூரிகை.
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: இணைந்து வழங்குவோர்
8: நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
9: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
10: எங்க செலக்சன் சரி.
11: கவுன்சிலிங் கோட் 2612.
6: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் வணிகர் ஜெட்டிகள்
12: வழங்கும்
6: நிறம். 3:38. அன்னையின் அன்பு கலந்த இனிய பாடல்களையும் பின்னி பிணைந்த நினைவுகளுடன் ரசித்து கொண்டிருக்கிறோம் நம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில். ஒரு தாயின் அன்பிலும் அரவணைப்பிலும் இருக்கும் பிள்ளை

0: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்த்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
1: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்துரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: இணைந்து வழங்குவோர்
5: நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்,
6: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
7: எங்க செலக்சன் சரி?
1: கவுன்சிலிங் கோட் 2610.
3: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் வணிகர்கள் ஜெட்டிகள்
8: வழங்கும்
9: பாட்டும்.

0: போதா
1: மல்கட்டு களம்
0: அல்லது
1: மல்யுத்த களம்
0: அல்லது
1: களம்
0: அல்லது
1: களரி
0: அல்லது
1: உடும்பு
0: கோதா
1: மல்கட்டும் களம்.

0: போதா
1: மல்கட்டு களம்
0: அல்லது
1: மல்யுத்த களம்
0: அல்லது
1: களம்
0: அல்லது
1: களரி
0: அல்லது
1: உடும்பு
0: கோதா
1: மல்கட்டும்.

0: உங்க சவுடால் தனமும் சண்டியர் தனமும் நல்லா தாண்டா இருக்கு பகுமானக்காரங்களா, ஆனா பாட்டு தாண்டா உப்பு இல்லாத ஊருக்கு அங்கனக்க சப்புன்னு போய்கிட்டு இருக்கு. அடிக்க சொல்றாங்க நெய்யண்டி மேலத்தை.
1: ஏய் ஆட்டி கட்டி இறக்கி கட்டி ஆட்டத்துல பழத்து கட்டி தோல் ரெண்டு.

தாயின் தியாகத்தையும் அளவற்ற பாசத்தையும் நினைவூட்டும் நேரமாக நம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. நேரம் 3:47. இன்றைய நிகழ்ச்சியினை அலங்கரிக்கிறார் தென்காசி மாவட்டம் சுப்புலாபுரம் ஜெபாமணி அவர்கள். மனிதனாக பிறந்த யாவரும் வணங்கும் முதல் தெய்வம் நம் பெற்றோர்கள்தான் என்கிறது மதங்கள் அனைத்தும். தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை. பெற்றோர்களை கணம் பண்ணுங்கள், தாயின் காலடியில்தான் சொர்க்கம் இருக்கிறது.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்தூரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: இணைந்து வழங்குவோர்
6: நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
7: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
8: எங்க செலக்ஷன் சரி?
9: கவுன்சிலிங் கோட் 2612.
4: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள்
10: வழங்கும் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னவர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

அன்னையின் அன்பையும் அரவணைப்பையும் பேசும் இனிய பாடலுடன் இணைந்திருக்கிறோம் நம் கொடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில். நேரம் பிற்பகல் 3:52.

இந்த பாடலை கேட்கும்போது என் தாயே வந்து நான் செய்யும் காரியத்தில் ஜெயம் கிடைக்க வேண்டும் என ஆசி கூறி வழி அனுப்பி வைப்பது போல் இருக்கும். கண்ணதாசன் அவர்களின் கவிவரியில் கே.பி. சுந்தராம்பாள் அவர்களின் கம்பீரமான குரலில் இந்த பாடலை கேட்க விரும்புகிறேன்.

நம் முதல் ஆசிரியரும் முதல் தோழியும் முதல் தெய்வமும் அம்மா. உலகம் முழுவதும் தேடினாலும் அம்மாவின் அன்புக்கு ஈடாக எதுவும் இல்லை. அம்மாவின் அன்பு வார்த்தைகளால் அளவிட முடியாத ஓர் அமைதியான சக்தி. அந்த உணர்வினை இசையோடு வழங்கி நிறைவுக்கு வருகிறது இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை தாய்மை என்ற கருப்பொருளோடு அலங்கரித்திருந்தார் தென்காசி மாவட்டம் சுப்லாபுரம் ஜெபாமணி அவர்கள். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் பிரியதர்ஷினி.

0: இனி நம் கோடை பண்பலை 100.5 நாம் ரசிக்க அனில் பாஸ்தா தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிரான் அரிசி மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் வண்ணத்தூர்கே. நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: காரணமாக இரு அவைகளின் நடவடிக்கைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அவையின் கண்ணியத்தை காக்கும் வகையில் பணியாற்ற வேண்டும் என்று மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் ஆக்கப்பூர்வமாக நடைபெறுவது நாட்டின் வளர்ச்சிக்கு உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் நீர்வளத்துறையின் செயல்பாடுகள் குறித்து இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் சிறு குறு தொழில்துறை சார்பில் வருவாயை பெருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருப்பது கண்டனத்திற்குரியது என்று அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். மின்வாரியத்தில் ஊழல் முறைகேடுகள் நடைபெறுவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. மின் கணக்கீட்டு முறையில் குறைபாடுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை களைய தேவையான நடவடிக்கைகளை மின்வாரியம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமமுக கூறியுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜோர்டன் அம்மானில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. கொழும்பில் இன்று தொடங்கிய இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 152 ரன் எடுத்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டி கனடாவில் இன்று தொடங்குகிறது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி சீனாவின் ஹாங்ஷுவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் 36 பேர் இதில் பங்கேற்கின்றனர். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டி மஸ்கட்டில் இன்று தொடங்கியது. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி 2வது இடத்தில் உள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: அதாகப்பட்டதே கொளுத்தும் கோடை வெயிலிலே சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க கேளு.

0: அதேதான் அதேதான்.
1: வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
4: கவுன்சிலிங் கோட் 2610.
1: வழங்கும் வண்ணத்தூரிகை
2: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
5: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
6: எங்க செலக்ஷன் சரி?
4: கவுன்சிலிங் கோட் 2612.
5: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி? சோ நோ வரி.
4: பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். Counseling code 2612. Contact 8939 808574.

0: இதம் தரும் மாலை பொழுதில் தினமும் புலரும் வண்ணத்துரிகை இன்று சுவாரஸ்யமான கேள்விகள் மற்றும் பதில்களோடு உற்சாகமுடன் பயணிக்கும் நேரமாக நம் கோடை பண்பலை நுறுப்புலி ஐந்தில் பாட்டுக்குள் பதில். நிகழ்ச்சியில் பங்கேற்க அறிமுகங்கள் அழைக்கலாம் 24 24 24 மகளிர் அழைக்கலாம் 24 24 29 மற்ற அனைத்து நேயர்களும் அழைக்கலாம் 24 24 26 மற்றும் 290 333 என்ற எண்களில். முன் இணைப்பிற்கு 045 42 இணைத்து நிகழ்ச்சியில் உங்களோடு பிரியதர்ஷினி,
1: கொடுமுடி ரகுநாதன். மாலை வணக்கம் நேர்களே.
0: மாலை வணக்கம் நேர்களே.
1: பிரியதர்ஷினி, என்ன ஒரு மழை பெஞ்சிட்டு இருக்கு வெளியில
0: பார்க்கும் போது அதிசயத்தை பார்க்கிற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கே அதிசயத்தை பார்க்க மாதிரி இருந்துச்சுன்னா நாங்களும் என்ன பண்ணுவோம் சொல்லுங்க. நீங்க மழையிலேயே இருக்கீங்களா? மழையிலேயே இருக்கிறீங்க, ரெண்டுலேயே இருக்கீங்க தான். நீங்க இரண்டுலயுமே இருந்தாலுமே மழை வந்து ஒரு வாராத விருந்தாளியா வந்திருக்கு.
1: பாட்டுக்குள் பதில் வண்ணத்துரிகளை வந்து பாட்டுக்குள் பதில் இன்னைக்கு நிறைய க்வெஸ்சன் எடுத்திருந்திருக்கோம் நாம கேள்வியில. பாட்டுக்குள்ளேயே பதில் இருக்குது. கண்டுபிடிச்சிருவாங்க நேயர்கள். முதல் பாடல் அவங்களுக்காக வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
2: தேனியிலிருந்து
1: பாடல் வருகிறது, அந்த பாட்டுல வந்து பதில் இருக்கும், கண்டுபிடிங்க பாப்போம்.

0: மா பாடல் கேட்டிங்களா?
1: கேட்டேன்ப்பா.
0: சரிங்கம்மா, உங்களுக்கான கேள்வி, வாவுசி துறைமுக ஆணையம் அமைந்துள்ள மாவட்டம் எது?
1: தூத்துக்குடி.
0: தூத்துக்குடி.
2: பாருங்க, நீங்க வாவுசின்னு சொன்னாவே அப்புறம் நினைத்து ஊத்திட்டு சொல்லுவாங்க.
0: நீங்க வேமா சொல்லிக்கிற
2: வேணாம், வேற ஒரு, அதாவது நம்ம வேற விதமா போய் அவங்களை கேட்டிருக்கலாம். இல்ல முத்துநகரம் கேட்டிருந்தா கூட
0: முதல் நேயர்ன்றனால எளிமையா கேட்கலாம்.
1: தூத்துக்குடி
2: தானே? நிறைய கேள்விகள் இருக்குது, கண்டிப்பா மாத்தி மாத்தி இருந்தா இனிமே கேட்கணும்னு நினைக்கிறேன். முதல் நேயரே, முதல் வெற்றியாளர் அவங்க வந்துட்டாங்க. என்ன பாடல் கேட்கலாமா?
1: எனக்கு கிள்ளிப்பட்டது
2: சூரத்தை கேட்கலாமா? நன்றிம்மா.
1: Thank you.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
7: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
6: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
7: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
6: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
7: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
6: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
8: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
9: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
10: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
9: எப்படிமா?
10: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
9: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
11: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
12: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
11: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
12: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
11: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
13: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங்

0: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி பிளேஸ்மெண்ட் அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங் கோட் 2610.
2: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஆட்டோனமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
3: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஆட்டோனமஸ் நாமக்கல், கவுன்சிலிங் கோட் 2610, காண்டாக்ட் 8939808574.
4: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
5: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
4: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
6: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
7: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
8: அனில் பாஸ்தா,
7: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
9: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
8: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
7: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
8: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஆட்டோனமஸ்.
2: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஆட்டோனமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
3: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஆட்டோனமஸ் நாமக்கல், கவுன்சிலிங் கோட் 2610, காண்டாக்ட் 8939808574.
10: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்து கொண்டிருக்கிறோம். வண்ண தூரிகையில் பாட்டுக்குள் பதில். பிரியதர்ஷினி, முதல்ல நாம் ஒரு கேள்வி கேட்டோம். அதாவது வாவசி சிதம்பரனார் துறைமுகம் ஆணையம் அமைந்துள்ள மாவட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டோம். உடனே அவங்க வந்து சொல்லிட்டாங்க, நம்ம தேனியிலிருந்து சொல்லிட்டாங்க. இனி அடுத்ததாக நம்ம ஒரு கொஸ்டின் கேட்க போகிறோம், எப்படி சொல்லிடுவாங்கன்னு பார்ப்போம். சரியா?
11: சரிங்க.
10: எந்த மாதிரி கேள்வி அப்படிங்கிறத பாடலை தெரிஞ்சுக்கலாம். அடுத்துக்கு முன்னாடி நம்ம நேயரை
11: சந்திச்சிருக்கலாம்.
10: வணக்கம்.
12: வணக்கம் சகோதர சகோதரிகளுக்கு.
10: வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
12: மதுரை மாவட்டம்.
10: ம்,
12: சேருவப்பட்டி. மலர்மணி.
10: மலர்
12: மலர்மணி
10: மலர்மணி.
12: ஆமாம்
10: அம்மா, உங்களுக்கான பாடல் வருது, கேட்கலாமா?
12: ஆ கேட்கலாம் சார்.
10: கேளுங்க.

0: பிரியதர்ஷினி, பாடல் கேட்க எவ்வளோ இனிமையாக இருக்கு பாருங்க. இப்போ அதே நேரத்தில் அவங்கள கேள்வியும் கேட்டலாம்.
1: நேரும் பதில் இனிமையாக சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும்.
0: கண்டிப்பாக சொல்லிடுவாங்க, கண்டிப்பாக சொல்லிடுவாங்க. பாருங்க
1: மா, லைன்ல இருக்கீங்களா?
0: உங்களுக்கான கேள்விமா,
1: நல் எனும் அடைமொழி பெற்ற நூல்.
0: நல் எனும் அடைமொழி பெற்ற நூல் எது அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த பாடல நேரடியாக வருது. நல் என்னும் அடைமொழி பெற்ற நூல். இல்லையம்மா, ரொம்ப நன்றி. அடுத்த நேர சந்திக்கலாம். அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: பேர் சொல்லுங்க.
2: அயன்கடை குபேந்திரன்.
0: அயன்கடை குபேந்திரன், ஐயா பாடல்

கேட்டிங்களா இதுக்கு முன்னாடி? போ இல்ல, அதெல்லாம் கொஞ்சம் வெளிநாடு போயிட்டோம். இப்போ இதுக்கு முன்னாடி வந்த பாடல் கேட்டிங்களா? சரி, அந்த பாடல்ல நல் எனும் அடைமொழி பெற்ற நூல் பெயர் என்ன அப்படின்னு வரும், கேளுங்க பாடல்.

0: கேட்டிங்களா?
1: இலக்கணம்
0: இலக்கணம் இல்லை, அந்த பாடல் நேரடியாக வருது, உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த நேரில் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: குளித்தலை பாக்கியாங்க சார்.
0: குளித்தலை பாக்கியா, அந்த பாடல் கேட்டிங்களா நீங்க?
2: இன்னொரு
0: முறையா? எத்தனை தடவை? மூணு தடவை வந்துருச்சு இதோட பாடல். இல்லையே பிரியதர்ஷினி?
3: ஆமாங்கண்ணா.

0: கேட்டிங்களா?
1: நற்றினை சார்.
0: நற்றினை சொல்லலை, சொல்லிடுவாங்க. சொல்லலை.
2: எப்படிம்மா கண்டுபிடிச்சிங்க?
0: பாடல இலக்கணம் சொல்லிட்டாங்க, திருக்குறள் சொல்லிட்டாங்க, அப்புறம் வேற
2: என்ன?
0: நற்றினை மட்டும்தான். அதனால சரி, நிகழ்ச்சியில் என்ன பால் கேட்கலாங்க? சரி கேட்கலாம், ஒரு விளம்பர இடைவெளி தொடர்ந்து கேட்கலாம். நன்றி.
3: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் புட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
4: ஹாய்ச்சாம், நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்பட ஏதோ இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
5: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
6: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
7: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
6: எப்படிமா?
7: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி இல்ல, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
6: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
8: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
11: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
12: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
13: PGP College of Engineering and Technology Autonomous நாமக்கல்.
14: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
15: எங்க செலக்ஷன் சரி?
16: கவுன்சிலிங் கோட் 2612.
17: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, ஆஃபர் ரகம், காம்போ பேக், அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.

0: ரெடிமேட் ஆடைகளுக்கு ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
1: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வர தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.

0: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம்.
1: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்று மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
6: கவுன்சிலிங் கோட் 2610.
0: வழங்கிய வண்ணத்துரிகை
1: இணைந்து வழங்கியோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
7: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
8: எங்க செலக்ஷன் சரி?
6: கவுன்சிலிங் கோட் 2612.
7: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி? சோ நோ வரி.
6: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.

0: கோடை பண்பலை 100.5 இனியும் நாம் தொடர்ந்து கேட்க பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
4: ஆடைகளின் புதை அடையாளமான மேக்னா சில்க்ஸ் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
0: வழங்கும் வண்ணத்துரிகை.
5: கொடை பண்பலை 100.5 வண்ணத்துரிகையில் பாட்டுக்குள் பதில். பிரியதர்ஷினி, நிறைய கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கோம். சொல்லிட்டே, அதாவது கேட்ட உடனே சொல்லிடுறாங்க.
6: ஆமா,
5: என்ன பண்ணலாம்?
6: கோட்டெல்லாம் அழிங்க, நம்ம முதலிருந்து வரலாம். ஆமா,
5: முதலிருந்தே வந்துருவோம்.
6: ஆமா, முதலிருந்தே
5: வேண்டாம், எல்லா கோட்டையும் அழிங்க.
6: ஆமாங்க.
5: சரி பிரியதர்ஷினி, வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நம்ம ஈஸியான கேள்வி இப்போ கேட்க போறோம், சரியா? இப்போ யார் வரான்னு பார்த்தலாம். வணக்கம். காரைக்குடி
7: காரைக்குடி சாமிநாதன்.
5: சாமிநாதன்
7: சொல்லுங்க சார்.
5: ஐயா, உங்களுக்கான பாடல் வருது, கேட்கலாமா?
7: கேட்கலாம், போடுங்க.
5: நன்றிங்க, கேளுங்க.

0: பிரியதர்ஷினி, இந்த பாட்டில் நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்க போகிறீங்க, என்ன கேள்வி கேட்க போகிறீங்க?
1: இதுக்கும் ஒரு கேள்வி இருக்குது.
0: அப்படியா?
1: அவர்கிட்டயே கேட்டுருவோம்.
0: கேளுங்க.
1: உலகின் மிக வேகமாக வளரும் தாவரம் எது?
0: ஐயா
2: சாமியா, ஐயா ஒரு முறை போடலாமா சார், அந்த பாட்டு சரியாக கேட்கல.
0: இல்லை, ஒரு முறை தான், ஒரு முறை தான், ஒரு முறை. நிறைய இடங்களில் வருது இல்லை, நீங்கள் உடனே கேட்டீங்கன்னா
2: சொல்லிடுறீங்க.
0: சரியாக கேட்கலையா? சரி, உங்களுக்காக ஒரு முறை கேளுங்க.

0: பிரியதர்ஷினி கண்டிப்பாக சொல்லிடுவார் பாருங்களேன்.
1: கைகாட்டி மரங்களா சார்?
0: எதுங்க
1: கைகாட்டி மரங்களா?
0: கைகாட்டி மரம் இல்லை இல்லைங்க. முயற்சிக்கு வாழ்த்துக்கள், நன்றிங்க.
2: நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
3: வணக்கம் மேடம், கரூர்ல இருந்து சுதா தங்கப்பன்.
0: சுதா தங்கப்பன், அம்மா இதுக்கு இந்த பாடல் கேட்டீங்களா முன்னாடி போன பாடல?
3: மூங்கில் தரங்க சார்.
0: மூங்கில்?
3: ஆமாங்க சார்.
0: சரியா சொல்லிட்டீங்க. ஏன்னா ஏன்னா அது அந்த பாடல வர்றது மூங்கில் மட்டும்தான் வருது, வேற எதுவுமே இல்லை. அதனால கண்டுபிடிச்சிட்டாங்க நினைக்கிறேன் இல்லையா? அப்படிதானுங்க.
3: இல்லைங்க சார், கேட்டோம் ஒரு தடவை ரெண்டு தடவை கேட்டோம்.
0: சரி சரி சரி, முயற்சிக்கு வாழ்த்துங்கம்மா. நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
3: மிஸ்டர் பாரத்ல இருந்து பச்சை மிளகாய் காரம் இல்லை அந்த பாடல்
0: கேட்கலாமா? ஒரு விளம்பர இடைவெளி தொடர்ந்து. சரிங்க, நன்றிங்க.
4: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
6: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
5: அனில் சோயா சங்க்ஸ்.
7: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
8: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
7: இது எதுக்கு?
8: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
7: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
9: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
10: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
11: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
10: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
11: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
10: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
11: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
12: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை. தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
13: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
14: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
13: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
14: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
13: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
15: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.

0: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மென்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
4: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்கள்.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
6: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
4: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ண துரிகை.
8: நேரம் 4:44. இணைந்திருக்கிறோம் கொடை பண்பலை 100.5 வண்ணத்தூரிகை. இன்றைய வண்ணத்தூரிகை பாட்டுக்குள் பதிலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது.
9: பாட்டுக்குள் பதிலில் வந்து நேயர்கள் வந்து நிறையா பதில் சொல்லிட்டே இருக்காங்க கேட்ட கேள்விகளுக்கு. இப்போ நமக்கு சொல்ல முடியாத ஒரு

0: இனிமே நீங்க கேட்கணும்னா கடல்லையே இல்ல அப்படின்ற
1: அப்படியா? சரி, இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்போம், கண்டிப்பா வந்து தேடி பிடிச்சி சொல்லிடுவாங்க. கப்பல்ல போயாவது தேடி பிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல. சரி, இப்ப வந்து அவங்களுக்கு என்ன கேள்வி அப்படின்னா, நீங்களே சொல்லுங்க. அதாவது மெக்சிகோ நாட்டை தாயகமாக கொண்ட பறவை இது, சரியா? அதாவது வால் வந்து நீண்டு இருக்கும் இது. ஆனால் இந்த பறவைக்கு வந்து நல்ல பிரம்மாண்டமான ஒரு பறவை இது. என்ன பறவை? இதுதான் கேள்வி. மெக்சிகோ நாட்டை தாயகமாக கொண்ட பறவை.
0: நான் சொல்லிடுவேன், இப்போ இருக்கிற இனிப்பில் இருக்கிற நேயர்கிட்ட கேட்டுருவோம்.
1: கேட்டுருவோம், இப்போ யாருன்னு கேட்போம். வரும், வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: ஈரோடு வெட்டு கேட்டவர்கள் தங்கலங்கய்யா.
1: பாருங்க, இவர் கண்டிப்பாக சொல்லிடுவார்.
0: ஏன்னா உங்கள் இருக்காரு.
1: இல்லை அப்படி இல்லை, இவர் சொல்லிடுவார்.
2: பாடல்
1: வந்து கேளுங்க.

0: இவர் கண்டிப்பாக சொல்லிடுவார்.
1: ஏன்னா உங்க ஊருக்காரு
0: இல்லை, அப்படி இல்லை, இவர் சொல்லிடுவார்.
2: பாடல்
0: கேளுங்க.

0: ம், கேட்டிங்களா?
1: ஐயா கேட்டங்கய்யா.
0: என்ன அந்த பறவையின் பெயர் என்ன?
1: நீலப்பறவைங்களா? ப்ளூ பேர்டா?
0: நீலப்பறவை இல்லை, தவறாக சொல்லிட்டீங்க.
1: சரி சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம்.
0: வாய்ப்பு கொடுப்போம், நன்றி. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்
0: பேச சொல்லுங்க.
2: கனிமொழி வீரமணி சார்.
0: ஆ, கரூர். அம்மா, அந்த பாடல் கேட்டிங்களா
2: சார்? நான் ஒரு தடவை போடுங்க சார். கேட்கல.
0: கேட்கலையா? அதாவது நெக்ஸ்ட்

0: கேட்டிங்களா
1: சார், கேள்வி சொல்லுங்க சார்.
0: அதாவது மெக்சிகோ நாட்டை தாயகமாக கொண்ட பறவை, அதாவது அஞ்சு வண்ணத்தில் இருக்கும் இந்த பறவை,
1: என்னங்க?
0: பஞ்ச வர்ணக்கிளி சொல்லிட்டாங்க கரூர் வீரமணி அவங்க சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா நிகழ்ச்சி என்ன பால் கேட்கலாம்.
1: சிந்து நதி பூல இருந்து மத்தாளம் கட்டுது அடி மனசுங்க சார்.
0: இனிமையான பாடல் கேட்கலாம், நன்றிமா.
1: நன்றிங்க சார்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
6: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
5: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
6: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
5: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
6: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
7: மிஸ்டர் கோல்டு 100% கடலெண்ணெய்.
8: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க.
9: பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
8: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
10: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
11: பிரியதர்ஷினி, இவ்வளவு நேரம் நம்ம வந்து நேயர்கள்கிட்ட வந்து நிறைய கேள்விகள் கேட்டோம்.
12: ஆமாங்கண்ணா,
11: பதில் சொன்னாங்க.
12: அவங்களும் உற்சாகத்தோட பதில் சொன்னாங்க.
11: சொன்னாங்க, முயற்சி பண்ணாங்க.
12: இப்ப நேரமும் ஆச்சு, நம்மளும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு.
11: நேயர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு
12: ஆமாங்கண்ணா
11: கிளம்பிடலாமா?
12: ஆமாங்கண்ணா.
11: கொடுமுடி ரகுநாதன்,
12: ஆர் பிரியதர்ஷினி.
11: நன்றி நேயர்களே.
12: நன்றி நேயர்களே.

0: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
4: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
0: வழங்கிய வண்ணத்துரிகை.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாம்லா. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக இரு அவைகளின் நடவடிக்கைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அவையின் கண்ணியத்தை காக்கும் வகையில் பணியாற்ற வேண்டும் என்று மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் ஆக்கப்பூர்வமாக நடைபெறுவது நாட்டின் வளர்ச்சிக்கு உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடர்

தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் நீர்வளத்துறையின் செயல்பாடுகள் குறித்து இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருப்பது கண்டனத்திற்குரியது என்று அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை வழங்க மறுக்கும் கர்நாடக அரசின் செயல் கண்டனத்திற்குரியது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மின் கணக்கீட்டு முறையில் குறைபாடுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை களைய தேவையான நடவடிக்கைகளை மின்வாரியம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமமுக கோரியுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜோர்டனின் அம்மானில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் இரண்டு வெள்ளி நான்கு வெண்கலப் பதக்கங்களை வென்றது. கொழும்பில் இன்று தொடங்கிய இலங்கைக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை மூன்று விக்கெட் இழப்பிற்கு 204 ரன் எடுத்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டி கனடாவில் இன்று தொடங்குகிறது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி சீனாவின் ஹாங்ஷுவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் 36 பேர் இதில் பங்கேற்கின்றனர். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டி மஸ்கட்டில் இன்று தொடங்கியது. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் நான்காவது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி இரண்டாவது இடத்தில் உள்ளார். ஒலன்பட்டார் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் சத்தக் ஆர்யா மற்றும் யஷாந்த் மாலிக் வெற்றி பெற்றனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5.
1: நமது கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில்.
2: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்
1: வழங்கும் சித்திரச்ச வானம்.

கோடை பண்பலையோடு தொடர்ந்து பயணிக்கிற எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி சித்திர செவ்வானம் ரொம்பவே மகிழ்ச்சியோட அழகான பாட்டுகளை தர ஆரம்பமாகுது. வர்ற பாடல்களை கேட்டுக்கிட்டே உங்களோட வேலைகளை சுறுசுறுப்பாக பாருங்கன்னு நம்ம கோடை எஃப்எம் அன்போடு கேட்டுக்குது. நிகழ்ச்சியில் கனிமுத்தும் இப்போது உங்களோடு.

உடல் செல்களை சூடேற்றும் அவளை பற்றிய சிந்தனைகள். உடல் செல்களை சூடேற்றும் அவளை பற்றிய சிந்தனைகள் எளிதில் காதலனை விட்டு வைக்கப் போவதில்லை. காலநிலை மாற்றம் போல இருவருக்குள் நொடிக்கு நொடி மாற்றங்கள் உண்டாகுது. கோடை எஃப்எம்மில் சித்திர செவ்வானம் கேட்டுட்ருக்கோம்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
8: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
7: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
8: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா
7: தான்
8: இருக்குமா?
7: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
8: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
9: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
10: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
11: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
10: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
11: பொறியியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
12: கவுன்சிலிங் கோட் 4959.
10: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
13: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.

0: ஏராளமான ஆஃபர்கள் இது ஒரு சேமிப்பு திருவிழா இல்ல ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் புதிய அனுபவம் எப்பொழுதும்
2: கொடிபண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மிஸ்டர் கோல் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திர செவ்வானம்.
3: கொடைக்கானல் பண்பலையில் சித்திர செவ்வானம். காதலால் இரவு பகலாகும், பகல் இரவாகும். கண்மூடித்தனத்திலும் இன்பத்தை தந்து செல்லும், புலம்பல்களிலும் புது வசந்தம் பிறக்கும். கண்மூடித்தனத்திலும் இன்பத்தை தந்து செல்லும், புலம்பல்களிலும் புது வசந்தம் பிறக்கும். அதில் சிக்கினால் தப்பிப்பது சிரமம்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, ராசிபுரம், முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: பந்தாட்டம் இது உலக கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம்.
1: We are ready.
2: We are ready.
3: We are ready.
4: We are ready.
5: We are ready.
6: We are ready.
7: We

0: அண்ணே
1: வாடா வாடா வாடா எங்க இன்னைக்கு இவன் பெரியவரா காணோம் அந்த சாக்ல இருந்து அண்ணன் வெளியே வரலையா இல்ல நீ வேற 19 ரூபா டிக்கெட் அது ஆளுக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணுங்கன்னு வேற சொல்லி விட்டேன் அண்ணே அதுலயே சாக்கு இந்த மேட்ச் ரிசல்ட் சாக்கு வேற
0: நம்ம தான் தட்டி எழுப்பிட்டு வரணும் போலயே முடிச்சுட்டு போய் பாப்போம் போய் நம்ம தான் தட்டி எழுப்பிட்டு வரணும் போலயே முடிச்சுட்டு போய் பாப்போம் போய் நம்ம தான் தட்டி எழுப்பிட்டு வரணும் போலயே முடிச்சுட்டு போய் பாப்போம் அதை பத்தி பேசாம இருந்தா தப்பா எதுவும் பேசிடுவோம்
2: ஸ்பெயினுக்கும் அர்ஜென்டினா 1-0 அப்படின்ற கடைசி நேரத்தில் தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க ஸ்பெயின்
1: அணி. ரெண்டு உலக சாம்பியன்களுக்கு இடையிலான போட்டி, ரெண்டு ஜாம்பவான் அணிகளுக்கு இடையிலான போட்டி, போட்டினா இப்படி இருக்கணும். கடைசி நிமிஷம் வரைக்கும் நகத்தை கடிக்க வச்சு காட்டு பீட்டை ஏற்றி பிபி வராத ஒன்று தான் குறை. அந்த மாதிரி என்னடா ஒரு முடிவுக்கு வாங்கலேண்டா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு நேற்று மேட்ச்சு. ஏன்னா 90 வரைக்கும் ரெண்டு பேத்துக்குமே ரிசல்ட் தரல. அப்படி எக்ஸ்ட்ரா நிமிஷம் போய் அதில் பெனால்ட்டிக்கு எதுவும் போயிடுமான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு கோலை போட்டு முடிச்சு வச்சார். இன்னொரு ரெக்கார்டு வேறு, மேட்ச் முடிஞ்ச சண்டைகள் வேறு, ஒரு கம்ப்ளீட் என்டர்டைன்மெண்ட். படத்தை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங், மேட்ச் பார்த்த மாதிரி இல்லை. என்னென்ன நடந்துச்சுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேசிட்டு போயிடுவோம்.
2: இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் அணியோட முதல் கோல் டோரஸ் அப்படின்ற ஒரு போட்டியோட 106 நிமிஷத்தில், அதாவது போட்டியோட செகண்ட் ஆஃப் டைமில் வந்து

0: ஒரு கோல் அடிச்சிருந்தார். அதுவும் கடைசி நிமிஷம் வென்ற வேற இங்கிட்டு இவங்க கோல் அடிப்பாங்களா இவங்க கோல் அடிப்பாங்கன்னு பார்த்தா இந்த பக்கம் ஸ்பெயின் அணியோட வீரர் சும்மா ஒரு கிராஸ் வந்துச்சு, அதை செகண்ட் பாலாக வந்து அடித்து அது கோல் ஆயிடுச்சு. அது
1: அதே தான் நேற்று மேட்ச் ஃபுல்லாமே என்ன கொடுமை சார், இது மெஸ்ஸி டீமுக்கு வந்த சோதனையாக இது. ஒரு பால் கூட கோல் போஸ்ட் பக்கம் போகவே இல்லை மெஸ்ஸி அணியால், அர்ஜென்டினாவால் அதை அடிக்கவே முடியலை ஒரு மேட்ச்சில். அதாவது முழு நேரம்னு சொல்லுவாங்க, 90 நிமிஷத்தில் ஒரு அணி அது ஃபைனலில் கோல் போஸ்ட்டை நோக்கி ஒரு கோல் கூட அடிக்கல அப்படின்ற ஒரு மோசமான சாதனையை படைச்சிருக்காங்க நேற்று அர்ஜென்டினா அணி. 1960 அப்புறம் இப்படி நடந்ததே இல்லை, இதுதான் முதல் முறை மெஸ்ஸிக்கு இப்படி ஒரு சோதனையா. மெஸ்ஸி சம்பவம்னீங்க கோட்டு நீங்கள் என்னென்னமோ சொன்னீங்களேப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மெஸ்ஸியால் ஒன்றும் பண்ண முடியலை. கடைசியாக இந்த குறையை போக்குறதுக்காக மெஸ்ஸி ஒரே ஒரு ஷாட் அடித்தார். அந்த மேட்ச்சில் அர்ஜென்டினா அடித்த ஒரே ஷாட் இதுதான், 117th வந்துச்சு. அதுவும் மனுஷன் கோல் போஸ்ட் அடிப்பாருன்னு பார்த்தா
0: மூஞ்சில் அடிச்சிட்டா
1: அதான் என்னடா நீ எங்களால் கோல் தான் அடிக்க முடியல ஒன்னையாச்சும் அடிக்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அவரோட எக்ஸ்பிரஷனும். அப்படிதான் இருந்துச்சு
0: மூஞ்சிலே பாலாடுது. அதே தான்
1: நம்ம மட்டும் இல்லை ஸ்டேடியமே நீ வேணுங்கனே தான்ப்பா அடிச்ச நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரியானா மெஸ்ஸியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியலை. இங்கிட்ட எல்லாமே நம்மளோட அந்த ஒரு இளம் புயல் படை மாஸ் காட்டிட்டாங்க நேற்று.
0: இருந்தாலும் அந்த கடைசி நிமிஷத்தில் ஒரு ரெக்கார்டு உயர் வாங்கிட்டார் ஃபெர்னாண்டஸ்.
1: 93rd டிஃபெண்டர் பறக்க விட்டுட்டாப்ல பார்த்தியா, ஏதோ என்னடா குருவி பறக்குதான்னு பார்த்தா டிஃபெண்டர் பறந்துக்கிட்டு இருக்கார். ஓடி வந்த வேகம் அப்படி இடித்த இடி அப்படி இடித்ததில் வரலாற்றுலேயே ஒரு ஃபைனலில் ஒருத்தர் ரெக்கார்டு வாங்கி வெளியே போகிறது வந்து இப்போ தான் நடந்திருக்கு. அது ஒரு 2010 அப்புறம் இப்போ தான் முதல் முறையாக நடந்திருக்கு. 4 உலக கோப்பையில் இது மாதிரி பார்க்கல நம்ம. ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி ஒரு எல்லோ கார்டை வாங்கியிருந்தார் அவர் வாங்கினவர். இது 2வது yellow card அது ஒரு ரெட் கார்டாக மாற்றி வெளியே போப்பா தம்பி அனுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் அர்ஜென்டினா வெறும் 10 பேரோட
0: தான்,
1: அதுவும் முக்கியமான டைமில் அந்த எக்ஸ்ட்ரா டைமில் 10 பேரோட விளாண்டது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஆகிடுச்சு அர்ஜென்டினாவுக்கு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டைமோட 96rd இந்த அட்வான்டேஜை பயன்படுத்திக்கிட்டு வில்லியம்ஸ் நிக்கோ வில்லியம்ஸ் ஒரு கோலை போட்டிருந்தார். ஆனால் இல்லைப்பா, அப்படி கோலை போட்டோன்னே அவ்வளோதான் மேட்ச் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது ரெஃப்ரி கூப்பிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருங்க நான் எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது அப்படின்னு போய் செக் பண்ணிட்டு வந்தார். ஆஃப் சைடில் அதே தான் அர்ஜென்டினாவோட 1வது மெண்டிஸோட காலை மிஸ் ஷிஃப்டாக இருப்பான் மைக்கேலு, அதனால் இதை நான் கோலை ஒத்துக்க மாட்டேன் நுப்பாட்டுங்க ஆட்டையை நிறுத்துங்க அப்படின்ட்டு பண்ணிட்டாரு. அர்ஜென்டினா அணியும் வீரர்களும் சரி இவனும் சரி தெய்வமே தெய்வமாக வந்து காப்பாற்றின அப்படின்ற மாதிரி ரெஃப்ரி காலில் விழுகாத ஒன்று தான் குறை. ரெஃப்ரி தான் அந்த டைம் கோலை காப்பாற்றினாரு அர்ஜென்டினாவுக்காக. என்னதான் இருந்தாலும் அடுத்து 10 பேரோட விளாடவுமே அர்ஜென்டினா அணியில் வந்து ஒரு தொய்வு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவங்க டயர்ட் ஆகிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதை நல்லா பயன்படுத்தியிருந்த ஃபெரோரோ டோரஸ் அடித்த அந்த ஒரு ஷாட்டு, அதே ஷாட்டை அவர் இங்கிட்டிருந்து பார்த்தா ஓடி போய் அது அது வரைக்கும் அது சப்ஸ்டியூட்டில் வேறு உட்கார வச்சுருந்தாங்க அவரை. என்னடா இவ்வளோ பெரிய பிளேயர் சப்ஸ்டியூட்டில் உட்கார வச்சுருக்கீங்கன்னு பார்த்தா நம்மளும் செகண்ட் ஹாஃபில் தான் உள்ளே வந்திருந்தார். எதுக்கு கூப்பிட்டு வந்தாங்களோ அந்த வேலையை அருமையாக பார்த்தாரு. பார்த்து 106வது நிமிஷத்தில் பெட்ரோ போகிறோம் அந்த கொடுத்த ஒரு அருமையான கிராஸை நிக்கோ வில்லியம்ஸ் தலையால தட்ட இங்கிட்ட டோரஸ் வந்து அது ஒரு மின்னல் கோலாக மாற்ற அப்படியே ஸ்டேடியமே களைகட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா பாவம் அர்ஜென்டினாவோட கோல் கீப்பரை பற்றி தான் சொல்லணும் இதில், ஏன்னா மனுஷன் எத்தனை சேவ் தான் பண்ணுவார் ஒரு மேட்ச்சில் இத்தனையா
0: பாம்பிலே ஒரு 10 கோலாவது போயிருக்கும்.
1: அதே தான் நேற்று இது ஒரு வரலாற்று சாதனை வேறு, மொத்தம் 12 கோல் சேவை தடுத்திருக்காரு மார்டினஸ். இதெல்லாம் வேர்ல்டு கப் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பறிக்க விடுறேன். நீங்கள் சொன்ன மாதிரி அவர் மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, குறைஞ்சது ஒரு 4-5 கோல்களாச்சும் போயிருந்திருக்கும், 10க்கு போலாட்டியும் 4-5 போயிருந்திருக்கும். அதனால் இது அவருக்கான ஒரு மேட்ச் தான். இருந்தாலும் அவரால் ஒன்றும் பண்ண முடியல, அந்த கடைசி சேவை அவரால் பண்ண முடியலை. ஸ்பெயின்
0: கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நாளைக்கு இதை பற்றி கொஞ்சம் தொடர்ந்து பேசலாமா
1: நாளைக்கு? நாளைக்கு இன்னைக்கு மேட்சை பற்றி பேசிட்டு நாளைக்கு இந்த வேர்ல்டு கப் ஃபுல்லாக என்னென்ன பெரிய விஷயங்கள் நடந்துச்சு, யார் கோல்டன் பூட் வாங்கியிருக்கா, சிறந்த வீரராக யார் தேர்வு செய்யப்பட்டிருக்கா, அடுத்து என்ன நடக்க போகுது, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றதை ஒரு அண்ணனையும் வச்சுட்டு அண்ணனை விட்டுட்டு
0: போனாங்க நாளைக்கு தரத்தரம் இழுத்துலாவது வரும். நாளைக்கு
1: தூக்கி இந்த இடத்துல உட்கார வச்சு அண்ணனை வச்சு ஒரு பேச பேசி முடிச்சோம். இப்போ
0: போயிட்டு அண்ணனை பார்த்து வந்துருவோமா?
1: கிளம்புவோம் கிளம்புவோம்.
2: பந்தாடும் பந்தாட்டம், இது உலகக்கோப்பை கால் பந்தாட்ட கொண்டாட்டம்.
3: இதுவரை நம் கோடை பண்பலை 100.5 கேட்டு சுவைத்தோம் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில்.
4: மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் எல்லா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்
3: வழங்கிய சித்திர செவ்வானம்.

0: வழங்கும் சித்திரச்சவானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: ஐயன் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64

0: 4 years of strong foundation, Chettinad cement, the perfect concrete choice.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: வீட்டுல கிராக்கா லீக்கா
4: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
5: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
4: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வர தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா. July 1 to August 15 வரை
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
6: கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.
7: உயிரெழுத்து
8: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
6: நேயர்களே, அழகான நம் மனதில்
7: ஆழமான ஓர் இடத்தில்
6: ஓயாது ஒழித்துக் கொண்டிருக்கும்
7: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
6: இதய ராகங்களை
7: நீங்களும் அரங்கேற்றலாம்.
6: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
7: உயிரெழுத்து நிகழ்ச்சியில்

0: இசை
1: இசை பாடுநீ
0: மழை
2: மழை கவிதை கொண்டு வருது யாரும்
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
3: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
3: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
3: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்
3: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி
0: பண்பலை வானொலி நிலையம்
3: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
2: சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள் இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னை சேர்ந்திடும்.
4: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
5: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
6: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
5: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
6: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
5: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
6: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
5: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
7: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
1: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 19, பொன்னனின் சிந்தனைகள். விக்ரமன் பத்திரமாக இளவரசியின் கண்காணிப்பில் இருப்பதைக் கண்டு பொன்னன் திருப்தியடைந்தான். இனி பொன்னன் பராந்தகபுரத்தின் வீதியில் போய்க் கொண்டிருந்த போது எதிரில் ராஜபரிவாரங்கள் வந்து கொண்டிருப்பதைக் கண்டு ஒதுங்கி நின்றான். பல்லக்கில் அமர்ந்திருந்த குந்தவி தேவியை தீவர்த்தி வெளிச்சத்தில் பார்த்தான். இதற்கு முன் அவன் மனதில் என்றும் தோன்றாத பக்தியும் மரியாதையும் அவளிடம் அவனுக்கு உண்டாயிற்று. தெய்வீக சௌந்தரியம் பொருந்திய இந்த தேவியின் உள்ளமும் தெய்வத்தன்மை கொண்டதாக அல்லவா இருக்கிறது? வழியில் அனாதையாய் கிடந்தவனை தூக்கி தன்னுடைய பல்லக்கில் ஏற்றிக்கொண்டு வருவதற்கு எவ்வளவு கருணை தயாளம் பெருந்தன்மை வேண்டும்! அன்றிரவு பொன்னன் அவ்வூர் கோட்டையில் கோவில் பிரகாரத்தில் படுத்துக்கொண்டே மேலே செய்ய வேண்டியதை பற்றி சிந்தனை செய்தான். இளவரசரோ சரியான சம்ரக்ஷணையில் இருக்கிறார். குந்தவி தேவியை காட்டிலும் திறமையாக அவரை தன்னால் கவனிக்க முடியாது. இளவரசர் எங்கே போக விரும்பினாரோ அவ்விடத்துக்கே குந்தவி தேவி அவரை அழைத்து போகிறார். ஏதோ சோழ வம்சத்தின் குலதெய்வமே இவ்விதம் ஏற்பாடு செய்ததென்று சொல்லும்படி எல்லாம் நடந்திருக்கிறது. எப்படியும் இளவரசருக்கு உடம்பு நன்றாய் குணமாக சில தினங்கள் ஆகும். அதுவரைக்கும் அவரை தான் பார்க்கவோ பேசவோ சௌகரியப்படாது. பின்னர் அவருக்கு உடம்பு குணமாகும் வரையில்தான் என்ன செய்வது? பின்னோடு தொடர்ந்து போவதினாலோ உறையூருக்கு போய் உட்கார்ந்திருப்பதினாலோ என்ன பிரயோஜனம்? அதை காட்டிலும் ராணி அருள்மொழி தேவியை விடுதலை செய்ய வேண்டிய காரியத்தை பார்ப்பது நலமல்லவா? இதற்கு சிவனடியாரை போய் பார்த்து அவருடன் கலந்து ஆலோசனை செய்ய வேண்டும். அருள்மொழி தேவியை பற்றி ஏதாவது துப்பு தெரிந்தவுடன் தம்மிடம் வந்து தெரிவிக்கும்படி சொல்லியிருக்கிறார். தம்மை சந்திக்க வேண்டிய இடத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார். மாமல்லபுரத்துக்கு சமீபத்தில் அடர்ந்த காட்டுக்குள் மறைந்திருக்கும் சிற்பியின் வீட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறார். அங்கே போய் அவரை சந்தித்து எல்லா விஷயங்களையும் சொல்லி அவருடைய யோசனையின்படி நடப்பதுதான் உசிதம் என்று தீர்மானித்தான். மறுநாள் காலையில் ராஜபரிவாரங்கள் பராந்தகபுரத்தை விட்டு கிளம்பி உறையூர் சாலையில் போவதை தூர இருந்து பொன்னன் பார்த்து, பகவானே, எங்கள் இளவரசரை காப்பாற்று. நான் மாமல்லபுரத்திலிருந்து திரும்பி வருவதற்குள் அவர் உடம்பு பூரணமாய் குணமாகிவிட வேண்டும் என்று மனத்திற்குள் வேண்டிக் கொண்டான். பரிவாரங்கள் மறைந்ததும் எதிர்திசையை நோக்கி நடக்கலானான். அவனுடைய கால்கள் மாமல்லபுரத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த போதிலும் உள்ளம் மட்டும் இளவரசர் படுத்திருந்த பல்லக்குடன் உறையூரை நோக்கி போய்க் கொண்டிருந்தது. குந்தவி தேவியின் பராமரிப்பில் இளவரசர் இருப்பதினால் ஏற்படக்கூடிய அபாயம் அவனுக்கு அடிக்கடி நினைவு வந்து கொண்டிருந்தது. பல்லக்கில் படுத்திருக்கும் நோயாளி உண்மையில் சோழ நாட்டு இளவரசர் என்

0: இருப்பதை குந்தவி அறிந்தால் என்ன ஆகும்? ஜுரவேகத்தில் இளவரசர் பிதற்றும் போது அந்த உண்மை வெளியாகிவிடலாம் அல்லவா? அல்லது வசந்த மாளிகையில் அவர் நல்லுணர்வு பெற்றதும் திடீரென்று பழைய இடங்களை பார்க்கும் வியப்பினால் தாம் இன்னார் என்பதை வெளியிட்டு விடலாம் அல்லவா? அதனால் ஒருவேளை ஏதேனும் விபரீதம் விளைந்து விடுமோ? குந்தவி தேவிக்கு உண்மை தெரிந்தால் அவளுடைய தமையனுக்கும் தெரிந்துதான் தீரும். பிறகு சக்கரவர்த்திக்கும் தெரியாமல் இராது. சக்கரவர்த்தியினால் தேச பிரஷ்டம் செய்யப்பட்டவர் அல்லவா இளவரசர். அதை மீறி பொய் வேஷத்தில் வந்ததற்கு சிச்சை மரணமே அல்லவா என்றெல்லாம் பொன்னன் எண்ணினான். அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை. நன்றினேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 இல் நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம்.

0: என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை. நன்றினேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திர செவ்வானம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேரம் மாலை 5:47. கோடை எஃப்எம்எல், இது சித்திர செவ்வானம். ஓவியங்கள் கதைகள் பல சொல்லும், ஓவியங்கள் கதைகள் பல சொல்லும், இதயத்தை நொறுக்கும் அவளின் புன்னகையோ நாள் முழுக்க புது ஆற்றலை தரும். அப்புறம் என்ன, சந்திக்கும் நாள்களெல்லாம் புது புது அனுபவம்தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சித்திரை செவ்வானம் நிறைவுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில பின்னணி பாடகி உமா ரமணன் பாடிய நம்ம மனசை தொடுகிற பாட்டெல்லாம் கொடுத்தது கொடைக்கானல் பண்பலை. நன்றி.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ப்ரீட்ஸ் வழங்கிய சித்திர சவானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ப்ரீட்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
2: கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி கோகிலை தரிசிக்கலாம் என்று

கன்னியாகுமரி திருத்தலத்தில் அன்னை எழுந்தருளிய வரலாறு என்ன? கன்னியாகுமரியிலிருந்து 5 மைல் தொலைவில் உள்ளது சுசீந்திரம் என்ற திருத்தலம். இங்கே கோயில் கொண்டிருக்கும் தானுமாலையன் கன்னியாகுமரியில் அறந்தவம் ஏற்றி கொண்டிருக்கும் பகவதியின் பேரழகில் மயங்கி அவளை திருமணம் செய்து கொள்ள முனைந்தார். அவருடைய விருப்பத்தை அறிந்த தேவர்கள் திடுக்கிட்டார்கள். அதனால் அசுரரை அழிப்பதற்காக மேற்கொண்டிருக்கும் அன்னையின் தவம் பாதிக்கப்படுமே. அவர்கள் நாரதரின் உதவியை நாடினார்கள். அவர் தாம் ஒரு திட்டம் வகுத்திருப்பதாகவும் அதன் மூலம் அந்த திருமணத்தை நிறுத்துவதாகவும் வாக்களித்தார்.

அழைத்தார். தானுமாலையனை அழைத்து வணங்கி நின்றார் நாரதர். அன்னையை மனம் புரிவதனால் அவர் இரண்டு நிபந்தனைகளை நிறைவேற்றி வேண்டியிருக்கும் என்று குறிப்பிட்டார். அதாவது, கண்ணில்லா தேங்காய், காம்பில்லா மாங்காய், நரம்பில்லா வெற்றிலை, கணு இல்லா கரும்பு, இதழில்லா மலர் ஆகியவற்றை திருமணத்துக்கான மாப்பிளை வீட்டு சீதனமாக அவர் அனுப்பி வைக்க வேண்டும். இரண்டாவது, சூரிய உதய நேரத்திற்கு முன்னாலேயே திருமண முகூர்த்தம் அமைவதால் அதற்கு ஒரு நாழிகைக்கு முன்னதாகவே அவர் மணமேடைக்கு வந்துவிட வேண்டும். இயற்கைக்கு முரணான சீதன பொருட்கள் மற்றும் சூரியோதத்துக்கு முன்னால் திருமணம் என்ற வித்தியாசமான நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டார் தானுமாலையன். அவருக்காக இயற்கையும் வளைந்து கொடுத்தது. ஆம், கோரப்பட்ட சீதன பொருட்களை மனமுவந்து தந்து அவற்றை வண்டியில் ஏற்றி அனுப்பி வைத்தார் தானுமாலையன். முகூர்த்த நாளன்று தன் பயணத்தை நள்ளிரவிலேயே மேற்கொண்டார். அவர் புறப்பட்டு விட்டதை அறிந்த நாரதர் அவர் குமரித்தலத்துக்கு வருவதற்கு கொஞ்சம் முன்னால் சேவல் கூவுவது போல குரல் கொடுத்தார். அதை கேட்டு திடுக்கிட்டார் தானுமாலையன். சேவல் குரல் கேட்கிறதென்றால் அது பொழுது விடியும் நேரமல்லவா என்று பதை பதைத்தார். சூரிய உதயத்துக்கு ஒரு நாளிகைக்கு முன்னதாகவே தான் மணமேடைக்கு போக முடியாதே, இதையும் மீறி சென்றால் தனக்கு அவமானமாக முடியுமே என்று யோசித்தார். தயங்கினார். திருமணம் வேண்டாம் என்று முடிவெடுத்தார். மீண்டும் சுசீந்திரத்துக்கு வந்து நிலை கொண்டார். அவ்வாறு அவர் சேவல் குரல் கேட்ட இடம் இன்று வழுக்குப்பாறை என்று அழைக்கப்படுகிறது. சேவலாக கூவி தானுமாலையனை நாரதர் திரும்பி போக செய்ததை நினைவுறுத்துவது போல அந்த பாறையில் சேவலின் கால் தடமும் தானுமாலையனின் திருவடி தடமும் பதிந்துள்ளன.

0: தானுமாலையின் திருமணத்திற்கு வர இயலாததால் அன்னை பகவதியின் தவம் இடையூறியின்றி தொடர்ந்தது. அதனால் பராக்கிரமம் பெற்று அவள் அசுரர்களை அழித்தொழித்தாள். இந்த வகையில் நாரதரின் சூழ்ச்சி தேவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்மையிலேயே முடிந்தது. கன்னியாகுமரிக்கு கொஞ்சம் மனத்தாங்கள் தான். தானுமயாளன் அனுப்பியிருந்த சீதன பொருட்களை என்ன செய்வது? திருமணமே இல்லை என்றான பிறகு சீதன பொருட்களுக்கு உரிமை கொண்டாட முடியுமா? ஆகவே அவற்றை கடலில் வீசி எறிந்தால் அவை குமரி முனையின் கரையில் பல்வேறு நிறமுள்ள மணல்களாகவும் பல குன்றுகளாகவும் இஞ்சளவும் பரவி கிடக்கின்றன என்கிறது புராணம். கோயிலில் குமரி கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் திருக்காட்சி அருள்கிறாள். இழுப்பை பூமாலையை ஒரு திருக்கரத்தில் தரித்து மற்றொரு திருக்கரத்தை தொடை மீது வைத்திருக்கிறாள். இந்த கோயிலில் கிழக்கு நடை எப்போதுமே சாத்தப்பட்டிருக்கும். நவராத்திரி 3 நாட்கள் மற்றும் ஆடி அமாவாசை, வைகாசி விசாகம் ஆகிய 5 நாட்கள் மட்டுமே இந்த வாயிலை திறப்பார்கள். இதன் வழியாக வெளியே வந்து உற்சவர் அம்மன் நகர்வுலா வருவாள். பிறகு கோயிலுக்கு திரும்பும் அன்னைக்கு கிழக்கு நடையில் இருக்கும் கன்னிகா தீர்த்தத்தில் ஆராட்டும் நடக்கும். அடுத்து கிழக்கு நடை வழியாகவே தன் கொழு மண்டபத்துக்கு போய் அமர்வாள் குமரி. இங்கு அமைந்திருக்கும் கன்னி தீர்த்தம் சிறப்பு வாய்ந்தது. இது தவிர கோயிலை சூழ்ந்த கடல் துறையில் 11 தீர்த்தங்கள் உள்ளன. இங்கு நவராத்திரி உற்சவம் பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. முக்கடலும் சங்கமிக்கும் இந்த அற்புத திருத்தலத்தில் பௌர்ணமி நாளில் சூரிய அஸ்தமனமும் சந்திர உதயமும் ஒரே சமயத்தில் நிகழ்வதை காண கண் கோடிதான் வேண்டும். இதுவரை கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி கோயிலை தரிசித்தோம். இன்று
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக இரு அவைகளின் நடவடிக்கைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அவையின் கண்ணியத்தை காக்கும் வகையில் பணியாற்ற வேண்டும் என மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் ஆக்கப்பூர்வமாக நடைபெறுவது நாட்டின் வளர்ச்சிக்கு உதவிடும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். முதலமைச்சர் திரு விஜய் நீர்வளத்துறையின் செயல்பாடுகள் குறித்து இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருப்பது கண்டனத்துக்குரியது என அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை வழங்க மறுக்கும் கர்நாடக அரசின் செயல் கண்டனத்துக்குரியது என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மின் கணக்கீட்டு முறையில் குறைபாடுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை களைய தேவையான நடவடிக்கைகளை மின்வாரியம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமமுக கோரியிருக்கிறது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜோர்டானின் அம்மானில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன்

போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், இரண்டு வெள்ளி, நான்கு வெண்கலப் பதக்கங்களை வென்றது. உலகக்கோப்பை ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டி கனடாவில் இன்று தொடங்குகிறது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி சீனாவின் ஹாங் ஜூவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் 36 பேர் இதில் பங்கேற்கின்றனர். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டி மஸ்கட்டில் இன்று தொடங்கியது. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் நான்காவது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி இரண்டாவது இடத்தில் இருக்கிறார். உலான் பேட்டரில் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் சர்தாக் ஆர்யா மற்றும் யஷாந்த் மாலிக் வெற்றி பெற்றனர். கொழும்பில் இன்று தொடங்கிய இலங்கைக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் ஆட்டநேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 253 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: தாராபுரம் ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. நேரம் மாலை 6:07.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கதம்ப மலர்கள்.
1: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
6: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
5: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
6: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
5: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
7: சப்டி காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் சப்டி ஸ்கூல் ஆஃப் நர்சிங், ஆச்சிமங்கலம், ராயனூர், கரூர். BSc நர்சிங் 4 ஆண்டுகள், GNM நர்சிங் 3 ஆண்டுகள். கவுன்சிலிங் கோட் 290. அட்மிஷன் நடைபெறுகிறது. GNM கவுன்சிலிங் கோட் 1100. தொடர்புக்கு செல் 9487260445.
2: கோடி பண்பலை 100.5 பூமக்ஸ் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
8: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
9: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
8: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
8: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
9: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
10: மகாகவி பாரதி நினைச்ச உடனே மனதுக்குள்ள ஒரு இன்பமும் உடல்ல ஒரு உற்சாகம் ஏற்படக்கூடிய ஒரு பேருங்க. பிறந்த இடம் வந்து எட்டயபுரம், ரொம்ப வறட்சியான பகுதி. அவருக்கு எத்தனை மொழிகள் தெரியும் அப்படின்னு கேட்டா, எட்டயபுரத்தில் பிறந்ததால் தமிழ், பாளையங்கோட்டையில் படித்ததால் ஆங்கிலம், காசியில் சில ஆண்டுகள் இருந்ததால் சம்ஸ்கிருதம், ஹிந்தி. இதை தவிர 1908-18 10 ஆண்டுகள் பாண்டிச்சேரியில் இருந்ததுனால பிரெஞ்சு, கன்னடம், மலையாளம், தெலுங்கு என்று இத்தனை மொழியும் அவருக்கு தெரியுங்க. 1882 பிறந்து 1921 39 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த மகாகவி. 10க்கும் மேற்பட்ட மொழி தெரிஞ்சிருக்குது. ஆனா அவர் சொன்ன ஒரு வார்த்தை தெரிஞ்சுங்களா, யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது.

0: எங்கும் காணோம்னு சொன்னா எத்தனை பெருமை, எத்தனை அழகு. அது மட்டும் இல்லைங்க, தமிழ் மொழியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக அவர் வந்து அதனுடைய வயதை பத்தி எல்லாரும் கேட்கிறாங்க. இப்ப உங்க மொழிக்கு என்ன வயது? 400. உங்க மொழிக்கு என்ன வயது? 800. பாரதிட்டு கேட்டாங்க, அவருடன் சொன்னார், எங்க மொழிக்கு வயதெல்லாம் கிடையாது, அவள் என்று பிறந்தவள் எந்தறியாத இயல்பின்லாம் எங்கள் தாய். எங்க அம்மா வயசு எனக்கு தெரியாது மாதிரி என்னுடைய மொழியினுடைய வயசு என்னுடைய தாயினுடைய வயசு தெரியாது எனக்கு. என்னுடைய தாய்மொழி அத்தகைய தன்மை மிகுந்தது. அது மட்டும் இல்ல, இந்த குறைவான வயதுக்குள்ள அவர் வாழ்ந்த அந்த காலத்துல எத்தனை விஷயங்களை அவர் கற்றுக்கொண்டார். காசியில் இருந்தபோது அவருடைய அத்தை வீட்டுக்காரரு இவர்கிட்ட அதிகம் பேச மாட்டாராம், ஏன்னா இவன் மரபு மீறின ஆளா இருக்கான், மீசை வச்சுக்கிட்டு தலப்பா கட்டிக்கிட்டு என்ன ஆளுவேன் அப்படின்னு பேசவே மாட்டாராம். ஒரு நாள் எட்டயபுரம் ஜமீன்தார் வந்து அங்கே வந்திருக்கிறாரு எங்க காசிக்கு. வந்த உடனே அந்த கோயிலில் காலையில் பூஜை நடந்த உடனே யாராவது தமிழ் பாசுரம் பாடுங்க அப்படின்னாங்களாம். அந்த ஓதுவாரை காணோம். உடனே வீட்டுக்காரருக்கு என்ன செய்யும் தெரியல, கையை பதிஞ்சு நின்றுருக்காரு. மகாராஜா கேட்குறாரு, அவருடைய செல்வத்தில் தான் அது நடந்துகிட்டு இருக்கு. உடனே பாரதி கணீருங்கிற குரலில் திருவாசகத்தை எடுத்து பாடுறாருங்க. திருவாசகத்தை பாடின உடனே கேட்டு ராஜா மெய்சிலுத்து போகிறார். அங்கே இருக்கிற எல்லாருமே அப்படியே அசந்து போகிறாங்க. நீ பாரதி தானே, இன்னார் பையன் தானே? ஆமாம் சொல்லிட்டு, சரி நீ ஏன் எட்டயபுரத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்புறம் பாரதி கிளம்புறதுக்கு தயாராக இருக்கிறார். இப்போ ஒரு நிகழ்ச்சியை பாருங்க, இவர் பாடி முடித்தோடனே அவங்க அத்தை வீட்டுக்காரர் அது வரைக்கும் அவரை மதிக்காதவர் ஓடி வந்து கை ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டாரான், நீயே உண்மையானவன், ஏன்னா உன் குரலில் இருந்த உண்மையும் உணர்வும் உன்னுடைய வாழ்க்கைக்கு பெரிய விஷயம்னு சொன்னாராம். வாழ்க்கையும் வார்த்தையும் ஒன்று போல் இருந்த ஒரு தன்மை பாரதிக்கு உண்டு. அவர் வெறும் கவிஞரா? அதை தாண்டவருங்க. எப்படி என்றால், அவர் ஒரு மொழிபெயர்ப்பாளர், ஆங்கிலம் தெரியும். அதே போல் அவர் ஒரு படைப்பாளி, கட்டுரையாளர், கவிதையாளர். புதுக்கவிதைக்கு அவர்தான் விதை போட்டவர். பாஞ்சாலி சபதத்திலே மாலை நேர வர்ணனையிலே அவர் வந்து சொல்லுகிற வார்த்தை இருக்கு பாருங்க, புதுக்கவிதைக்கு அதுதான் அடித்தளம் என்றே சொல்வார்கள். இன்னும் சொல்றதாக இருந்தால், வடமொழியிலே சொல்லுகின்ற ஒரு வேத மந்திரம் என்ன என்று கேட்டால், சூரியனை வணங்குகிற போது பாஸ்கராய வித்மகே மகஜுதே தராயதிமிகே தன்னோ ஆதித்யாய பிரஜோதயாதி என்று சொல்லுகிற வார்த்தையை அப்படியே அழகாக மொழிபெயர்த்திருப்பாருங்க. செங்கதிர்த்தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக அப்படிம்பாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது. மொழிபெயர்ப்பாளர், எழுத்தாளர், படைப்பாளர், பத்திரிகையாளர், கார்ட்டூனிஸ்ட், எல்லாத்துக்கும் மேலே ஒரு சிறப்பு என்ன தெரியுங்களா, டைட்டானிக் அப்படின்னோடனே நமக்கு அந்த கப்பலும் அந்த படமும் ஞாபகத்துக்கு வருதுங்க. 1912 அந்த டைட்டானிக் கப்பல் கவிழ்ந்து போனதை பாரதி இந்தியா என்கின்ற தன்னுடைய பத்திரிகையில் அவர் பதிவு பண்ணியிருக்காருங்க. எப்படி பதிவு பண்ணுறாரு தெரியுமா? 1800 மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் சென்ற டைட்டானிக் என்ற சொகுசு கப்பல் இப்படி நீரில் அமைந்திருக்கிறது, அதன் காரணமாக பலர் மரணமடைந்திருக்கிறார்கள், அவருடைய ஆத்மா சாந்தி அடைவதாக என்று ஒரு வரலாற்று பதிவை தன்னுடைய இதில் பதிவு வைத்திருக்காருனா எத்தனை பெருமையுடையதாக இருக்குன்னு பாருங்க. இப்படியான பெரும் தன்மைகள் கொண்ட பாரதிய ஒரு துளிதான் நம்மளால் பார்க்க முடிஞ்சது என்று சொன்னால் அந்த கடல் முழுவதையும் உணர்ந்து கொண்டால் எவ்வளவு பெருமை இருக்கும். பாரதி காலத்தால் அளிக்க முடியாத ஒரு மாபெரும் கவிஞன்.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்,
2: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை இல்ல, அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான்.

0: உங்களுக்கு லாபம் அதிகம்.
1: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா ஒரு லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
0: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க ஒரு லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க.
1: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும். அதனாலதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய்.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345. நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடிப்பண்மலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கந்தம்ப மலர்கள்
1: அன்னக்கிளிகள் அன்பு கதை எழுதும் ஆவணி திருவிழா மஞ்சக்குளி குளித்து

ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் ஆதித்த கரிகாலனை சந்திக்க விரைந்து கொண்டிருந்தார்கள். ஆதித்த கரிகாலன் கடம்பூருக்கு வருவதாக இருந்ததால் கடம்பூர் அல்லோலகல்லோலப்பட்டது. இவர்கள் இருவரும் கடம்பூரை சென்றடைய, அங்கே தங்க வேண்டாம், யார் கண்ணிலாவது சம்புவரையருடைய படைகள், யார் கண்ணிலும் பட வேண்டாம் என்பதற்காக வழியிலே இருக்கக்கூடிய காட்டிலோ அல்லது வீரநாராயணபுரத்திலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலிலோ தங்கலாம் என்று முடிவெடுத்து பயணித்து கொண்டிருக்கும் வேளையிலே அங்கே ஐயனார் கோயில் ஒன்று தென்பட அங்கே தங்கலாம் என்று அவர்கள் தீர்மானித்து அதை நோக்கி செல்ல துவங்கிய போது வந்தியத்தேவன் உஷ் என்று சொல்லி ஆழ்வார்க்கடியானுடைய கையை பிடித்து கொண்டு இன்னொரு கையினால் எதிரே சுட்டி காட்டினான். சூரியன் அஸ்தமித்து சிறிது நேரம் ஆகிவிட்டது. நாலாபுரமும் இருண்ட மூங்கில் தோப்புக்குள் சூழ்ந்திருந்த அந்த சிறிய இடைவெளியில் மிக மங்கலாகத் தெரிந்த வெளிச்சத்தில் ஐயனாருடைய வாகனங்கள் உயிர் பெற்று அசைவதாகத் தோன்றின. ஒரு யானையும் ஒரு குதிரையும் இடம்பெயர்ந்து நகர்ந்தன. கண்ணால் கண்ட இந்த அற்புதத்தை நம்புவதா இல்லையா

0: தெரியாமல் வந்தியத்தேவன் சிறிது நேரம் திகைத்து நின்றான். ஆனாலும் ஐயனாருடைய அற்புத சக்தியை ஆழ்வார்க்கடியானுக்கு உடனே உணர்த்திவிடக்கூடிய சந்தர்ப்பத்தை இழக்கவும் அவனுக்கு மனம் வரவில்லை. வைஷ்ணவரே, பார்த்தீரா என்று அவன் சொல்வதற்குள் ஆழ்வார்க்கடியான் அவனுடைய கையை இறுக்கி பிடித்து உதட்டில் விரல் வைத்து சமிக்ஞை காட்டி பேச்சை நிறுத்தினான். பின்னர் இறுக்கி பிடித்த கையினால் வந்தியத்தேவனை பற்றியவாறு அவனை இழுத்துக்கொண்டு அந்த மூங்கில் புதருக்கு பின்னால் சென்று நன்றாக மறைந்து நின்றான். குதிரையும் யானையும் அசைந்து சிறிது விலகி கொடுத்தன அல்லவா? அப்படி விலகி கொடுத்து இடைவெளி ஏற்பட்ட இடத்தில் ஒரு மனிதனுடைய தலை மட்டும் தெரிந்தது. அந்த தலை அப்பாலும் இப்பாலும் திரும்பி நாலுபுறமும் பார்த்தது. அய்யனாருடைய பலிபீடத்துக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு தலை மட்டும் தோன்றி நாலாபுறமும் சுழன்று விழித்த காட்சி மிக பயங்கரமாயிருந்தது. எவ்வளவோ பயங்கரங்களை பார்த்திருந்த வந்தியத்தேவனுடைய மெய் சிலிர்த்தது. ஆனால் தன்னை பிடித்திருந்த ஆழ்வார்க்கடியான் கை சிறிதும் நடுக்கமுறாமலும் தளராமலும் இருந்ததை அறிந்து வந்தியத்தேவன் நெஞ்சுறுதி கொண்டான். இவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த தலை எழும்பி மேலே வந்தது. ஒரு மனிதனுடைய மார்பு வரையில் தெரிந்தது. பிறகு அந்த மனிதன் முழுமையான உருவத்துடன் கிளம்பி மேலே வந்தான். அந்த மனிதன் வெளிவந்த இடத்தில் ஒரு சிறிய பிளவு கரிய இருள் சூழ்ந்த பாதாள பிலத்வாரத்தைப் போல பயங்கரமாக வாயை திறந்து கொண்டிருந்தது. சற்று உற்று பார்த்த பின்னர் அந்த மனிதன் யார் என்பதும் அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. கடம்பூர் மாளிகையில் பணியாளனாக இருந்து கொண்டே ரவிதாசனுடைய சதி கும்பலிலும் சேர்ந்திருந்த இடும்பன்காரிதான் அவன். இதை இருவரும் ஏக காலத்தில் அறிந்து கொண்டதும் ஒருவரையொருவர் பார்த்து தங்கள் வியப்பை சமிக்கையினாலேயே தெரிவித்துக் கொண்டார்கள். இடும்பன்காரி திறந்திருந்த துவாரத்தை அப்படியே விட்டுவிட்டு மறுபடியும் ஒரு தடவை சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு ஐயனார் கோவிலை நோக்கி நடந்தான். கோவில் கதவை திறந்து கொண்டு உள்ளே போனான். சிறிது நேரத்துக்கெல்லாம் கோயிலுக்குள்ளே இருந்து முணுக்கு முணுக்கு என்று வெளிச்சம் தெரிந்தது. கோயிலுக்குள் விளக்கேற்றப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொண்டார்கள்.
1: தம்பி, இதை பற்றி நீ என்ன நினைக்கிற
0: என்று முணுமுணுக்கும் குரலில் அடியான் கேட்டான். ஐயனார் சக்தியுள்ள தெய்வம் என்று நினைக்கிறேன். குதிரைக்கு உயிர் வந்ததை பார்க்கவில்லையா என்றான் வந்தியத்தேவன்.
1: அது சரி, இப்ப வந்தானே, அவனை பத்தி என்ன நினைக்கிற?
0: அவன் ஐயனார் கோயில் பூசாரி போல இருக்கிறது. நாமும் போய் சுவாமி தரிசனம் செய்யலாமா?
1: கொஞ்சம் பொறு, கொஞ்சம் பொறு. இன்னும் யாராவது சுவாமி தரிசனத்துக்கு வராங்களான்னு பார்த்துக்கலாம்.
0: இன்னும் யாரேனும் வருவார்கள் என்று நினைக்கிறீர்களா?
1: பின்ன எதைக்காக அவன் விளக்கு போடுறான்?
0: பூசாரி கோவிலுக்கு விளக்கு போடுவதில் ஆச்சரியம் என்ன?
1: தம்பி, அவன் யாருன்னு தெரியலையா?
0: நன்றாக தெரிகிறது. கொள்ளிடத்தின் தென்கரையில் எனக்கு குதிரை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தானே அந்த இடும்பன்காரி இவன்தான். இப்போதும் இவனிடம் குதிரை கேட்கலாம் என்று பார்க்கிறேன்.
1: நல்ல யோசனை செஞ்ச.
0: உமக்கு பிடிக்கவில்லையோ?
1: இடும்பன்காரி உனக்கு குதிரை வாங்கி கொடுத்தவன் மட்டுமல்ல, ரவிதாசன் கூட்டத்தை சேர்ந்தவன்.
0: அப்படியானால் இன்னொரு நல்ல யோசனை தோன்றுகிறது.
1: என்ன என்ன?
0: இடும்பன்காரி ஐயனார் கைங்கரியத்தில் ஈடுபட்டிருக்கும் போது அவன் எங்கிருந்து வந்து முளைத்தான் என்பதை பார்த்து தெரிந்து கொண்டு வரலாம் என்று எண்ணுகிறேன்.
1: அது எப்படி முடியும்?
0: அவன் வெளியே வந்த துவாரத்தில் நான் உள்ளே புக முடியாதா?
1: முடியலாம். ஆனால் அதில் இருக்கிற அபாயங்கள்.
0: அபாயம் இல்லாத காரியம் எது?
1: அப்புறம் இஷ்டம்.
0: வைஷ்ணவரே, நீங்கள் இங்கிருந்து என்ன நடக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருங்கள்.
1: அதுக்கு என்ன கஷ்டம்? நான் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். சுரங்க வழி எங்க போகணும்னு உனக்கு ஏதாவது தோணுதா?
0: தோன்றுகிறது சுவாமி, தோன்றுகிறது. அது சரிதானா என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன்.
1: அதை நீ எதுக்காக தெரிஞ்சுக்கணும்?
0: ஏதேனும் ஒரு சமயத்தில் உபயோகப்படலாம், யார் கண்டது? அந்த சமயம் சற்று தூரத்தில் வேறு பேச்சு குரல்கள் கேட்டன. தாமதிப்பதற்கு நேரமில்லை வைஷ்ணவரே. நான் திரும்பி வருகிற வரையில் இங்கேயே இருப்பீர் அல்லவா? அல்லது சுக்ரீவன் வாலிக்கு செய்தது போல செய்து விடுவீரோ?
1: உயிர் உள்ள வரைக்கும் இங்கே இருக்கிறேன். ஆனால் நீ திரும்பி வருவது என்ன நிச்சயம்?
0: உயிர் இருந்தால் நானும் திரும்பி வருவேன். இவ்விதம் சொல்லிக்கொண்டே வந்தியத்தேவன் நாலே பாய்ச்சலில் துவாரம் தெரிந்த இடத்தை நோக்கி ஓடினான். அதற்குள் இறங்கினான். மறுகணமே அந்த இரண்ட பள்ளத்தில் மறைந்தான். பிலத்வாரம் அவனை அப்படியே விழுங்கி விட்டதாக தோன்றியது. கோயிலுக்குள் சென்றிருந்த இடும்பன்காரி வெளியே வந்து சுற்றுமுற்றும் பார்த்தான். திறந்திருந்த துவாரம் கண்ணில் பட்டது. உடனே அவ்விடம் சென்று பலிபீடத்துக்கு பக்கத்தில் நாட்டப்பட்டிருந்த சூலாயுதத்தை சுழற்றி திருகினான்.

0: இடம்பெயர்ந்து அகன்றிருந்த யானையும் குதிரையும் மறுபடியும் நெருங்கி வந்தன. துவாரம் அடைபட்டு இருந்த இடம் தெரியாமல் மறந்துவிட்டது. இந்த காரியத்தை செய்துவிட்டு இடும்பன்காரி மறுபடியும் வாசற்படியண்டை வந்தான். அதே சமயத்தில் ரவிதாசன், சோமன், சாம்பவன் முதலியவர்களும் வேறு திசையிலிருந்து வந்து சேர்ந்தார்கள். ஆழ்வார்க்கடியான் மூங்கில் காட்டுக்கு பின்னால் இன்னும் நன்றாக மறைந்து கொண்டான். கோவில் வாசற்படி மேல் ரவிதாசன் உட்கார்ந்து கொண்டான். மற்றவர்கள் அவன் எதிரில் தரையில் அமர்ந்தார்கள்.
1: தோழர்களே, நாம கைகொண்ட விரதம் நிறைவேறும் சமயம் நெருங்கிடுச்சு
0: என்றான் ரவிதாசன். இவ்வாறு 6 மாசம் நெருங்கிவிட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றான் ஒருவன்.
1: ஆம், அதில் தவறு ஒன்றுமில்லை. 6 மாதமாகவே அந்த நாள் நெருங்கி வந்து கொண்டிருந்தது. விரல் விட்டு எண்ணக்கூடிய நாள் கணக்கில் நெருங்கிவிட்டது. ஆதித்த கரிகாலன் காஞ்சியை விட்டு கிளம்பிவிட்டான் என்ற செய்தி வந்திருக்கிறது. திருக்கோவலூர் கிழவன் அவனை தடுத்து நிறுத்தச் செய்த பிரயத்தனம் பலிக்கவில்லையாம்.
0: வழியில் வேறு யாராவது தடுத்து நிறுத்த மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம்?
1: ஆதித்த கரிகாலன் முன்வைத்த காலை பின்வை

0: மாசம் நெருங்கிவிட்டது நெருங்கிவிட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றான் ஒருவன்.
1: ஆம், அதில் தவறு ஒன்றுமில்லை. 6 மாதமாகவே அந்த நாள் நெருங்கி வந்து கொண்டிருந்தது. விரல் விட்டு எண்ணக்கூடிய நாள் கணக்கில் நெருங்கிவிட்டது. ஆதித்த கரிகாலன் காஞ்சியை விட்டு கிளம்பிவிட்டான் என்ற செய்தி வந்திருக்கிறது. திருக்கோவலூர் கிழவன் அவனை தடுத்து நிறுத்தச் செய்த பிரயத்தனம் பலிக்கவில்லையாம்.
0: வழியில் வேறு யாராவது தடுத்து நிறுத்த மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம்?
1: ஆதித்த கரிகாலன் முன்வைத்த காலை பின்வைக்கிறவன் அல்ல. இனி யார் தடுத்தாலும் கேட்க மாட்டான்.
0: அவனுடைய சகோதரி சொல்லி அனுப்பிய செய்தி போய் சேர்ந்தால்?
1: அது எப்படி போய் சேர முடியும்? செய்தி கொண்டு போன வாலிபனைத்தான் காட்டில் கட்டி போட்டு விட்டு வந்தோமே.
0: அழகுதான், அவனை இன்னைக்கு காலையில கொள்ளிடத்தின் வடகரையில பார்த்தேன். அவனோடு நம்ம இன்னொரு பகைவனும் சேர்ந்திருக்கான்.
1: அது யார்?
0: போலி வைஷ்ணவ வேஷதாரி.
1: அப்படியானால் நாம் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டியதுதான். அவர்கள் ஆதித்த கரிகாலனை சந்திக்காமல் தடுத்து பார்க்க வேண்டும்.
0: தும்பா விட்டு புட்டு வாழை பிடிக்கிற கதை யாருக்குது? கையில் அம்பிட்டவன அங்க ஒரு வழியா தீர்த்திருக்கலாம். ராணி எதுக்காக அவனை உயிரோட விட சொன்னாங்க தெரியலையே.
1: தோழர்களே, எனக்கும் அது அப்போது புரியாமல் தான் இருந்தது. அப்புறம் தெரிந்து கொண்டேன். ராணி என்னையும் மிஞ்சிவிட்டாள் என்பதை ஒத்துக்கொள்ளுகிறேன். மிக முக்கியமான ஒரு நோக்கத்துடன் தான் வந்தியத்தேவனை உயிரோடு விடச் சொன்னாள் ராணி. அதை நீங்கள் இப்போது தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. வந்தியத்தேவனை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் அந்த வைஷ்ணவரைக் கொண்டால் சிறிதும் தயங்காமல் உயிரை வாங்கிவிட்டு மறுகாரியம் பாருங்கள் என்றான் ரவிதாசன்.

0: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
1: உலகமே தடங்கள் மயந்தா, மாய மந்திரவாதிகளும் மாய மோகினிகளும் சதிகாரர்களும் சிநேக துரோகிகளும் பித்துக்குள்ளி பெண்களும் ஒற்றர்களும் இவற்றோட ஆழந்தெரியாத புதை சேற்று குழிகளும் நிறைஞ்ச உலகம். இந்த சிந்தனையில் பழையாறை விட்டு புறப்பட்டான் வல்லவரையன். இங்கே ஐயனார் கோவிலில் ஒரு பிலத்வாரம் அவனை கவருது. எதுக்கும் ஆழ்வார்க்கடியான கேட்குறான், இடும்பன்காரி வெளியே வந்தான், அது வழியாக நான் உள்ளே போக முடியாதா? முடியலாம், ஆனால் அதில் இருக்கிற அபாயங்கள். இப்படி திருமலையப்பன் தயங்குவான்னு எதிர்பார்த்து அபாயம் இல்லாத காரியம் எதுன்னு தனக்கே உரிய பரபரப்போட செயலில் இறங்கிட்டான். நல்லது, இந்த பகுதியில் இடம்பெற்ற சில குறிப்புகளை பார்ப்போம். குக்கிராமமாக இருந்தாலும் ரம்யமான இயற்கை சூழலில் ஐயனார் கோவில் அமைஞ்சிருப்பதை காணலாம். கிராம எல்லைகளில் நீர்நிலைக்கு அருகில் சுடுமண்ணால் ஆன பெரிய யானையும் குதிரையும் ஐயனார் கோவிலை அடையாளம் காட்டிடும். சாஸ்தா ஹரிஹர புத்திரன் என்றெல்லாம் போற்றப்படும் ஐயப்பன் சிவபெருமானின் ஞானத்தையும் மோகினி வடிவில் விஷ்ணுவின் மாயையையும் இணைத்த ஓர் அவதாரம். அறத்தை நிலைநாட்டி மக்களை நெறிப்படுத்துறதால தர்மசாஸ்தான்னு வணங்கப்பெறுகிறார். வேண்டுதல் நிறைவேறினதும் சுதையாலான குதிரை யானை உருவங்களை பக்தர்கள் காணிக்கையா செலுத்துவாங்க. இந்த முறைக்கு உருவாரம் எடுத்தல்னு பேர். பிலத்வாரம், பிலம் என்பதன் பொருள் குகை, பள்ளம், வளை. துவாரம் வாயில், திறப்பு, வழி. பிலத்வாரம் குகைக்கான திறப்பு, கீழறைக்கான வழி. 108 திவ்ய தேசங்களில் ஒன்று அகோபிலம் என்னும் திருச்சிங்கவேல் குன்றம். அகோ சிம்மம், பிலம் குகை. மாங்காட்டு தல புராணத்தில் பிலத்வாரம் பற்றின குறிப்பு வருது. ஊனக்கண்ணால் காண முடியாத நுண்ணிய பிலத்வாரத்தில் கடுந்தவம் மேற்கொண்டாள் தேவி. காமேஸ்வரரின் ஆணைக்கு இணங்க அந்த பிலத்வாரத்தின் வழியே பூமியில் வெளிப்பட்ட இடம்தான் காமாட்சியம்மன் கோவில். சுக்ரீவன் வாலிக்கு செஞ்சது என்ன பார்ப்போம். இந்த வானர சகோதரர்கள் ஒரு சமயம் ஒரு அசுரனை துரத்திக்கிட்டு போனாங்க. அவன் குகைக்குள்ளே ஓடிட்டான். சுக்ரீவனை வெளியே நிற்க சொல்லிட்டு குகைக்குள்ளே பாய்ந்தான் வாலி. உள்ள நாள் கணக்காக சண்டை. வாலி வரக்காணும். உத்தரவு மீறி உள்ளே போக விரும்பலை சுக்ரீவன். திடீர்னு ஒரு நாள் குகைக்குள்ளேருந்து இரத்த வெள்ளம் பெருகி வந்துச்சு. வாலி கொல்லப்பட்டுட்டான்னு தவறாக முடிவு பண்ணி அசுரன் வெளிவராதபடி பாறாங்கல்லால் குகையின் வாசலை மூடிட்டான் சுக்ரீவன்.

0: நம்ம கதையின் இந்த கட்டத்தில் திருமலையப்பன் என்ன செய்ய போகிறான்?
1: செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: வீட்டுல கிராக்கா லீக்கா ஹீட்டா இல்ல கரையானா, கவலையா விடுங்க, இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ 8768786878.

நமக்குடைய எஃப்எம்ல நேயர்களோட பேரோ இல்லை அவங்களுக்கு பிடிச்ச விருப்ப பாட்டோ வந்ததும் அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். இப்போ அவங்களோட குரலில் விருப்ப பாட்டுகளை தர கோடை பண்பலையிலிருந்து ஆசையில் ஒரு குக்கு வந்தாச்சு. வணக்கம் எல்லாருக்கும். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாட்டை உங்கள் குரலில் பதிவு செஞ்சு, குறிப்பாக உங்கள் பேர், ஊர், பிடிச்ச பாட்டு, அதுக்கான திரைப்படம் இதெல்லாம் சேர்த்து உடனே 94 84

0: 26 26 26 24 24 9486282424 கச்சேவி எனக்கு அனுப்புங்க. இங்கே பாருங்கப்பா எவ்வளோ வேகமாக இருக்காங்கன்னு நம்ம நேயர்கள்லாம் குரல் பதிவுகளாக வந்து குவியுதே. சரி, முதல் நேயர் கேட்டுருவோமா யாருன்னு?
1: நான் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் பெத்தனாக்கின்பட்டியிருந்து ஜெயச்சந்திரன் பேசுகிறேன். படம் செந்தூரப்பாண்டி, பாடல் செந்தூரப்பாண்டிக்கு ஒரு செய்தி சொன்னேன் என்கிற பாடலை ஒளிபரப்பு

ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சிக்கு என்னுடைய வணக்கம். நான் திருப்பூர்லிருந்து தீபிகா பேசுகிறேன். எனக்கு மின்சார கண்ணா படத்திலிருந்து உன் பேர் சொல்ல ஆசைதான் பாட்டு வேணும். நன்றி.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
2: வாவ்,
1: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
4: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
5: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
4: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
5: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
4: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
6: நேரம் 7:14. கோடை பண்பலையில் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாட்டை உங்களோட குரல்ல பதிவு செஞ்சு அனுப்பி கேளுங்கன்னு சொன்னதும் ரொம்பவே உற்சாகமா இந்த அனுப்புறோம்னு அள்ளி வீசுறாங்க. இருக்கட்டும், இப்போ அடுத்ததா.
7: கோடை பண்பலைக்கு இனிய இரவு வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் ஆண்டனி சலமன்ராஜ். எனக்கு பிடித்த பாடல் படம் கரிசல் காட்டுப்பூவே பாடல். 1000 கோடி சூரியன் போல என்ற இனிய பாடலை அனைத்து நேயர்களுக்காகவும் தாருங்கள். நன்றி.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை. ரோஷன்
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: PM ஜெய். அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, ராசிபுரம், முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: கோடை எஃப்எம்ல ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் உங்க விருப்ப பாட்டை உங்க குரல்ல பதிவு செஞ்சு 94 86 28 24 24 கொஞ்சம் பொறுமையாக சொல்லலாமே கனி, 94 86 28 24 24 கச்சேவி எனக்கு அனுப்புங்க. இப்ப யாரு தன்னோட விருப்ப பாட்டை கேட்க போறாங்க கேட்டுலாமா?
1: வணக்கம் கோடை பண்பலை, நான் ஈரோடு மாவட்டம் அஞ்சூர் நல்லசலை வலயத்திலிருந்து கீதா பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் கண்டு கொண்டேன் படத்திலிருந்து கொஞ்சம் மைனாக்களே என்ற பாடலை ஒளிபரப்புங்கள். நன்றி.

0: இனிய வணக்கம் நேர்களே. இந்த அழகான மாலை வேளையில இங்க சொந்த பந்தம் நிகழ்ச்சிக்காக கோடைப்பண்பலை 100.5 நிலைய அரங்கிற்கு ஒரு அழகான குட்டி தேவதை வந்திருக்கிறாங்க. இப்ப அவங்கள சந்திச்சிடலாமா? அவங்கள குட்டி தேவதை அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே ஒரு பளிச்சின மின்னல் போன்ற ஒரு சிரிப்பு. சிரிச்சு முடிச்சிட்டீங்களா? அவங்களுடைய பேர் சொல்லுங்க.
1: என் பேர் ஹாஷிகா.
0: ஹாஷிகா, எங்க இருந்து வந்திருக்கீங்க ஹாஷிகா?
1: தேனில இருந்து.
0: தேனியிலேருந்து வரீங்களா? சரி, தேனி கொடைக்கானல் எல்லாமே ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது. எத்தனாவது முறையாக கொடைக்கானலுக்கு வந்திருக்கிறீங்க?
1: ஃபர்ஸ்ட் டைம் வர. ஆக்சுவலி வந்ததே இல்லை, ஸோ தட் ஃபர்ஸ்ட் டைம் அப்பா கூட்டு வந்து.
0: அப்படிங்களா? என்ன படிக்கிறீங்க?
1: 10th ஸ்டாண்டர்ட்.
0: 10th ஸ்டாண்டர்ட் படிச்சு இப்போதான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? ஏன் இந்த 10th பப்ளிக் எக்ஸாம்க்காக இவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருந்தனால கூட்டிகிட்டு வரலையா?
1: அப்படி இல்லை, சிச்சுவேஷன் சரியில்லை, ஸோ தட் இப்போ
0: அதனால வந்துருக்குறீங்க. சரி, ஓகே. கொடைக்கானல் அப்படின்றது வந்து ரொம்ப குளிரும் பனி அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க, எப்படி இருக்குது அந்த அனுபவம்?
1: ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக, எல்லாரும் சொன்னதை நானே லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நல்லா இருக்கு.
0: நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? ரொம்ப குளிராக இருக்கா? இல்லை பரவாயில்ல, இதெல்லாம் தாங்கிக்கலாம்ப்பா. இதெல்லாம்
1: எனக்கு பர்சனலாக கோல்டு பிடிக்கும், சில் வெதர்லாம் பிடிக்கும், ஸோ தட் எனக்கு பிடிச்சிருக்கு.
0: ஓ, அதாவது கோல்டு பிடிக்குன்னா உங்களுக்கு சளி பிடிக்கும், அந்த மீனிங் எடுத்துக்கலாமா?
1: இல்லை இல்லை, வெதர்

0: பிடிக்குது சுப்பு சாரி. ஆ ஓகே ஓகே எனக்கு புரியுது. ஓகே இப்போ வந்து நீங்கள் டென்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா, எந்த சப்ஜெக்டில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப மாஸ்ங்க, அதாவது வந்து கிளாஸில் வந்து மேம் வந்து இது எழுதி போடையிலே அப்படியே மக்கப் பண்ணிடுவேன் அப்படின்னா வந்து
1: சோஷியல் சயின்ஸ்.
0: சோஷியல் சயின்ஸ் ஆகி
1: தெரியல, அது ஒரு மாதிரி ரொம்ப பிடிக்கும். அது
0: நிறைய ஹிஸ்ட்ரிலாம் படிக்கிறது ரொம்ப
1: பிடிக்கும், எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே, என்னைக்கு வந்தீங்க கொடைக்கானலுக்கு?
1: நேற்று.
0: நேற்று தான் வந்தீங்களா? இப்போ எத்தனை நாள் இங்கே தங்க போகிறதா பிளான் வச்சுருக்கிறீங்க?
1: இல்லை இன்னைக்கே கிளம்பலான்னு.
0: என்ன ஹாசிகா, இப்போ தான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, நேற்று வந்துட்டு இன்னைக்கே கிளம்பினாலாம் எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கேன் இல்லையா?
1: அப்படி இல்லை, எக்ஸாம் முடிஞ்சு அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால.
0: என்ன வேலை பார்க்குறாங்க அம்மா அப்பா?
1: அம்மா வந்து கார்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க, அப்பா ஷிப்பில் ஒர்க் பண்ணுறாரு ஷெஃபா.
0: ஓகே, அப்பாவுக்கு கூட ஏதோ கொஞ்சம் அப்பாவோட வேலையை கூட நம்ம ஏதாவது எடுத்துக்கலாம். கார்மெண்ட்ஸ் தானே வச்சுருக்காங்க அம்மா, இன்னும் ஒரு இரண்டு நாட்கள் இருக்கலாம் இல்லையா?
1: இல்லை அங்கே வேலை செய்யணும், அவங்களுக்கு வேலை கொடுக்கணும் இல்லையா, அம்மா அங்கே இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும்.
0: அதனால பரவாயில்ல, பயங்கரமான பொண்ணாக இருக்கீங்க, அம்மா விட்டு கொடுக்காம பேசுறீங்களா, அம்மா பக்கத்துலேயே இருக்கனாலையா?
1: அப்படி இல்லை, நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க.
0: அதனாலயா? சரி, கொடைக்கானலில் வந்து ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குது? அதான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அங்கெல்லாம் வந்து சீக்கிரமாக வேகாது, ஒரு மாதிரி ரொம்ப ரஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம்?
1: அப்படியெல்லாம் இல்லை, நல்லா இருந்துச்சு ஃபுட்.
0: நல்லா இருந்துச்சா? என்ன சாப்பிட்டீங்க?
1: நமக்கு எப்பயும் பிரியாணி தான்.
0: அப்படி சொல்லுங்க, தேனில இருந்துட்டு என்ன சாப்பிட்டீங்கன்னு கேக்கலாமா? எப்பனாலும் பிரியாணி தானா? நல்லா இருந்துச்சா? தேனி பிரியாணி நல்லா இருக்கா, கொடைக்கானல் பிரியாணி நல்லா இருக்கா?
1: பிரியாணியும் நல்லா தான் இருக்கும்.
0: நண்பன்ல என்னடா நல்ல நண்பன் கெட்ட நண்பன்ற மாதிரி பிரியாணினாலே நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டீங்களா? சரி ஹாசிகா, உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க?
1: ஒரே ஒரு தம்பி மட்டும்.
0: தம்பி மட்டுமா? தம்பி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறானா கொடைக்கானல்?
1: தம்பிக்கு இது செகண்ட் டைம், அவன் ஸ்கூல்ல இருந்து ஒரு தடவை ட்ரிப் வந்தான்.
0: சரி,
1: சோ இது செகண்ட் டைம்.
0: சரி, நீங்க ஸ்கூல் படிக்கிறப்போ நிறைய கல்ச்சுரல்ஸ்ல எல்லாம் போயிருக்கீங்களா?
1: கல்ச்சுரல்ஸ்லாம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கீழே என்ஜாய் பண்றது அதெல்லாம்
0: பண்றீங்க. சரி, எக்ஸ்ட்ரா ஸ்கில்னா உங்களுக்கு என்ன இருக்கு?
1: அப்படி
0: ஏதாவது ஆக்டிவிட்டீஸ், நான் வந்து ஹாசிகா வந்து இது வந்து பயங்கரமா டான்ஸ் ஆடுவாங்க, பாட்டு பாடுவாங்க, கவிதை சொல்லுவாங்க,
1: சிங்கிங் பாத்ரூம் ரெண்டுமே, பாத்ரூம் சிங்கர் பாத்ரூம்
0: தான். பரவாயில்ல,
1: அதை தாண்டி வாலிபால் விளையாடுவேன். அந்த
0: அதை தாண்டி வாலிபால். இப்போ வந்து அந்த பாத்ரூம் சிங்கரை வந்து இப்போ ஸ்டேஷன் சிங்கர் ஆக்கிடலாமா?
1: இல்லை,
0: சும்மா ஒரு ரெண்டு லைன். அதாவது கொடைக்கானல் பார்த்தோன்னு உங்களுக்கு என்ன பாட்டு ஞாபகத்துக்கு வந்துச்சு?
1: கண்டிப்பா கண்மணி அன்போடு
0: அந்த வரிகளை ஒரு நாலு வரி பாருங்க. யாருமே இல்லை, நீங்க தான் பாட போறீங்க, பாடுங்க அப்படியே. கொடைக்கானல் உங்களுக்கு எய்தாப்ல இப்ப ஹில்ஸ் எல்லாம் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க, அதுதான் உண்மை. உங்களுக்கு எய்தாப்ல ஹில்ஸ் எல்லாம் இருக்குல்ல, பாடுங்க.
1: அம்மாவையும் சேர்த்து கூப்பிட்டுக்கலாமா?
0: அம்மா அப்புறம் பாடுவாங்க, அம்மா போஷன் வந்து தனியா. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பாடிருங்க.
1: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே, உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே,
0: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுதுன்னு அந்த வரை எனக்கு தானே பாண்டிங்க. சரி ஹாசிகா, ரொம்ப அழகா பேசுனீங்க. என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: யார் அழைப்பது?
0: யார் அழைப்பது? ஹாசிகாவோட குரல்ல கண்மணி அன்போடு அப்படின்னு அழகான பாடல் கேட்டு முடிச்ச இந்த நேரத்துல யார் அழைப்பது கேட்டிருக்காங்க. இது உங்களுக்கு கோடி பண்பலை 100.5 கேட்டலாமா?

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
4: ஆசையில் ஒரு குக்கு, கொடைக்கானல் பண்பலையில் கேட்டுட்டு இருக்கோம். அன்பு நேயர்களோட குரல்ல விருப்ப பாட்டெல்லாம் வந்துட்டு இருக்கு. 7:40 இப்போ யாரோட குரல்?
5: கோடை எஃப்எம்க்கு வணக்கம். நான் பெரியகோட்டிலிருந்து கார்த்திகா பேசுறேன். எனக்கு முற்பொழுதும் கற்பனைகள் படத்துல இருந்து கண்மணியை சாங் போடுங்க.

0: வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRP ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: கோடை எஃப்எம்ல ஆசையில் ஒரு குக்கு கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடல் கேட்கணும்னா உங்களோட குரலில் பதிவு செஞ்சு அமுச்சு விடணும். 94 86 28 24 24 எண்ணுக்கு. இப்போ
4: கோடை பெண்களுக்கு இரவு வணக்கம். திருப்பூர் மாவட்டம் முத்து கொடுமொழி ரோடு, விஜய் டெய்லர்ஸ், நீலவேணி. எனக்கு பிடித்த பாடல் நினைக்க தெரிந்த மனமே படத்திலிருந்து, எங்கே எங்கே நீ சென்ற போதும் என் நெஞ்சு முன்னே தேடும். நன்றி, வணக்கம்.

எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகளும் அரசு நலத்திட்ட உதவிகளும் ஒரே இடத்தில் கிடைக்கும் ஒருங்கிணைந்த சேவை மையம் விழுதுகள் மையம். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. 21 வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகள் மற்றும் அரசு நலத்திட்டங்களை எளிதாக பெற இந்த திட்டம் உதவுகிறது. இந்த மையங்களில் பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, சிறப்பு கல்வி, ஆக்குபேஷனல் தெரப்பி, உளவியல் ஆலோசனை, கண் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு மறுவாழ்வு சேவைகள் கிடைக்கின்றன. இது மட்டுமல்லாமல் UDID அட்டைக்கு விண்ணப்பித்தல், கல்வி உதவித்தொகை பெறுதல், வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல், அரசு நலத்திட்டங்களுக்கு விண்ணப்பித்தல், பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்களுக்கான பயிற்சி, உதவி உபகரணங்களுக்கான விண்ணப்பம் உள்ளிட்ட பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை ஒரே இடத்தில் பெற இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகலாம். இலவச உதவி எண் 1800425011. சைகை மொழியில் தொடர்பு கொள்ள 9498345350.

கோடையப்பம் நூறு பிள்ளை இன்றைக்கு வணக்கம். என் பேர் கணேசன், தேனி மாவட்ட பிரிவுலேருந்து பேசுகிறேன். எனக்கு வந்து உணவு நிறுத்தி படத்துலேருந்து நல்ல பாட்டு போடுங்க. நன்றி, வணக்கம். கோடையப்பம் வாழ்க வளர்க வளமுடன். நன்றி, வணக்கம்.

0: தருவது செய்தி அறிக்கை.
1: வணக்கம், செய்திகள் வாசிப்பவர் ஷாமலா. அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணித பிரிவுகளுக்கான பாடங்களில் மாணவர் சேர்க்கை அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் இணையதளத்தில் வெளியிட்டுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். இதில் பெண்களின் பங்களிப்பு 44% அதிகரித்துள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தற்போது இந்த பாடப்பிரிவுகளில் மாணவர் சேர்க்கை 1 கோடியை தாண்டியுள்ளதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். வழக்கறிஞர் சட்டத்திருத்த வரைவு மசோதா தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறு மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த வரைவு மசோதா பார் கவுன்சிலுடன் இணைந்து தயாரிக்கப்பட்டுள்ளதாக சட்டத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக பொதுமக்களும் வழக்கறிஞர்களும் வரும் 31ஆம் தேதி பிற்பகல் 3 மணி வரை கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பார் கவுன்சில் இணையதளத்தில் இந்த வரைவு மசோதா வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேகதாது அணை விவகாரம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசு திறந்து விடாதது குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார், சட்ட வல்லுநர்கள் மற்றும் உயரதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். இன்று சென்னையில் இந்த வாணிபக் கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் அவர் இந்த ஆய்வினை மேற்கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பொது விநியோக திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து அமைச்சர் விரிவாக கேட்டறிந்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திமுகவைச் சேர்ந்த விளாத்திக்குளம் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என்று அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஆட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டும் திமுகவைச் சேர்ந்தவர்களை தாவேக அரசு கைது செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இது ஜனநாயக பண்புகளுக்கு எதிரானது என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை வழங்க மறுக்கும் கர்நாடக அரசின் செயல் கண்டனத்திற்குரியது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உச்சநீதிமன்ற உத்தரவினை மீறி கர்நாடக அரசு இதுபோன்று செயல்படுவது ஏற்புடையது அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டம் நாளை மறுநாள் புதுதில்லியில் நடைபெற உள்ளதாக வெளியான செய்திகளை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கூட்டத்தில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். மின்சார வாரியத்தில் ஒப்பந்த

இந்த தொழிலாளர்களாக 25 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றுவோரை தாவேக அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட போதிலும் இவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படாமல் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்றங்களில் சாட்சியம் அளிக்க ஆஜராகும்போது முறையான சீருடை அணிந்து செல்லவில்லை என்றால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினருக்கு சுற்றறிக்கை அனுப்புமாறு சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறை தலைவருக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம், திரு செந்தில்குமார் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இந்த சுற்றறிக்கையை 4 வாரங்களுக்குள் அனுப்ப வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லிந்தோய் சனம்பம் தங்கப்பதக்கம் வென்றார். ஜோர்டனின் அம்மானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 63 கிலோ இடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தினிதி தேசிங்கு வெள்ளிப்பதக்கம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 100 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் குஷாக்ரா ஓஜா சதமடித்தார். கொழும்பில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 253 ரன் எடுத்துள்ளது. குஷாக்ரா ஓஜா 103 ரன்னுடனும் மனால் சௌஹான் 55 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டி கனடாவில் இன்று தொடங்குகிறது. இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 180க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் சார்பில் அனாஹத் சிங், ருத்ரா சிங், அனிகா துபே, சான்வி கலாங்கி ஆகியோர் மகளிர் பிரிவிலும், ஆரியவீர் தேவன், உஷா நஃபீஸ், குர்வீர் சிங், பூரவ் ரம்பீரா ஆகியோர் ஆடவர் பிரிவிலும் இப்போட்டியில் பங்கேற்கின்றனர். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாய் நாச்சிகேத் பட்ராஜு தங்கப்பதக்கத்தையும் கார்த்திக் ரூபா சுஹாஸ் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி சீனாவின் ஹாங்ஷுவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் மனுபாக்கர், இளவேனில் வாலறிவன் உட்பட 36 பேர் இதில் பங்கேற்கின்றனர். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கிப் போட்டி மஸ்கட்டில் இன்று தொடங்கியது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

கோடை பண்பலை 100.5 நாம் இப்போது ரசிக்கலாம் இளமை பேசுகிறது. பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்காக எந்த ஒரு மணி நேரம் இந்த நிகழ்ச்சி. மாற்றி யோசிக்காமல் மாற்றங்கள் வருவதில்லை. எந்த இடத்தில் இருக்கிறோம், எதை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். தேடுங்கள், நிச்சயம் ஏதாவது கிடைக்கும். ரசிக்கலாம் இளமை பேசுகிறது. நிகழ்ச்சிக்கு அழைக்கலாம் வழக்கமான மாணவர்கள் 24 24 26 மற்றும் ஒரு 290 333. அறிமுகமானவர்கள் 24 24 24 அழைக்கலாம். கொடைக்கானலின் முன்னெடுப்பிற்கு 0 45 42 சேர்த்து. இன்று இரண்டு விளையாட்டுகளை விளையாட இருக்கிறோம். சொல்லுக்குள் சொல், கக்க கப்போ. சொல்லுக்குள் சொல் விளையாட்டை எப்படி விளையாடணும் அப்படின்னா, ஒரு வார்த்தையிலிருந்து பல சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். கக்க கப்போ விளையாட்டை எப்படி விளையாடணும் அப்படின்னா, ஒவ்வொரு எழுத்துக்கும் முன் வேறு ஒரு எழுத்தை சேர்த்து அதை சொல்வேன். நீங்கள் நான் சேர்த்த எழுத்தை நீக்கிவிட்டு அழகான வார்த்தையை நீங்கள் கண்டுபிடித்து சொல்ல வேண்டும். வாங்க விளையாடலாம் நிகழ்ச்சியோடு குடும்படி ரகுநாதன். இரவு வணக்கம் நேர்களே.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: நாம் இணைந்திருக்கிறோம் இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில்.

0: அழைப்பில் காத்திருக்கும் முதல் மாணவர், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: பெயர் சொல்லுங்க.
1: கர்ணா.
0: கர்ணா, என்ன படிக்கிறீங்க கர்ணா?
1: 12th.
0: ப்ளஸ் டூ படிக்கிறீங்களா? சத்தமாக பேச மாட்டேங்களா கர்ணா? சாப்பிட்டீங்களா? என்ன இன்னைக்கு சாப்பாடு ஸ்பெஷல்?
1: தோசை.
0: தோசை தானா? அதுக்கு சைட் டிஷ்ஷு?
1: சட்னி தான்.
0: சட்னியா? ஆம்லெட்டு ஆஃப் ஆகிக்கலாம் அந்த மாதிரி இல்லையா? அப்படிலாம் எதுவும் இல்லை. சுத்த சைவமா கண்ணா?
1: ஆமாம். ஆமாம்.
0: சரி, இன்றைக்கி நிகழ்ச்சியில் இளமை பேசுகிற நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம வந்து ரெண்டு விளையாட்டுகள் விளையாட இருக்கிறோம், சரியா? ஒரு விளையாட்டு சொல்லுக்கு சொல், இன்னொரு விளையாட்டு கக்கக்கப்போ, சரியா? நம்ம இப்போ விளையாட போகிறது சொல்லுக்கு சொல். ஒரு வார்த்தையை கொடுத்துருவேன், அந்த வார்த்தையிலேருந்து நீங்கள் ஒரு ஒரு குறைஞ்சது ஒரு 8 வார்த்தையாவது நீங்கள் கண்டுபிடிக்கணும், சரியா? ம், சரி. உங்களுக்கான வார்த்தை சொல்லவா? நான் மணிக்கடிகை.
1: என்ன?
0: நான் மணிக்கடிகை. ஆரம்பிங்க.
1: நாமக்கல்.
0: நாமக்கல் எங்கில் வருது தம்பி? நான் மணிக்கடிகை, அதிலிருந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரி, உங்களுக்காக நான் முதல்ல ஒன்று சொல்கிறேன். நான் அப்படி சொல்லாமா? அப்புறம் அவ்வளோதானா கர்ணா? கண்டுபிடிங்க, முயற்சி பண்ணுங்க. ப்ளஸ் டூ படிக்கிறீங்க தானே? நல்லா அருமையாக கண்டுபிடிக்கலாமே, நிறைய வார்த்தைகள் கண்டுபிடிக்கலாம். நான் மணிக்கடிகை அப்படின்ட்டு. சரி, நான். அப்புறம் கை வருதா? கடிகை கடைசியாக கை வருதா? கை. அப்புறம் கண்டுபிடிக்க முடியல, அப்படித்தானே? சரி, ரொம்ப அடுத்த தடவை கண்டிப்பாக நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்குங்க, நிறைய வார்த்தைகள் கண்டுபிடிங்க. நன்றி தம்பி, நன்றி.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இளமை பேசுகிறது. சொல்லுக்குள் சொல் கக்கப்போ இரண்டு விளையாட்டுகளை விளையாடி கொண்டிருக்கிறோம். இப்போது அழைப்பில் காத்திருக்கும் மாணவர், வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: சிவகங்கை மாவட்டம் கானடி மாவட்டம் ராஜா அண்ணாமலையார் அன்புமணி பேசுறேன்.
2: சிவகங்கை மாவட்டம் கானாடு ஹாத்தான் அன்புமணி. முன்னால் ஒரு வார்த்தை சேர்த்து சொல்றேன், கண்டுபிடிக்கணும்.
3: சரி,
2: நான் வந்து முன்னாடி சேர்த்துக்க போகிற எழுத்து வந்து பா, சரியா? குறில் ப, சரியா? சரி, நல்லா கவனிங்க, விளையாடலாம். பத பங் பக பம்
3: துன்பம் துன்பம்
2: இல்லை இல்லை இல்லை, நல்லா கவனிங்க, சரியா? அன்புமணி, இன்னொரு தடவை சொல்கிறேன், சரியா? பத பங் பக பம்
3: தங்கம்
2: தங்கம். அப்படியே நீங்க அப்படியே வேற
3: சொன்னீங்க,
2: அப்படியா? சரி சரி, நல்லா விளாண்டீங்க அன்புமணி, உண்மையா அருமையாக விளாண்டீங்க. சரி, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
3: எனக்கு வந்து சகுனி படத்துல இருந்து

0: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இளமை பேசுகிறது. அழைப்பில் காத்திருக்கும் மாணவர் செல்வம், வணக்கம்.
1: திண்டுக்கல் மாவட்டம் நல்பாறை. நாகதேவி.
0: நாகதேவி, என்ன படிக்கிறீங்க நாகதேவி? ஐந்தாம் வகுப்பு படிக்கிறீங்க. இன்னைக்கு பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துட்டீங்களா?
1: போயிட்டு
0: வந்துட்டீங்க. போயிட்டு வந்தோடனே அம்மா என்ன செஞ்சு கொடுத்தாங்க, என்ன சாப்பிட்டீங்க?
1: கறிக்குழம்பு.
0: கறிக்குழம்பா? ஞாயிற்றுக்கிழமை தானே கறிக்குழம்பு, இன்னைக்குமா? ஓ, இன்னைக்கு தான். இன்னைக்கு மட்டும்தானா? நாளைக்கு மீர குழம்பு சாம்பாரா? சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம விளையாட போகிற விளையாட்டு என்ன தெரியுமா உங்களுக்கு? சொல்லுக்குள் சொல். விளையாடலாமா?
1: விளையாடலாம்.
0: இதுக்கு முன்னாடி விளையாடிருக்கீங்களா? இல்லையா? சரி, நம்ம ஒரு வார்த்தையை கொடுத்துருவோம், சரியா? அந்த வார்த்தையிலிருந்து ஒவ்வொரு எழுத்தை வச்சு நீங்கள் நிறையா சொற்களை கண்டுபிடிக்கணும், சரியா? சரி, உங்களுக்கான எழுத்து தரவா? உங்களுக்கான வார்த்தை, உங்களுக்கான வார்த்தை தரேன். பஞ்சதந்திரம். பஞ்சதந்திரம். பஞ்சம்.
1: தந்திரம்.
0: தந்திரம். அப்புறம் நிறைய வார்த்தைகள் கண்டுபிடிக்கலாம் அதில்.
1: தந்தி.
0: தந்தி. தந்தி.
1: திறம்.
0: திறம். அப்புறம் தரம்.
1: தரம்.
0: தரம். நிறைய வார்த்தை கண்டுபிடிக்கலாம், அப்போ கண்டுபிடிங்க தரம். அப்புறம் அஞ்சு தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க, நிறைய வார்த்தை கண்டுபிடிக்கலாம். சதம். சதம். நாகதேவி இருக்கீங்களா இணைப்பில்? சரி, அப்புறம் என்னது? பஞ்சதந்திரம். ஆமாம், பஞ்சதந்திரம் தான் வார்த்தை வந்து பஞ்சதந்திரம். அதில் நீங்கள் வந்து அஞ்சு வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கேன். தம். தம் எப்படி வரும்? தம். சரி, உங்களுக்காக சேர்த்துக்கிறேன். ஓகே. அடுத்தது அப்புறம் அவ்வளோதானா?
1: தரம்.
0: அதை சொல்லுங்க. தரம், அருமையான வார்த்தை தரம். அப்புறம்
1: தந்தி.
0: தந்தி தான் சொல்லிட்டீங்களா, முன்னாடியே சொல்லிட்டீங்க, தந்தி சொல்லிட்டீங்க, சரியா? பதம் சொல்லலாமா? பதம். பதம். சரி, நீங்கள் வந்து ஆறு வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க, நான் நாலு வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கேன், சரியா? மொத்தம் 10 வார்த்தை, சரியா? நீங்கள் அடுத்த முறை வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 15 வார்த்தை சொல்லணும். சரி, நாகதேவிக்கு என்ன பாட்டு வேணும்?
1: பள்ளி வேலை.
0: சரி, கேட்கலாமா? நன்றிம்மா.
1: நன்றி.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கிறோம். இளநை பேசுகிறது நிகழ்ச்சியில் இணையும் மாணவர், வணக்கம். வணக்கம்.
4: மலைகளின் இளவரசி கொடைக்கானல், நமது நேய உறவுகளின் மனங்களின் இளவரசி கோடை பண்பலை 100.5.
3: யார் பேசுறீங்க?
4: கொடுமுடி ரகுநாதன் சார். உங்களுக்கும் நம் நிலையத்தில் பணியாற்றிடும் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
3: உங்களுக்கு
4: திருச்சி மாவட்டம் தொட்டியம் வட்டம்

0: ஆணைக்கல் பட்டி திவாகர் பேசுறேன்.
1: திவாகர் என்ன படிக்கிறீங்க?
0: 11ஆம் வகுப்பு
1: படிக்கிறீங்க.
0: ஆமாங்க சார்.
1: திவாகர் நலமா இருக்கும். திவாகர் இன்னைக்கு பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துட்டீங்களா?
0: ஆ போயிட்டு வந்துட்டேங்க சார்.
1: சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் வந்து என்ன விளையாட்டு விளையாட போகிறோம்னா கக்கா குப்போம். சரியா?
0: சரிங்க சார்.
1: சரி, நம்ம அந்த கக்கா குப்போம் நிகழ்ச்சியில் ஒரு வார்த்தைக்கு எழுத்து, ஒவ்வொரு எழுத்துக்கு முன்னாடி நான் ஒரு எழுத்தை சேர்த்து சொல்லுவேன், நீங்கள் ஒரு வார்த்தை கண்டுபிடிக்கணும். சரியா?
0: சரிங்க. ம்,
1: சரி, உங்களுக்கான எழுத்து சொல்லவா?
0: ஆ சொல்லுங்கள் சார்.
1: மத மட மம்.
0: இன்னொரு கருங்க சொல்லுங்கள் சார்.
1: மத மட மம்.
0: மத
1: மம். ம், மம்
0: மம்.
1: ம், என்ன வார்த்தை?
0: சதம் சார்.
1: என்னது, என்ன வார்த்தை?
0: இன்னொரு சொல்லுங்க சார்.
1: என்ன சொன்னீங்களா? இப்ப சொன்னீங்க தானே, சொல்லுங்க அந்த வார்த்தையை சொல்லுங்க.
0: தடம் சார்.
1: தடம். ம், அதுதான் தடம். சரியா? நான் சொன்னது மத மட மம் அப்படி சொல்லி சொன்னேன், நீங்கள் தடம் அப்படி சொல்லி சொல்லிட்டீங்க. சரியான வார்த்தை. சரியா?
0: சரிங்க.
1: சரி, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம் திபாகர்?
0: உன்னிடத்தில் என்னை கொடுத்த பாடத்திலிருந்து திரும்பும் நேயர்கள் பாடல் சார். இந்த பாடலை உங்களுக்கும் நம் நிலையத்தில் பணியாற்றிருக்கும் அனைவருக்கும் நம் நேய உறவுகள் அனைவருக்காகவும் வழங்கிட்டு
1: இந்த பாடல் கேட்கலாம். நன்றி.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் இணையும் மாணவர் செல்வம், வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா.
2: வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: நான் கரூர் மாணவனி, கிராமம் பெருவெளி தரிசிட்டேங்கண்ணா.
2: என்ன பேர் சொன்னீங்க?
3: தரணீஷ்.
2: தரணீஷ்.
3: ஆமாங்க.
2: என்ன படிக்கிறீங்க?
3: ஆறாம்
2: வகுப்பு.
3: ஆமாங்கண்ணா.
2: பக்கத்தான் ஸ்கூலா? சப்ரீஷ்.
3: ஸ்ரீகேஷ்.
2: ஸ்ரீகேஷா?
3: ஆமாங்க.
2: சரி, ஓகே. சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன விளையாட்டு போறோம்னா சொல்லுக்குள் சொல். சரியா?
3: சரிங்கண்ணா.
2: இதுக்கு முன்னாடி விளையாடிருக்கீங்களா இந்த விளையாட்டை?
3: நம்ம நிகழ்ச்சியில்
2: விளையாடிருக்கேன். காலையில் விளையாடுனீங்களா?
3: ஆமாங்கண்ணா.
2: சரி, அப்போ நான் உங்களுக்கு நான் வார்த்தை தர்றேன், சரியா? அதுலேருந்து நீங்கள் நிறையா சொற்களை கண்டுபிடிக்கணும். சரி, உங்களுக்கான வார்த்தை தர்மத்தின் தலைவன். தர்மத்தின், தர்மத்தின் தலைவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. படம் கூட வந்திருக்குல்ல, ரஜினி படம். ஆமாம், அந்த அதுதான் உங்களுக்கு வார்த்தை. அதுலேருந்து நிறைய எழுத்துக்கள் கண்டுபிடிக்கணும், சரியா? கண்டுபிடிங்க பார்க்கலாம். ம், ஆரம்பிக்கலாம்.
3: தர்மம்.
2: தர்மம்.
3: தலைவர்.
2: தர்மம் எப்படி, தர்மம் எப்படி வரும்? இம் வரலையே, தர்மம் வராதுல்ல.
3: தர்மத்தின்.
2: தர்மத்தின்
3: தலைவன்.
2: தலைவன். ம்.
3: தலை.
2: தலை. ம். என்னது?
3: வலை.
2: வலை. வலை. ம். அப்புறம்
3: மதி.
2: மதி. சூப்பர். ம். அப்புறம் மகனா?
3: மதன்.
2: மதன். ம். அப்புறம்
3: மண்.
2: மண். அப்புறம் மலை சொல்லலாமா?
3: சொல்லலாம்.
2: மலை. அப்புறம் ம். ஸோ நிறைய, இன்னும் நிறைய எழுத்து கண்டுபிடிக்கலாம். அதில் நிறைய எழுத்து வருது. மத்தி அப்படின்னு கண்டுபிடிக்கலாமா? மத்தி. அப்புறம் ம். அப்புறம் அவ்வளோதானா? அவ்வளோதான். ம்.
3: ஆமாங்கண்ணா.
2: தன் அப்படி கண்டுபிடிக்கலாமா?
3: தன் கண்டுபிடிச்சா?
2: தன் அப்படி கண்டு, இன்னைக்கு சொல்லவே இல்லை, தன் நான் தான் சொன்னேன், சரியா?
3: சரிங்கண்ணா.
2: அப்புறம் அப்புறம் அவ்வளோதான்.
3: அவ்வளோதாங்கண்ணா.

0: சரி, ஒன்று ரெண்டு நாலு 10 வார்த்தை கண்டுபிடிச்சிட்டீங்க, சரியா? சரி, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: கில்லி படத்துல இருந்து கில்லி அடிச்சா கில்லி பறக்கும்.
0: சுரத்தங்கா. சரி, கேட்கலாமா? நன்றி
1: நன்றிங்களா.
0: நன்றி.

0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இளமை பேசுகிறது. இப்போது அழைப்பில் காத்திருக்கும் மாணவர் செல்மணி, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: திண்டுக்கல் மாவட்டம் மாலைகண்டன் வட்டிலிருந்து நந்தினி பேசுறேன்
0: சார். நந்தினி, என்ன படிக்கிறீங்க?
1: பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் இயர்.
0: ஃபர்ஸ்ட் இயர் இப்போதான் போயிருக்கீங்களா?
1: ஆமாம் சார்.
0: எப்படி இருந்துச்சு? அதாவது பள்ளி பருவம் முடிஞ்சோடனே காலேஜுக்கு உள்ளே போயிடணுன்னு எப்படி இருந்துச்சு? உள்ளே நுழைஞ்சோடனே அப்படி ஒரு பயமா இல்லையா?
1: பயமாக தான் சார் இருந்துச்சு.
0: என்ன பண்ணுறது, போக போக சரியாயிடும்ல. சரி, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சிட்டாங்க. சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம என்ன விளையாட போகிறோம்னா கக்க கப்போ, சரியா?
1: சரிங்க சார்.
0: சரி, உங்களுக்கான வார்த்தை சொல்லவா?
1: சொல்லுங்க சார்.
0: நான் வந்து தா அப்படிங்கிற இடத்த சேர்த்துக்கிறேன்.
1: சரிங்க சார்.
0: தக, தரு, தக, தம, தனி. தக
1: கருகமணி.
0: அசல்ட்டா சொல்லிட்டீங்க, நல்லா அழகா சொல்லிட்டீங்க. எப்படி எழுதி எழுதி வச்சிங்களா? சரி சரி, ரொம்ப அழகா சொன்னீங்க. நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: மாஸ்க் படுத்துறது கண்ணுமொழி காக்காம.
0: இனிமேல் பாடல் கேட்கலாம். நன்றி.

0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடி பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.

வானலை இசை தேனலை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நம் வசமாகும் வசந்த இசை அலைகள், கலைகளை அள்ளி அள்ளி தரும் அன்பினலை, நேயர்களை பாட வைக்கும் நடிக்க வைக்கும் நட்பின் கலையலை, இது நம் உறவுகளை சொல்லி உரிமையுடன் உரையாட வைக்கும் சிறந்த பண்பலை, இது நம் பண்பலை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5. வணக்கங்களுடன், வாழ்த்துக்களுடன், சலீமா ஷாஜஹான்.

வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு சதுரங்கம், ஒரு வாழ்க்கை, ஒரு விளையாட்டு, ஒரு பயணம், ஒரு தோல்வி, ஒரு வெற்றி, ஒரு தோழமை, ஒரு எதிரி, ஒரு தொடக்கம், ஒரு முடிவு. இவை போலதான் சதுரங்க விளையாட்டும் நம் வாழ்க்கையும் ஒன்று போல பல ஒற்றுமைகளை கொண்டே செயல்படுகின்றன. வாழ்க்கையை நாம் பார்க்கும் அதே பார்வையில் இந்த சதுரங்க விளையாட்டையும் பார்க்கலாம். அது தரும் தீர்வுகளை நம் வாழ்க்கையில் பயன்படுத்தவும் செய்யலாம். ஒரு சதுரங்க பலகையில் நடைபெறும் ஒவ்வொரு நகர்விற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அதே போல நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் நமது எதிர்காலத்தை வடிவமைக்கிறது. சில நகர்வுகளுக்கு பொறுமை தேவை, சில நகர்வுகளுக்கு தைரியம் தேவை, சிலவற்றிற்கு தியாகம், சிலவற்றிற்கு வியூகம். இப்படி வாழ்க்கையும் சதுரங்க விளையாட்டும் ஒன்றுதான். நம் வாழ்க்கையும் எப்போதும் போல திட்டமிட்டபடி நடப்பதில்லை. அது எதிர்பாராத திருப்பங்களை கொண்டு வந்து கொடுத்து பெரிய பெரிய பாடங்களை எடுக்கின்றது. நம் அன்றாட தேர்வுகளில் ஒரு தாளம் தேவைப்படுகிறது. அதை நம்மை மீட்டெடுக்க ஒரு திறனை நமக்குள்ளேயே வளர்க்கிறது. நம்பிக்கையும் முன்னோக்கி செல்வதும் தான் அதன் அழகு. வெற்றியாக இருந்தாலும் சரி, பின்னடைவாக இருந்தாலும்

சரி, அது நமக்கு ஒரு அர்த்தத்தை தருகிறது. ஏனென்றால் வாழ்க்கை ஒரு சதுரங்க ஆட்டம். இது கோடை பண்பலை 100.5 MHz கொடை தென்றலில் சதுரங்கத்தின் சதிராட்டங்கள். சர்வதேச சதுரங்க தின சிறப்பு நிகழ்ச்சி சதுரங்கம் போலதான் நம் வாழ்க்கை என்று சொல்லும் நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே.

0: வாழ்க்கை என்பது நாம் எடுக்கும் நடவடிக்கைகளால் மட்டுமல்ல, அந்த நடவடிக்கைகளுக்கு இடையே நாம் எடுக்கும் இளைப்பாறல்களை பொறுத்தும் அந்த தருணங்களில் ஏற்படும் மாற்றங்களை பொறுத்துமே வரையறுக்கப்படுகிறது. ஒவ்வொரு முக்கியமான முடிவுகளை நாம் எடுக்கும் முன்பும் ஒரு சின்ன இடைநிறுத்தம் தேவைப்படுகிறது. அது சிந்திக்கவும், நம் முடிவுகளில் இருக்கும் குறைபாட்டை புரிந்து கொள்ளவும், அதை செயல்படுத்த கற்றுக்கொள்ளவும், நம்மை நாமே மீண்டும் கண்டறிந்து கொள்ளவும் அந்த நேரம் தேவைப்படுகிறது. இந்த அமைதியான இடைவெளிகள் செயல்களை விட அதிகமாக நமது எதிர்காலத்தை வடிவமைக்கின்றன. நமக்கு நோக்கங்கள் நிறைய இருக்கலாம், ஆனால் அவற்றை செயல்படுத்த தேவைப்படும் அமைதியான இடைவெளிகள் இன்னும் அத்தியாவசியமானவை என்பதை புரிந்து கொள்வது அவசியம். அந்த இடைவெளிகள் அழகானவை. வாழ்க்கையின் நிச்சயமற்ற தன்மையை ஏற்றுக்கொள்வது, அந்த அமைதியில் வலிமையை தேடுவது போன்றவைதான் இங்கு மிக முக்கியமானவை. மனதை தொடும் உரையாடல்களோடும், ஊக்கமளிக்கும் கதைகளோடும், அர்த்தமுள்ள சிந்தனைகளோடும் ஒவ்வொரு இடைவெளியிலும் நாம் நம் அடுத்த அர்த்தமுள்ள நகர்விற்கு நம்மை தயார் செய்கிறோம். அதுவே இந்த பயணத்தின் மீது நமக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணிப்போம். இது கோடை பண்பலை 100.5 MHz கொடை தென்றலில் சதுரங்கத்தின் சதிராட்டங்கள். சர்வதேச சதுரங்க தின சிறப்பு நிகழ்ச்சி சதுரங்கம் போலதான் நம் வாழ்க்கை என்று சொல்லும் நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: ராஜ்ய ராஜ்ய மகா

0: சபையோர்களே, பெரியோர்களே, இன்றைய கூத்திலே சொற்குற்றம் பொறுக்குற்றம் எக்குற்றம் இருப்பினும் குற்றத்தை மன்னித்து குணத்தை மட்டும் கொள்ளும்படியாக மிக தாழ்மையுடன் மண்டியிட்டு தண்டனையிட்டு கேட்டுக் கொள்கிறேன்.
1: அரசன் அரசன்
2: தங்க

அதாப்பட்டது. மதுராபுரி மன்னன் அசுவதி மகள் சாவித்திரி ஆகியான் எனக்கு உரிமையான இந்தா சொந்தா நந்தா வரத்திலே உலாவி வரும் காலையிலே காட்டுராஜன் என்று சொல்லக்கூடிய சிங்கமாகப்பட்டது. என்னை விரட்டி துரத்தி மிரட்டி வருகையிலே வீரபுருஷனாகப்பட்டவர் வந்து

வீடு திறந்தா

சென்றேன்.

அது நினைவா? எனது கண்ணதிலே நிற்பது மண்ணுலகம் அங்கையா அல்லது விண்ணுலகம் அங்கையா? என்ன அழகு, என்ன அழகு! இவளது இடையழகும் நடையழகும் உடையழகும், இவளது கண்ணழகும் கட்டழகும் பொட்டழகும் எனது நெஞ்சை விட்டகலா நிற்கிறதே. இவள் யாராக இருக்கக்கூடும்? பா பா!

ஆயிரம் நாளில் படைத்த அந்த ஆதிசேஷன அனுபவியுடைய அழகை வர்ணிக்க முடியாது என்றால் கேவலம் ஏகனாவில் படைத்த நம்மால் எப்படி முடியும்? அருகிலே சென்று யார் என்று விசாரிப்போம்.

நீ என் அருகே வந்து நின்று என்னை தொட்டு ஏனோ

0: இன்றென்னவோ?
1: அதை நான் சொல்ல தெரிய வேண்டுமா சுவாமி?
2: ரூப சித்திரமா மரக்குயிலே உனக்கு ஒரு வாசகத்தினை நான் உரைத்திட நாடி நிற்கிறதால் அன்பினால்

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: ஒவ்வொரு நகர்வும் ஒரு கதை சொல்லும். ஆம், நம் வாழ்க்கையும் சதுரங்க விளையாட்டும் ஒன்று போலத்தான். சதுரங்க விளையாட்டின் ஒவ்வொரு நகர்வும் ஒரு கதை சொல்லும் என்பது போல, நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கை நகர்வும் ஒவ்வொரு கதையை புது புது கோணங்களில் எழுதுகின்றது. சதுரங்க பலகையில் சதுரங்கம் விளையாடுபவர்கள் செய்யும் ஒவ்வொரு நகர்வும் அவர்களது மூளையில் ஒரு சிந்தனையிலிருந்தே உருவாகின்றன. அது அவர்களது அனுபவம், உத்தி போன்றவற்றால் வடிவமைக்கப்படுகின்றது. அதே போலதான் நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் நம்பிக்கை, தைரியம், பின்னடைவுகள், கற்றல் என பல கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையிலும் சில உத்திகளை மையமாக கொண்டும் எடுக்கப்படுகின்றன. மிகச்சிறிய நகர்வு கூட ஒரு சதுரங்க ஆட்டத்தின் போக்கை மாற்றிவிடும் என்பதை ஒவ்வொரு சதுரங்க வீரரும் அறிவார். அதுபோலத்தான் நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளும் நமது உறவுகள், தொழில், கனவுகள், தனிப்பட்ட வளர்ச்சி நிலைகளில் அதிக அளவிலும் செல்வாக்கு செலுத்த முடியும் என்று புரிந்து கொண்டு செயல்படுவது சாலச் சிறந்தது. ஒரு அர்த்தமுள்ள உரையாடல் மொத்த வாழ்க்கையையும் மாற்றலாம். ஒரு ஹரிச்சந்திர நாடகம் பார்த்த இரவுதான் மகாத்மாவை உருவாக்கியது என்பதை புரிந்து கொள்வோம். நம்முடைய எந்த ஒரு நகர்வு நம்மை நல்ல மனிதராக மாற்றும், இன்னும் நல்ல ஆன்மாவாக உயர்த்தும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுவோம். ஏனென்றால் நம் வாழ்க்கையும் ஒரு சதுரங்க விளையாட்டு போலத்தான். விளையாடுவோம். இது கோடை பண்பலை 100.5 MHz-ன் கொடை தென்றலில் சதுரங்கத்தின் சதிராட்டங்கள், சர்வதேச சதுரங்க தின சிறப்பு நிகழ்ச்சி, சதுரங்கம் போலத்தான் நம் வாழ்க்கை என்று சொல்லும் நிகழ்ச்சி.

வாழ்க்கை பல சுவாரஸ்யங்களை உள்ளடக்கிய ஒரு இரகசிய புத்தகம். அதன் எந்த பக்கத்தில் எந்த வாய்ப்பிருக்கும், எந்த பக்கத்தில் எந்த வீழ்ச்சி மறைந்திருக்கும் என்பதெல்லாம் அந்த பக்கத்தை படிக்கும் போதுதான் தெரியும். சில நேரங்களில் ஒரு பக்கத்தை படிக்கும் போது இயல்பாக இருக்கலாம், ஆனால் அந்த பக்கத்தின் முடிவில் கொத்தும் பாம்பு ஒன்று நின்று நம்மை ஆரம்ப பக்கத்திலிருந்து மீண்டும் படிக்கச் செய்யலாம். இம்முறை படிக்கும் போது அந்த புத்தகம் வேறு ஒரு அர்த்தத்தை கொடுக்கவும் செய்யும். ஆக நமது ஒவ்வொரு அடுத்த நகர்வையும் ஆழ்ந்து சிந்தித்து நகர்த்துவது ஒரு பெரும் திறமை. அதை கற்றுக்கொள்வதே ஒரு சதுரங்க விளையாட்டு வீரரின் கடமை, வாழ்க்கை கடமையும் கூட. நம் வாழ்க்கை ஒரு சதுரங்க விளையாட்டு. அதில் கடந்த நகர்வுகளை மாற்ற முடியாது, ஆனால் அடுத்த நகர்வை சிறப்பாக திட்டமிட்டு செயல்படுத்த முடியும். அதற்கு தேவையெல்லாம் கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் முடிவெடுக்கும் திறமை. எல்லாரும் தான் முடிவுகளை எடுக்கிறார்கள். இந்த சதுரங்க வீரர் புதிய வாய்ப்புகளையும் முடிவுகளையும் அவசரத்தில் எடுக்காமல் சிந்தித்து எடுப்பது அவசியமாகிறது. அதுவே நீண்ட கால வெற்றிக்கான அடித்தளமாக அமையும். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி சூழ்நிலைகளை தெளிவாக புரிந்து கொண்டு சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்கும் திறனே வாழ்க்கையின் மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். ஆக கடந்த காலத்து வருத்தங்களை விடுவித்து அடுத்த நகர்வை நம்பிக்கையுடனும் சிந்தித்து செயல்படுத்துவது சதுரங்கத்தின் தத்துவம் என்பதை புரிந்து கொள்வோம், செயல்படுவோம். கோடை பண்பலை 100.5 MHz கோடை தென்றலில் சர்வதேச சதுரங்க தின சிறப்பு நிகழ்ச்சி சதுரங்கத்தின் சதிராட்டங்கள்.

சன்னியாசி அதை என்னான்னு கேட்டாகணும். நானும் வியங்க வேலை இல்லீங்க அந்த சன்னியாசி.

0: எங்க அப்பா அம்மா செஞ்ச தப்புக்கு நான் செய்வேன் சொல்லுங்க நீங்க. நானும் கூட ராஜாத்தாரே நாட்டு மக்களிலே அடநாணம் என்ன வெக்கம் என்ன.
1: நம் பாதை ஒரு ராஜாவின் பாதை. சதுரங்க விளையாட்டில் மிக முக்கியமான ஒரு நபர் ஒரு காய் ராஜா. அந்த ராஜா மெதுவாகத்தான் நகரும். ஒரு நேரத்தில் ஒரே ஒரு கட்டம்தான் நகரும். ஆனால் அந்த காய் மெதுவாக நகரும் போது அந்த காயை பாதுகாக்க மொத்த ஆட்டத்தின் அனைத்து காய்களும் தங்களது உயிரையும் துச்சமென மதித்து அந்த சதுரங்க பலகையை வட்டமிட்டு ஆடும். ராஜாவின் பாதுகாப்பே ஆட்டத்தின் வெற்றியை நிர்ணயிக்கிறது. ஆனால் அந்த பாதுகாப்பிற்காக இன்னொரு காயை பலியாக்குவதில் இருக்கும் வலியும் கடினத்தன்மையும் எப்போதும் ஒரு சதுரங்க விளையாட்டு வீரர் புரிந்து வைத்திருக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் நாமே ராஜா. நமது பலவீனம் நமக்கு தெரியும். நம் பயணமே ராஜாவின் பயணம். நம் வாழ்க்கையே நம் சதுரங்க விளையாட்டு. இதில் நம்மை சுற்றி உள்ள குடும்பம், நண்பர்கள், வழிகாட்டிகள் அனைவரும் நம்மை ஆதரித்து நம்மை பாதுகாக்கின்றனர். அவர்களை பலி கொடுக்காமலும் அவர்களை கஷ்டப்படுத்தாமலும் இந்த வாழ்க்கை என்னும் சதுரங்க விளையாட்டை விளையாடும் ராஜதந்திரத்தை கற்றுக்கொள்வது அவசியமாகிறது. ஒரு ராஜாவாக நாம் நம் வாழ்க்கையை பொறுமையோடும் பொறுப்போடும் விளையாடுவது அவசியமாகிறது. நமக்கு முன்பு நிறைய சவால்கள் இருக்கலாம். அதற்காக மற்றவர்களை பலி கொடுக்காமல் புத்திசாலித்தனமாக அந்த சவாலை எதிர்கொண்டு வாழ்க்கை விளையாட்டை விளையாடி வெல்வதில்தான் நம் சிறப்பு இருக்கிறது. ஏனெனில் வாழ்க்கை ஒரு சதுரங்க விளையாட்டு. அதை சிறப்பாய் விளையாடுவோம். இது கோடை பண்பலை 100.5 MHz கொடை தென்றலில் சதுரங்கத்தின் சதிராட்டங்கள். சதுரங்கம் போலதான் நம் வாழ்க்கை என்று சொல்லும் நிகழ்ச்சி சர்வதேச சதுரங்க தின சிறப்பு நிகழ்ச்சி.

ஒவ்வொரு சதுரங்க காயும் நம் வாழ்க்கையை பேசுகின்றன. ஆம், ஒவ்வொரு சதுரங்க விளையாட்டும் நம் வாழ்க்கையைப் போலதான் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அந்த சதுரங்க விளையாட்டில் ஒவ்வொரு காய்களுக்கும் ஒவ்வொரு தனித்துவமான பங்குண்டு. வாழ்க்கை என்னவோ நம்முடையதுதான். ஆனால் அதில் பங்கு பெறும் உறவுகளும் நண்பர்களும் சேர்ந்துதான் நம் வாழ்வையே தீர்மானிக்கிறார்கள். சில காய்களாக இருக்கும் உறவுகள் நம்மை பாதுகாத்தும், சில காய்களாக இருக்கும் உறவுகள் தங்களை தியாகம் செய்தும், சில காய்களாக இருக்கும் உறவுகள் நம்மை காவு கொடுத்தும் செயல்படுகின்றன. இதன்படியே நமக்கு வெற்றியும் தோல்வியும் கிடைக்கின்றன. இந்த சதுரங்க காய்களைப் போலத்தான் நம் குடும்பத்தினரும் நண்பர்களும் ஆசிரியர்களும் வழிகாட்டிகளும் நம் வாழ்க்கையில் தனித்துவமான இடத்தையும் பொறுப்பையும் கொண்டுள்ளனர். சிலர் முக்கியமானவர்களாகவும் சிலர் சிறப்பான பங்களிப்பை தந்து நம் வாழ்க்கையை வெற்றியடைய செய்பவர்களாகவும் இருக்கிறார்கள். அதே சமயத்தில் சதுரங்க விளையாட்டில் ஒரு நகர்வு மட்டுமே வெற்றியை தீர்மானிப்பதில்லை. தொடர்ச்சியான சிந்தனையும் பொறுமையும் திட்டமிடலும் தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டு செயல்படுத்தலுமே வெற்றியை தீர்மானிக்கின்றன. ஒரு பெரிய சாதனை ஒரே நாளில் நிகழ்வதில்லைதானே. சிறிய முயற்சிகளும் விடாமுயற்சிகளும் அனுபவங்களுமே வெற்றிகளை பெற்றுத்தருகின்றன. ஏனென்றால் வாழ்க்கை என்பதும் ஒரு சதுரங்க விளையாட்டுத்தான். ஆடி பார்ப்போமா? இது கோடை பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸின் கொடை தென்றலில் சதுரங்கத்தின் சதிராட்டங்கள். சர்வதேச சதுரங்க தின சிறப்பு நிகழ்ச்சி சதுரங்கம் போலதான் நம் வாழ்க்கை என்று சொல்லும் நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: வெற்றி என்பது ஒரே ஒரு புத்திசாலித்தனமான நகர்வால் கிடைப்பதல்ல. அது தொடர்ந்து நாம் மேற்கொள்ளும் முயற்சிகளாலும், பொறுமையான கண்காணிப்பாலும், ஒழுக்கமான வாழ்க்கை முறையாலும், சரியான நேரத்தில் எடுக்கப்படும் முடிவுகளாலும், தோல்விகளிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களாலும், அந்த பாடங்களை எந்தவிதமான கூச்சமுமின்றி செயல்படுத்தும் மனப்பான்மையாலுமே உண்டாகும் ஒரு அற்புத நிகழ்வுதான் வெற்றி. அந்த வெற்றி நம் செயல்பாடுகளின் கூட்டுத்தொகை. சதுரங்கத்திலும் சரி, நம் வாழ்க்கையிலும் சரி, ஒவ்வொரு நகர்வும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி நம்மை அடுத்த கட்டத்திற்கு இட்டுச் செல்லும். அது சின்னஞ்சிறிய முன்னேற்றமாக இருக்கலாம், இலக்கை அடைவதற்கு இன்னும் வெகு தூரம் செல்ல வேண்டியதாக கூட இருக்கலாம். ஆனால் அது ஒரு தடையை உடைக்கும் ஒரு படியாக அமையும். மீண்டும் வரும் இன்னொரு தடையை மனம் தளராமல் உடைக்கும் ஒரு மனப்பான்மையே இங்கு வெற்றியை நோக்கிய பயணத்தில் நம்மை நகர்த்திச் செல்லும் சிறந்த வாகனமாக திகழ்கிறது. ஆக ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடம், ஒவ்வொரு அடியும் நம் வெற்றியின் ரகசியம். ஒரு வெற்றி என்பது ஒரு தருணம் அல்ல, அது தொடர்ச்சியாக நாம் வளர்ந்து கொண்டே இருக்கும் பயணத்தின் ஒரு படி. ஏனெனில் நம் வாழ்க்கையும் ஒரு சதுரங்க விளையாட்டே. இது கோடை பண்பலையின் 100.5 MHz கோடை தென்றலில் சதுரங்கத்தின் சதிராட்டங்கள். சர்வதேச சதுரங்க தின சிறப்பு நிகழ்ச்சி சதுரங்கம் போலதான் நம் வாழ்க்கை என்று சொல்லும் நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே.

சதுரங்க சிந்தனை ஒருவரின் வாழ்க்கைக்கான அடித்தளமாகவே அமையக்கூடும். நகர்வுகளும் நம்பிக்கைகள் சார்ந்தவையே. ஒரு சதுரங்கம் விளையாட்டாக மட்டுமில்லாமல் அது வாழ்க்கையின் ஆழமான தத்துவங்களை பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடியாகவும் அமைகிறது. ஒவ்வொரு நகர்வையும் திட்டமிடல், பொறுமை, சரியான நேரம், தியாகம், கவனம், தொலைநோக்கு சிந்தனை என அனைத்தும் முக்கியத்துவம் வாய்ந்த தத்துவங்களாகின்றன. ஒரு சதுரங்க விளையாட்டு வீரர் தனது ஒரு நகர்வை, அது முதல் நகர்வாக இருக்கலாம், இல்லை இடையில் செய்யும் ஒரு நகர்வாக கூட இருக்கலாம், ஆனால் அது அடுத்த 20, 30, 50 நகர்வுகளை தாண்டி என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை சிந்தித்து செயல்பட வேண்டும். அந்த சிந்தனையில் தனது நகர்வுகளை மட்டுமல்லாமல் எதிராளியின் நகர்வையும் சேர்த்தே கணக்கிட வேண்டிய சூழலில்தான் அந்த விளையாட்டு வீரர் செயல்பட வேண்டும். சில நேரங்களில் வாய்ப்புகளை இழக்கலாம் என்பதையும் முன்கூட்டியே கணித்தாலும் அந்த வாய்ப்பை இழக்கும் முடிவை சில சிறந்த நிறைவுக்காக ஒரு விளையாட்டு வீரர் எடுக்கலாம். அதாவது, ஒரு நகர்வு முடிவல்ல, அது புதிய வாய்ப்புக்கான ஒரு வழி. அதே போலதான் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளையும் நம்பிக்கையுடன் கடப்பது அவசியம். சில நாட்களில் செயல்படாமல் இருப்பதே சிறந்தது என்றால் அப்படியே அமைதியாக கம்முன்னு இருப்பதும் சிறப்பே. ஏனென்றால் வாழ்க்கையும் ஒரு சதுரங்க விளையாட்டுத்தான். இது கோடை பண்பலை 100.5 MHz கொடை தென்றலில் சதுரங்கத்தின் சதிராட்டங்கள், சர்வதேச சதுரங்க தின சிறப்பு நிகழ்ச்சி. சதுரங்கம் போலத்தான் நம் வாழ்க்கை என்று சொல்லும் நிகழ்ச்சி.

சதுரங்கத்தின் முடிவு செக்மேட் என்பதுதான். அது அந்த ஆட்டத்தின் முடிவை குறிக்கும் ஒரு செயல். நம் வாழ்க்கையிலும் அப்படி ஒரு செக்மேட் நிகழ்வு நடக்கலாம். அது நாம் நம்முடைய பிரச்சனைகளுக்கு வைக்கும் செக்மேட்டாக இருப்பது மிக அவசியம். இந்த உலகில் பலருக்கு அதற்கு நேரெதிராக பிரச்சனைகள், அவர்களது வாழ்க்கைக்கு செக்மேட் வைக்கும் நிகழ்வுகளும் நடக்கின்றன. அது அவர்களது வாழ்க்கை விளையாட்டை ஸ்தம்பிக்க செய்யும். ஆனால் ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக் கொள்வது அவசியம். அது வாழ்க்கையின் ஒரு அத்தியாயம் மட்டுமே. அடுத்த அத்தியாயத்தில் அனைத்தும் முதலிலிருந்து தொடங்கப்படும். ஆக ஸ்தம்பித்த வாழ்க்கைக்கு பின்பும் ஒரு ஸ்டார்ட் இருக்கிறது, ஒரு தொடக்கம் இருக்கிறது என்று புரிந்து கொள்வோம், செயல்படுவோம். ஆனால் வாழ்க்கை சதுரங்கத்திலும் சரி, சதுரங்க விளையாட்டிலும் சரி, இந்த செக்மேட் தருணம் ஒரு புதிய சிந்தனையை கொடுக்கும். எதிர்பாராத தோல்விகள், இழப்புகள், தடைகள், சவால்கள் அனைத்தும் நம்மை நிறுத்துவதற்காக அல்ல, நம்முடைய செயலாக்கத்தை மறுபரிசீலனை செய்ய இந்த வாழ்க்கை வழங்கும் ஒரு வாய்ப்பு. இப்படி பார்த்தால் இன்னும் வலிமையாக புதிய வாய்ப்பை உருவாக்கலாம். வாழ்க்கை தரும் கடினமான தருணங்களை தோல்விகளாக அல்லாமல் வளர்ச்சிக்கும் மாற்றத்திற்குமான திருப்பு முனையாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் நம் வாழ்க்கையும் ஒரு சதுரங்க விளையாட்டைப் போலத்தான். புதிய நாள், புதிய விளையாட்டு, தயாராவோமா? இது கோடை பண்பலை 100.5 MHz-இன் கொடை தென்றலில் சர்வதேச சதுரங்க தின சிறப்பு நிகழ்ச்சி சதுரங்கத்தின் சதிராட்டங்கள்.

சதுரங்க விளையாட்டு நம் வாழ்க்கையாக, நம் வாழ்க்கை ஒரு சதுரங்க விளையாட்டாக எப்படி இருக்கிறது என்று இதுவரை தெரிந்து கொண்டோம். ஒவ்வொரு சதுரங்க விளையாட்டின் வழியாகவும் நம் வாழ்க்கையின் பல பரிமாணங்களை புரிந்து கொண்டோம். நம் ஒவ்வொரு நகர்வும் ஒரு முடிவாக மட்டுமல்ல, ஒரு புதிய வாய்ப்பாகவும் இருப்பதை விளங்கிக் கொண்டோம். வெற்றி, தோல்வி, பொறுமை, தியாகம், நம்பிக்கை, தொலைநோக்கு சிந்தனை என சதுரங்கத்திற்கும் வாழ்க்கைக்கும் பொதுவான பாடங்கள் பல இருப்பதை உணர்ந்து கொண்டோம். வாழ்க்கையில் எல்லா நகர்வுகளும் நம் விருப்பப்படி அமையாது, ஆனால் ஒவ்வொரு அனுபவமும் நம்மை இன்னும் புத்திசாலியாக மாற்றும் என்பதில் சந்தேகமே இல்லை. இனி நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு நகர்வும் நம்பிக்கையோடு இருக்கட்டும், சிந்தனைகளை தூண்டட்டும், பொறுப்புகளை சேர்க்கட்டும். ஏனெனில் வாழ்க்கை என்பது வெற்றியை மட்டுமே தேடும் ஆட்டமல்ல, ஒவ்வொரு நாளும் நம்மை சிறந்த மனிதராக மாற்றும் பயணம். முயற்சிப்போமா? நேயர்கள், இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 MHz கொடை தென்றலில் சதுரங்கத்தின் சதிராட்டங்கள், சர்வதேச சதுரங்க தின சிறப்பு நிகழ்ச்சி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை சதுரங்கத்தின் சாதுரியமான சாகச திறன்களோடும், வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் சதுரங்க செயல்களோடும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சலீமா ஷாஜஹான். இரவு வணக்கங்கள் நேயர்களே.

0: கோடை பண்பலை 100.5 இப்போது நாம் ரசிக்கலாம் நினைவே சுகம். பாதங்கள் இல்லா ராகங்கள் பருவம் மீட்டிட ஒற்றை சிறகில்லாமல் ஒளி உலா வருகிறது. தவழ்ந்து வரும் இசையில் இனிமை ஊஞ்சலாட கதவை மெல்ல திறந்து காட்டில் சுகம் சேர்க்கிறது. ரசிக்கலாம் நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் திருப்பூர் மாவட்ட நேர்களை சந்திக்க இருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்கலாம் வழக்கமான நேயர்கள் 24, 24, 26, 290, 333 மகளிர் 24, 24, 29 அறிமுக நேயர்கள் 24, 24, 24 அழைக்கலாம். முன்னெடுப்பிற்கு 045-42. நிகழ்ச்சியோடு கொடுமுடி ரகுநாதன். இரவு வணக்கம் நேயர்களே. நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேயர் வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: பேர் சொல்லுங்க.
1: வணக்கம். திருப்பூர் கணக்கம்பாளையம் கவிதா.
0: திருப்பூர் கணக்கம்பாளையம் கவிதா. அம்மா, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஜானி படத்துல இருந்து ஆசிரிய காத்துல தூது விட்டு.
0: இனிமையான பாடல் கேட்கலாமா?
1: நன்றி. நன்றிங்க.
0: நன்றிமா.

0: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நினைவே சுகம். இப்போது அழைப்பில் காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம். திருப்பூர் மாவட்டம் திருமுகன்குடி அம்மாபாளையம் மனவைக்கா சந்திரசேகரன்.
0: சந்திரசேகரன் ஐயா, நிகழ்ச்சி என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் சரணாயிருந்துங்க. இன்று காற்றுக்கும் பூவுக்கும் கல்யாணம், ஆதி மாதத்தில்.
0: அப்படியா, பாடல் கேட்கலாம்?
1: ஆமாங்க, கேட்கலாம்.
0: நன்றி.

0: நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நினைவே சுகம். அழைப்பில் காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
1: திருப்பூர் மாவட்டம் வெள்ளம்பட்டியிலிருந்து தேவி பாலசுப்ரமணியம்.
0: தேவி பாலசுப்ரமணியம், அம்மா நிகழ்ச்சியில் என்ன பால் கேட்கலாம்?
1: கை கொடுக்கும் கைப்படத்திலிருந்து தாளம் பூவே வாசம் வீசுங்க சார்.
0: இனிமையான பாடல் கேட்கலாமா?
1: நன்றிங்க சார்.
0: நன்றிங்கம்மா.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நினைவே சுகம். அழைப்பில் காத்திருக்கும் நேயர் வணக்கம். சென்னியப்பன் ஐயா, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: நீங்க
0: இனிமேல் பாடல் கேட்கலாமா? நன்றிங்கய்யா.
1: வணக்கம்.
0: நன்றி.

0: கோடை பண்பலை இன்னொரு பிளேந்தில் நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நினைவே சுகம். இப்போது அழைப்பில் காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார். திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் வெள்ளிரவெளி கிராமம் பாப்பங்குளத்திலிருந்து கார்த்திகேயன்.
0: கார்த்திகேயன் நிகழ்ச்சி என்ன பாடல் கேட்கலாம் கார்த்திகேயன்?
1: சார், பொன்னுமணி படத்திலிருந்து சிந்து நந்தி.
0: கேட்கலாமா?
1: ஓகேங்க சார்,
0: நன்றி.

0: நேசிக்கிறேனே.
1: நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மெனிவே சுகம். இப்போது அழைப்பில் காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார். திருப்பூர் காங்கையத்திலிருந்து அர்ஜுனன்.
1: காங்கையம் அர்ஜுனன் ஐயா, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
2: எனக்கு வந்து
1: மாவீரன் படத்திற்காக பாடல் கேட்கலாம்னு நன்றிங்க.
2: நன்றி.

0: இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நினைவே சுகம். அழைப்பில் காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
1: சார், திருப்பூர் மாவட்டம் மருத்துக்குளம் வட்டம் கிருஷ்ணாபுரத்துல மகாலட்சுமிங்க சார்.
0: கிருஷ்ணாபுரம் மகாலட்சுமி அம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்
1: சார்? நானே ராஜா நானே வந்திலிருந்து ஜெயகம் சிறகடிக்கும் சாங் சார்.
0: இனிமேல் பாடல் கேட்கலாமா?
1: ஓகேங்க சார், தேங்க்யூ சார்.
0: நன்றி.

0: ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நினைவே சுகம். அழைப்பில் காத்திருக்கும் நேயர் வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். பேர் சொல்லுங்கம்மா.
1: என் பேர் பாத்திமா.
0: பாத்திமா, ஆமா. எங்கிருந்து பேசுறீங்க? என்னம்மா? தாராபுரம். அவன் நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: காதலுக்கு மல்லிகை.
0: கேட்கலாமா? நன்றிம்மா.
1: சரி, நன்றி.

0: ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நினைவே சுகம். அழைப்பில் காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
1: திருப்பூர் மாவட்டம் ஊத்துப்புலி வட்டம் காடபாளையத்திலிருந்து நிர்மலா சந்திரசேகர் பேசுறேங்க சார்.
0: நிர்மலா சந்திரசேகர் அம்மா, நிகழ்ச்சியில் என்ன பால் கேட்கலாம்?
1: மௌன கீதங்கள் படத்திலிருந்து மூக்குத்தி பூமேலே சார்.
0: இனிமையான பாடல் கேட்கலாமா? நன்றி.
1: நன்றிங்க.
0: நன்றிங்கம்மா.

0: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நினைவி சுகம். அழைப்பில் காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: இரவு வணக்கம். பேர் சொல்லுங்க ஐயா.
1: திருப்பூர் மாவட்டம் வெள்ளவாயிலிருந்து ஈஸ்வரன் பேசுறேன் சார்.
0: ஈஸ்வரன் ஐயா, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்
1: சார்? கடலோர கவிதைகள் படத்திலிருந்து கொடியிலே முள்ளைகள் அந்த பாட்டு கொடுக்கலாம்.
0: இனிமேல பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம் சார். நன்றி சார்.

பேருந்து பயணங்களில் ஜன்னலோர இருக்கை கிடைச்சா ச்சே எவ்வளோ சுகமாக இருக்கும். அதோட சேர்ந்து நம்ம கொடைக்கானல் பண்பலை 100.5 வர்ற பாட்டுகளை கேட்டுக்கிட்டே பயணிக்கும்போது அடரடா கூடுதலான மகிழ்ச்சி தான் நம்மளுக்கு. இப்போ இரவு சிறகு பாட்டுகளை கொடுத்து மயிலிறகு போல வருட போகுது, தயாராருங்க. எல்லாருக்கும் வணக்கம்.

0: ஆலய உலா கோவில் விழா தகவல்கள் கரூர் தைலாச சென்டரின் பூந்தளர் நேரம் கேட்கலாம். 7 மணிக்கு வரும் சுகமான காலையில் பாட்டும் பதமும் பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார். பிருத்வி உமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று கேட்கலாம். நாளை காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடராகம். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் மனதோடராகம். நாளை கன்னியாகுமரி மாவட்ட நேர்களுக்காக நிகழ்ச்சியில் பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள் சைபாலின் இன்று ஒரு தகவல் இடம்பெறும். 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவராயில் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் வானவில். 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில். நாளை குரலின் குரல் சிறப்பு விருந்தினர் தமிழ்துறை இணை பேராசிரியர் முனைவர் மு கவிதா அவர்கள். 10 மணிக்கு புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் கலையும் கானமும். சிறப்பு விருந்தினர் தருமபுரி தெருக்கூத்து ஆசிரியர் மற்றும் நடிகர் கலைச்சுடர்மணி டி ஆர் சின்னசாமி அவர்கள். 11 மணிக்கு பாட்டு பட்டாளம். 12 மணிக்கு புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் மகளிர் நேரம். நிகழ்ச்சியில் ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மீளவழி கேட்கலாம். நாளை பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. அதில் நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் கேட்கலாம். 2 மணிக்கு வென்றார் வந்தார் சிறப்பு விருந்தினர் நாமக்கல் ஆர்த்தி அவர்கள். நாளை பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சி அலங்கரிக்கிறார் கோவை அள்ளிக்காரன் பாளையம் வெங்கட்ரமணன் அவர்கள். நிகழ்ச்சியில் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும் பாட்டும் பதமும் இடம்பெறும். நாளை மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் சினிமா கொட்டகை. 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம். மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறியின் சினிமா கொட்டகை. 5 மணிக்கு சித்திர செவ்வானம். 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம். நிகழ்ச்சியில் நாவல் நேரம் ஆலய தரிசனம் கேட்கலாம். நாளை மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில் பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை பொன்னியின் செல்வங்கள் கேட்கலாம். 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு. 7:30 சொந்த பந்தம். நாளை இரவு 8 மணிக்கு பள்ளி கல்லூரி மாணவர்கள் பங்கேற்கும் இளமை பேசுகிறது. நாளைய விளையாட்டுகள் நாணுகள் சிக்கு புக்கு. 9 மணிக்கு கொடை தென்றல் விருந்தினர் விருப்பமாக. நிகழ்ச்சியில் வணிகவியல் துறை பேராசிரியர் முனைவர் சி ரோஹிணி அவர்கள். 10 மணிக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட நேர்களுக்கான நினைவே சுகம். 11 மணிக்கு இரவு சிறகு அவையாவும் நம் கொடைக்கானல் பண்பலை. நம் கொடைக்கானல் பண்பலை 100.5 தரும் நாளைய நமது நிகழ்ச்சிகள்.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் நலம் புனைந்து உரைத்தல் குரல் எண் 1114.

நிறைவுக்கு வருகிறது இரவு சிறகு. கோடி பண்பலை 100.5 தரும் நாளைய நமது நிகழ்ச்சிகள். நாளை காலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு வசந்த விடியல், 6:30 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மேக்னா செல்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் வசந்த விடியல் நிகழ்ச்சியில் பொதுமறை பொழிவு, மதுரை ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸின்

0: கண்டவுடனேயே குவளை மலர்கள் தலைகவிழ்ந்து நிலத்தை பார்க்கின்றன. இவருடைய கண்களுக்கு யாம் ஒப்பாகவில்லையே என்று. குறள் எண் 1114 அதிகாரம் 4 புனைந்துரைத்தல்.
1: காணிங்குவளை கவிழ்ந்து நிலன் நோக்கும் மாநிலை கண்ணொவ்வேம் என்று.
0: கண்டவுடனேயே குவளை மலர்கள் தலைகவிழ்ந்து நிலத்தை பார்க்கின்றன. இவருடைய கண்களுக்கு யாம் ஒப்பாகவில்லையே என்று. குறள் எண் 1114 அதிகாரம் 4 புனைந்துரைத்தல்.
2: இதோடு எமது நிகழ்ச்சிகள் நிறைவுக்கு வருகின்றன. மீண்டும் அதிகாலை 4:51 தொடங்கும் எமது நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். நம் வளமையான அலைவரிசை 100.5 MHz, தஞ்சாவூர் சுற்றுவட்டார நேர்கள் 101.2 MHz. நன்றி, விடைபெறுகிறோம். ஜெய்ஹிந்த்.

நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். புலர்ந்துள்ள இந்த இனிய காலை பொழுது அனைவருக்கும் இன்பத்தையும் மகிழ்ச்சியும் அள்ளித்தட்டும் என்று சொல்லி வாழ்த்தி வரவேற்கிறது கோடை பண்பலை 100.5 MHz. இப்பொழுது முதல் கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சிகளை தஞ்சாவூர் சுற்றுவட்டார நேயர்கள் 101.2 MHz மற்றும் நமது வளைமான வரிசை 100.5 MHz கேட்டு ரசிக்கலாம். இன்று சகவரிடம் 1948 ஆசதம் 30 பரபவ ஆடி 5 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2026 ஜூலை மாதம் 21 செவ்வாய்க்கிழமை நேரம் காலை 4:57.

கோடை பண்பலை 100.5 இனி நாம் கேட்கலாம் அருள் மாலை. பக்தி வீசும் காற்றில் இணைந்திருப்போம் காலை வேளையில்.